ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சிரவண மாதம் 4ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 10ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் இணைய வலையிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:56.

நீதார் பெருமை. குறள் எண் 3. குறள். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், பெருமை பிறங்கிற்று உலகு. குறளின் பொருள், இல்லறம் துறவறம் என்னும் இரண்டு அரங்கங்களுள் துறவறத்தை மேற்கொண்டவரின் பெருமை உலகில் உயர்ந்து நிற்கும். மீண்டும் ஒருமுறை குறள் அமுதம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், பெருமை பிறங்கிற்று உலகு. குறளின் பொருள், இல்லறம் துறவறம் என்னும் இரண்டு அறங்களுள் துறவறத்தை மேற்கொண்டவரின் பெருமை உலகில் உயர்ந்து நிற்கும். குறள் அமுதம் கேட்டீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.

எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரல். நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்றிரவு 8 மணிக்கு இடம்பெறும்.

இனி மற்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். இன்று காலை 6:05, 8:15, பிற்பகல் 12 மணி, மதியம் 1:05, 2 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷ்யா அவர்கள். 7 மணிக்கு காலைக்கதிர் நிகழ்ச்சியில் முதலில் நலமுடன் வாழ, இதில் கருத்தரித்த பெண்களுக்கான பொதுநல தகவல்கள் வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் போக்சோ சட்டம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் இலகிரிஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். ஆங்கிலம் ஆன் ஏர், தொடர்ந்து ஊரை சுற்றும் காற்று ஆகியன இடம்பெறும். 8:30 கார்கில் வெற்றி தினம், சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபவன் அவர்கள். 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10:30 பூங்காவனம் நிகழ்ச்சியில் ICS பள்ளி மாணவர்கள் வழங்கும் கார்கில் வெற்றி தின சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வரி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கை. 3:00 செய்திச் சுருக்கம். தொடர்ந்து நீலமலையிலிருந்து கார்கில் வெற்றி தினத்தையொட்டி தொகுப்பு நிகழ்ச்சி.

நேர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
1: உலகில் மக்கள் விரும்பி தேடுவது இன்பம், ஆனால் அவர்கள் விரும்பாமலே வருவது துன்பம். இன்பமும் துன்பமும் இணைந்ததே வாழ்க்கை. இன்பத்தை விரும்பும் மனிதன் அதற்கு துணையாக பொருளீட்ட முற்படுவது உலகியல். இதில் ஏற்படும் இன்னல்களை குறுக்கீடுகளை எதிர்கொண்டு சமாளித்து தன் கடமைகளை ஆற்றி வெற்றி பெறுவான். அதனால் வரும் இன்பத்தையும் அடைவான். மனிதன் மட்டுமல்ல, உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்துமே இன்ப நாட்டத்தை உடையவை என்றும் சொல்லலாம். தேனி கொட்டும் என்று தெரிந்தும் தேன்கூட்டை கலைத்து அதை கொட்டுவதை பொறுத்து கொண்டு தேனெடுத்து சுவைத்து மகிழ்தலை சொல்லலாம். தாய் 10 மாதம் குழந்தையை பெற்றெடுக்க சொல்லொணா துன்பங்களையும் தாங்கினாலும் குழந்தை பெற்று அதனுடைய முகத்தை பார்க்கும் நேரத்தில் அடையக்கூடிய இன்பம், இந்த இன்பங்களுக்கெல்லாம் ஈடு இணை கிடையாது என்று சொல்லலாம். துன்பங்களில் பல வகை உண்டு. பொருள் இல்லாமை, நோய், உறவுகள் இழப்பு, வறுமை, முதுமை போன்றவற்றால் துன்பம் ஏற்படும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பம் உண்டு என்பார்கள். இன்பமும் துன்பமும் கலந்தும் இணைந்தும் கைகோர்த்து கொண்டு வரும் இத்தகைய வாழ்வில் குழந்தை பெறும் வரை துன்பம், பெற்றதும் மகிழ்ச்சி, பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி, கல்வி கற்பிப்பதில் மகிழ்ச்சி, திருமணம் நடத்தி வைக்கையில் மகிழ்ச்சி, அவர்களை அலுவலகத்தில் பொது வாழ்வில் பொறுப்பில் புகழடையும் பொழுது மகிழ்ச்சி என பல்வேறு துன்பங்களுக்கிடையே மகிழ்ச்சி அடைவது உலகத்து இயற்கை. பல்வேறு துன்பங்களை தாண்டி மதி நுட்பத்துடன் மன துணிவுடன் குறிக்கோளை நோக்கி பாடுபட்டு எப்படி செல்கிறான், வெற்றி கொடியை எப்படி நாட்டுகிறான் என்று நினைக்கும் பொழுது மனித உணர்வின் பலம் தெரிய வருகிறது. ஒவ்வொருவருக்கும் தான் வாழ்ந்தால் மட்டுமே போதாது, அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும் என்ற பெருநோக்கு வேண்டும். சான்றோர் கூறிய அறிவுரைகளை கேட்ட மன்னர்கள் நல்லாட்சி புரிந்து குடிமக்களின் நலனை காத்தார்கள் என்கிறது நம்முடைய பழமையான இலக்கியங்கள். இயற்கையும் அறிவும் போட்டி போட்டுக் கொண்டு நம் கண்முன்னே வளர்ந்திருக்கிறது அழகு. இன்பம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என வியர்க்கிறான் கவிஞன். எண்ணற்ற துன்பங்களுக்கிடையில் பெறுகின்ற இன்பத்தால் இயல்பையும் இயற்கையின் பேராற்றலையும் உணர்ந்து செயல்பட முடியும். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்கிறார் அப்பர் பெருமான். ஒரு பக்கம் துன்பம் அழகாக, மற்றொரு பக்கம் மகிழ்ச்சி சிரிப்பு, இதுதான் வாழ்க்கை. இதை உணரும் பக்குவம் வேண்டும். எந்நிலையிலும் மனம் கலந்த நிலையை பெறுவது அரிது, இருப்பினும் அதை பெறும் மன உறுதி உடையவராக இருத்தல் வேண்டும். மன உறுதி தளர்ந்தால் மன வலிமை குன்றும். மன வலிமை குன்றினால் செயலின்மை தோன்றும். அது பல்வேறு இழப்புக்கும் தொல்லைகளுக்கும் துன்பத்திற்கும் நம்மை ஆளாக்கும். இவற்றையெல்லாம் தவிர்க்க துன்பம் கண்டு துவளாத நிலையை பெறுதல் வேண்டும். இன்பத்தில் மயங்கி அறிவை இழக்காமல் இன்ப துன்பத்தை சரிசமமாக பார்க்கும் நிலையை அடைதல் வேண்டும். சோர்வில்லாமல் காலம் தாழ்த்தாமல் விடாமுயற்சியுடன் ஆர்வமும் செயலாற்றும் திறனும் கொண்டு துணிவுடன் செயல்பட்டால் அடுக்கடுக்காக வரும் துன்பங்களும் தெரித்து ஓடும் என்று சொல்லலாம். இன்னாத அம்ம இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே என்கிறார் பக்குடுக்கை நக்கனியார். இனியவற்றை இனிமையாக காண்பதை காட்டிலும் இன்னாதவற்றை இனிமையாக காணுதல் வேண்டும் என்கிறார். இன்னாத அம்ம இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே, இந்த இயல்பை உணர்ந்து இன்னாதவற்றையெல்லாம் இனிமையாக கண்டு வாழ்க்கையில் இனிமையை அடைவோம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: சுத்தம் சுகம் தரும்.

0: இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: தன்னை அறிந்தவன் ஆசைப்படமாட்டான், உலகை அறிந்தவன் கோபப்படமாட்டான், இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்படமாட்டான் என்ற பகவத்கீதையின் வரிகளுடன் அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கலாம் நேர்களே.

அனிதா கிருஷ்ணா அவர்களின் குரலில் எடுத்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ஊட்டிஎஃப்எம் 101.8 அருளிசை பக்தி பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேர்களே. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அருளிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

ஜாலி அப்ரஹாம் குரலில் உடைத்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். அருளிசை பக்தி பாடல்கள் உங்கள் ஊட்டியஃபம் 101.8 கேட்டுக்கிட்டு நேர்களே. இறைவன் எல்லோருக்கும் பொதுவாக வழங்கிய அருட்கொடை நேரம். நேரத்தை பயன்படுத்தினால் வெற்றி, நேரத்தை வீணடித்தால் தோல்வி. இன்று அமல்கள் உண்டு, விசாரணை இல்லை. நாளை மறுமையில் விசாரணை உண்டு, அமல்கள் இல்லை. சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றியடைவோம்.

ஏ டி ஷெரீஃப் அவர்களின் குரலில் ஒழித்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 6:31. ஒழித்துக் கொண்டிருப்பது ஊட்டியஎஃப்எம் 101.8 அருளிசை பக்தி பாடல்கள். துன்பத்தை பிறரிடம் சொல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் மனிதர்களிடம் சொல்வதை விட கடவுளிடம் சொல்வது மன நிம்மதிக்கு வழிவகுக்கும்.

அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் குரலில் எழுத்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். இன்றைய அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். அவரவர் நடந்து கொள்ளும் விதமும் பயன்படுத்தும் வார்த்தைகளும் தான் தகுந்த மரியாதையை ஏற்படுத்தி தரும்.

0: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரலில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் இன்றைய அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கைகள்.
3: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
2: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
3: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
2: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
3: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
2: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
3: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: என்றும் பொதுநலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வயலுக்கு போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட்டில் 100 புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது 1 டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். ஃபர்ஃபூரியோ சிலியம் லிலாசினம் 5 கிலோ 1 ஹெக்டேருக்கு என்கிற அளவில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோசஃப் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் போன்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாட்டங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை முறையே நீலம் மற்றும் மஞ்சள் 5 ஏக்கருக்கு என்கிற எண்ணிக்கையில் வயலில் பொருத்த வேண்டும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது தயாமிக்தக்சம் 0.2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது இமிட்டாக்ளோபிரிட் 0.2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வாழை பயிரில் இயற்கை முறையில் பயிரிடுவதற்கு தொழு உரம் 10 கிலோ அதனுடன் வேப்பம் பின்னாக்கு 1.25 கிலோ அடித்தளமாக. நடவு செய்த 3 மாதங்களுக்கு பிறகு மண்புழு உரம் 5 கிலோ. நடவு செய்த 5 மாதங்களுக்கு பிறகு மரசாம்பல் 1.75 கிலோ ஒரு செடிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. சணப்பு 1 முறை மற்றும் தட்டப்பெயர் 2 முறை அதனுடன் உயிர் உரங்களான ஆஸ்பர்குலர் மைக்கோரைசா 25 கிராம், அசோஸ் பயிர் இல்லம் 50 கிராம், பாஸ்பேட் கரைக்கும் பாக்டீரியா 50 கிராம் மற்றும் ட்ரைகோடெர்மா ஆர்சியானம் 50 கிராம் ஒரு செடிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள் நேயர்களே.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
4: கால் கொழும்புல வந்து புண்ணு மாதிரி இருக்கும், மாடு கொஞ்சம் லைட்டா நொண்டிட்டு நடக்கும். நம்ம அதை கரெக்டாக பிடிச்சி பார்த்து அதில் ஏதாவது புழுகுழு இருக்குதா இல்லை கொழும்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு பார்த்து இது பண்ணணும்.
5: அதை எப்படி தடுக்கலாங்க?
4: அதுக்கு வந்து கொட்டாய்க்கும் சுத்தமாக இருக்கணும். இந்த காலெல்லாம் அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு ஒரு கெமிக்கல் தருவாங்க, அந்த கெமிக்கலில் கழுவி நீட்டாக சுத்தமாக வச்சா அந்த இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோக்கு வராது.
6: கறவை மாடு வளர்ப்பு முறைகள் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கவிருக்கிறார் விவசாயி ஸ்ரீனிவாசன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு 7:30.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புதுமை கண்டுபிடிப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், குறைந்த செலவில் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகள் மருந்து உற்பத்தி துறையை இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக உருவெடுக்க செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி, பொது பெயரிலான மருந்து உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகள் 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் உலகின் நம்பகத்தன்மை கொண்ட நாடாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக புதுதில்லியில் மருந்து உற்பத்தி தொடர்பான மாநாட்டை திரு ஜே பி நட்டா தொடங்கி வைத்தார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆழ்துளை கிணறுகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும் என்றும், பழுதடைந்த குடிநீர் குழாய்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்டா மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து உரிய முடிவை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இருந்தும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரை உரிய நேரத்தில் வழங்காத கர்நாடக மாநில அரசின் செயல்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி தஞ்சையில் அடுத்த மாதம் 1 பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
8: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
7: சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் கூவம், அடையாறு, கொசஸ்தலையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், ஒக்கியமடுவு போன்ற வடிகால்

0: ஏரிகளும் வேளச்சேரி, புழல், நாராயணபுரம், ஆதம்பாக்கம், கோவிலம்பாக்கம் ஏரிகளும் முட்டுக்காடு போன்ற முகத்வாரங்களும் தூர்வாரி பராமரிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநிறுவனங்கள், தன்னார்வலர்களின் பங்கேற்புடன் நீர்நிலைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மரம் வளர்த்தல் குறித்த நிகழ்ச்சி வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பசுமை தத்துவம் முன் முயற்சியின் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை அனைத்து மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் மரக்கன்று நடுதல், நீர் ஊற்றுதல் மற்றும் பராமரித்தல் பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். சிறப்பாக பங்கேற்கும் மாணவர்களுக்கு பசுமை பேட்சுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். இளம் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் கவலையளிப்பதாக உள்ளது என்று மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவின் குவாண்டாங் நகரில் வீசிய நோல் சூறாவளி காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 340,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை 66,00,000 பேர் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைலாஸ் மான்சரோவர் புனித யாத்திரையை நிறைவு செய்த யாத்ரீகர்களின் 5வது குழு நாதுலா பாதை வழியாக சிக்கிம் மாநிலம் கேங்டாக் வந்தடைந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் நலத்திட்ட முகாம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ருக்கையா சலமை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இது அவரது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் 129 ரனுக்கு ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி

0: வாழ்க்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்கப் போகும் பறவை ஒயிட் சீக் பார்பட். இதுக்கு தமிழ்ல வெண்கண்ண குருவான்னு பேர். இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டுமே பார்க்கப்படும் அரிய வகையான பறவையாகும். இது நம்ம பார்பட்ட வகையிலேயே மிக முக்கியமான ஒரு இனமாகும். இந்த ஒயிட் சீக் பார்பட்டோட பிரீடிங் ஹேபிட்ஸ் பாத்தீங்கன்னா, பொதுவா பிப்ரவரியிலிருந்து ஜூன் வரை இனப்பெருக்கம் காலம். இணை சேர்ந்த பிறகு ஆண் மற்றும் பெண் இரண்டு பேருமே சேர்ந்துதான் கூட வந்து கட்டும். ஒவ்வொரு ஆண்டுமே புதிய துளை வந்து இது அமைக்கலாம், இல்லைன்னா பழைய கூட்டையே மீண்டும் பயன்படுத்தலாம். இதோட நெஸ்டிங் ஹேபிட்ஸ் பாத்தீங்கன்னா, மற்ற பறவைகளை போல இல்லாம கிளைகளுக்கு இடையில கூடு கட்டாம மரத்துல ஒரு பொந்து செய்து அதுல வந்து கூடு அமைக்கும். இந்த துளை வந்து சுமார் 20-40 சென்டிமீட்டர் ஆழமா இருக்கிற மாதிரி கட்டும். கூட்டின் உள்ளே வந்து ஒரு மென்மையான மரத்தூள் மட்டுமே இருக்கும். பெண் பறவை பாத்தீங்கன்னா, பொதுவா 2-4 முட்டைகள் வந்து இடும். ஆண் மற்றும் பெண் இரண்டு பேருமே மாறி மாறி முட்டைகளை அடைக்காக்கும். குஞ்சுகள் முழுமையாக வளர்ந்த பிறகுதான் கூட்டை விட்டு வெளியே போகும். இதோட எக்கோலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒயிட் சீக் பார்பட் வந்து நம்ம ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்டு விதையை வந்து பறப்பும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ பழங்களை உண்ட பிறகு அந்த விலைகளை வெளியிடும் போது நமக்கு புதிய காடுகள் வந்து உருவாகிறது. மேலும் பூச்சிகளையும் உண்பதால் இது வந்து பூச்சியை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. இந்த பறவைக்கு அச்சுறுத்தல்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழமையான இருக்கிற மரங்களை வெட்டுறது, காடு அழிக்கிறது, நகரமயமாகுது, விவசாய நிலங்கள் வந்து விரிவாக்கம் பண்ணுறது, மரங்களில் உள்ள இயற்கை பொந்துகளை குறைவதனால இதுக்கு வந்து கூடு அமைக்கவும் பழைய மரங்கள் மிகவும் அவசியமானது. அதனால இதெல்லாம் அழிக்கும் போது இந்த பறவையினமும் ரொம்பவும் பாதிப்படைகிறது. இந்த பறவையில ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பறவை தன்னோட கூட்டை தானே மரத்துல வந்து செதுக்கும். ஒரே குரல்ல பல நிமிடங்களை தொடர்ந்து குரல் எழுப்பும் தன்மை இதுக்கு இருக்கு. இது அத்தி மரங்கள் எங்க அதிகமா இருக்கோ அங்க அதிகமாக காணப்படும். இது வெளிப்புறத்துல பச்சை நிறத்துல இருக்கிறதுனால இதால ஈஸியா மறைந்து எதிராளியிலிருந்து மறைந்து வாழும் தன்மையுடையது. இந்த பறவை நம்ம காப்பாத்தணும்னா பழைய மரங்கள், தோட்டங்கள் இதெல்லாம் அழிக்காம அதை மேம்படுத்தி அந்த பொந்துகள்லயும் எதுவுமே சேதம் படுத்தாம இருந்தா இந்த ஒயிட்சிக் பார்பட்டை நம்ம காப்பாத்தலாம். இந்த பறவை நம்ம காட்டு மரங்கள்ல இருக்க பழங்களை சாப்பிட்டு விதைகளை பறப்பும் ஒரு முக்கியமான விதை பறப்பு பறவையில ஒன்றாகும். நன்றி.
1: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
4: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
3: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
5: நேரம் 7 மணி.
6: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபா

0: நிகழ்ச்சிகள் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கருத்தரித்த பெண்களுக்கான பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள்.
3: கருத்தரித்த பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கான வைத்தியம் இயற்கை முறையில எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இருக்கு. கருத்தரிச்சது தெரிஞ்ச உடனே வந்துட்டு ரொம்ப அளவு கடந்த சந்தோஷம் அந்த குடும்பமாகட்டும் அந்த பெண்ணுமாகட்டும் ரொம்ப சந்தோஷத்துலதான் இருப்பாங்க. சில பெண்கள் எந்த சூழ்நிலையில எப்படி இருக்காங்களோ, இந்த நல்ல குடும்பத்துல வந்துட்டு ஒரு கருத்தரிச்சிருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த பொண்ணை வந்து கொண்டாடுவாங்க. சில இவ்வளவு சீக்கிரம் நான் கருத்தரிச்சிட்டேனா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் அந்த மாதிரி இருக்கு. பட் அந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டிய இல்லை. திருமணம் ஆனாலே கருத்தரிப்பு அப்படின்றது வந்து இயற்கையா நடக்கிறது, அது இறைவன் கொடுத்த வரம், அதை வந்துட்டு வரவேற்கணும். இந்த பூமிக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு உயிரை நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதனால அவங்களுக்கு இயற்கையான முறையில எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுல இதுல நம்ம பாக்கலாம். ஒரு பெண் கருத்தரிச்சிட்டாலே அந்த பெண்ணுக்கு வந்துட்டு முதல்ல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணணும், நல்ல ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கணும், நல்ல வார்த்தைகள் நிறைய பேசணும். அப்புறம் சாப்பிடுற சாப்பாடும் ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல சத்தான உணவு மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல உணவுகளா இருக்கணும். சமைக்கும் போது கூட நல்ல ஒரு எண்ணங்களோட சமைச்சாதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொடுக்கும் போதும் அதே மாதிரிதான், எல்லாமே நல்ல விதமாவே அந்த பொண்ணுக்கு போய் சேரணும். எது சாப்பிடணும், எந்த சாப்பிடக்கூடாது, ஒன்னாம் மாதம், ரெண்டாம் மாதம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துல என்னென்ன இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றது மருத்துவரின் ஆலோசனையின் படி கண்டிப்பா அதை கேட்டு நடக்கணும். ஆதி காலத்துல நாங்க அப்படி இருந்தோம், நாங்க இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், நிறைய விஷயங்கள் நாங்க அப்படி சமைச்சு இப்படி பண்ணோம், சாப்பிட்டோம், எங்களுக்கேக்க எதுவுமே இல்ல, நாங்கெல்லாம் 10 குழந்தைங்க பெத்துக்கிட்டோம், ஆனா அடுத்த வாரத்திலேயே நாங்க வேலைக்கு போயிட்டோம். இதெல்லாம் அந்த காலத்துல கிடைக்கிற மருந்தே இல்லாத எந்த ஒரு விஷமான மருந்துகள் இந்த காய்கறிகளுக்கும் போல இயற்கை முறையில விளைவிச்சாங்க. இந்த காலத்துல கிடைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப பெண்ணு ஆசைப்படுறா, பீஸா கேக்குறா, அவ ரொம்ப காரமா கேக்குறா, ஒரு சிக்கன் 65 வாங்கலாம், இல்ல அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ காரங்கள் ஜாஸ்தி கேக்குறா, அப்படி அந்த மாதிரி எல்லாமே சொல்றாங்க. நாங்கெல்லாம் மண்ணு சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், சாக்பீஸ் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், இந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் சொல்றாங்க. பட் அப்பெல்லாம் இயற்கையின் முறையில நல்ல மண்ணெல்லாம் இருந்தது. இப்ப வந்து எல்லாமே கெமிக்கல்ல தான், பென்சில் ஆகட்டும், சாக்பீஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்காக அது இப்ப நிறைய பேர் சாப்பிடறதுக்கு ஆசைப்படுறது விருப்பப்படுறது இல்லை. ஆனா சில கிராமங்கள்லயே அதையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா, இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு சொல்லி டப்பா டின்ல அடைக்கப்பட்ட பொருட்கள், இதை பால்ல கலக்கி கொடுங்க, இதை செய்யுங்க, இந்த பால்ல கலக்கி குடிச்சா நல்லது, இந்த காய்கறி சாப்பிட்டா நல்லது, இது வந்துட்டு உங்களுக்கு இயற்கை முறையில இது பண்ண, நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இயற்கையில நிறைய வளருது. ரோட்ல விக்கிற காய்கறியிலயும் ஸ்ட்ரென்த் அதே மாதிரிதான், எல்லா காய்கறியிலயுமே நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், இல்ல இல்லங்க இது ஆர்கானிக் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிதான் பண்றாங்க. உண்மையாவே நம்ம போய் பாக்குறது கிடையாது. சில விஷயங்கள் ஆர்கானிக் உண்மையா இருக்கு, சில விஷயங்கள் அப்படி கிடையாது. அப்படி இருக்கிற டைம்ல அந்த கர்ப்பிணி பெண் முதல் மாதத்தில இருந்து பிரசவம் வரைக்குமே நாங்க வந்து அந்த காலத்துல இருந்து இதைதான் பண்ணோம், நாங்க இப்படி எல்லாம் சாப்பிட்டோம், நிறைய வீட்லயே வந்துட்டு விளைவிச்சு சாப்பிட்டோம், இதெல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் சொல்றதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம்தான், அதை கேட்டுக்கணும். ஒவ்வொரு மாதமுமே வந்து மனதை முதல்ல தைரியப்படுத்துறது மட்டும் இல்லாம ரொம்ப லேசா வச்சுக்கணும், இயற்கையோட நிறைய விடணும், நிறைய நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா பயிற்சி, ப்ரீநேட்டல் போஸ்ட் நேட்டல் யோகால இப்ப ரொம்ப நிறைய வந்துருச்சு, நாங்களுமே சொல்லி கொடுத்துட்டேதான் இருக்கோம். அப்படி இருக்கிற டைம்ல மூச்சு பயிற்சி, இது எல்லாமே குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு வந்து ஒரு இயற்கையின் வழியில நல்லபடி அவளை பாதுகாத்து சுகமான பிரசவம், சுக பிரசவம் ஆகிற அளவுக்கு கணவனாகட்டும் மாமியாராகட்டும் இல்ல பெற்றோர்கள் வீட்டுல இல்ல அவங்க சூழ்நிலை யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இப்போ பேஸ்புக், மொபைல் இதெல்லாம் இருக்கு, மத்ததெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறதுக்கு பதிலா நல்ல மருத்துவர்கிட்ட ஒரு டைம் போனீங்கன்னா அந்த ஆலோசனையின்படி என்னென்ன சொல்றாங்களோ, எக்ஸசைஸ், சாப்பாடு, உணவு முறைகள், மருத்துவம் எல்லாமே கேட்டு சரியா முறையா நடந்துகிட்டீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், பிறக்கக்கூடிய இந்த பூமிக்கு வரக்கூடிய அந்த உயிர் சிசு ரொம்ப அழகா ஆரோக்கியமாவும் பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு நான் கண்டிப்பா இது ஒரு தனிப்பட்ட முறையிலே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
0: நலமுடன் வாழ.
2: இதுவரை கருத்தரித்த பெண்களுக்கான பொதுவான தகவல்கள் வழங்கினார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள்.
4: தொடர்ந்து திரைப்பட பாடல் ஒன்று.

0: செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு லாஸ் இருந்தது. ஆனால் சில்ட்ரனுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு காம்ப்ரஹென்சிவ் லா இல்லை. அதனால் கவர்மெண்ட் ஒரு தனி லா கொண்டு வருது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இந்த லாவோட அப்ஜெக்டிவ், அதாவது அந்த போக்சோ ஆக்டோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, 18 வயசு கீழே இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் செக்ஷுவல் அப்யூஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம். போக்சோ ஒரு ஜென்ரல் நியூட்ரல் லா, அதாவது இந்த லா பாய்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும் கேர்ள்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போது சைல்டுனா யார்? இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 17 இயர்ஸ் 11 மந்த்ஸ் ஏஜ் இருக்கிற ஒருத்தர் சைல்டா? நம்ம காமன் சென்ஸில் பார்த்தா ஆல்மோஸ்ட் அடல்ட்டுன்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் லா என்ன சொல்லுது? 18 இயர்ஸ் முடியலன்னா அவங்க சைல்டு தான். 17 இயர்ஸாக இருக்கட்டும், 16, 10, 5, 1 இயர் எவ்வளோ இருந்தாலும் அவங்க 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறப்போ அவங்க சைல்டு தான். இதில் எக்ஸப்ஷன் இல்லவே இல்லை. இப்போது அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கன்சென்ட்னா என்ன? டெய்லி லைஃப்பில் கன்சென்ட்னா என்ன? சம்மதம், ரெண்டு பேர் அக்ரி பண்ணுறது. ஆனால் போக்சோவில் லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். லா சொல்லுது 18 வயசு கீழே இருக்கிற சைல்டுனால கன்சென்ட் கொடுக்கவே முடியாதுன்னு. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதுதான் போக்சோவோட பேக் போன். அதாவது ரெண்டு டீனேஜர்ஸ் லவ் பண்ணியிருந்தாலும், மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும், நாங்கள் ரெண்டு பேர் அக்ரி பண்ணோம், யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நாங்கள் ரெண்டு பேரும் விருப்பத்தோடு தான் இருந்தோம், இப்படி சொன்னாலும் லாக்கு அது டிஃபென்ஸ் இல்லை. ஏன் பார்லிமெண்ட் ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக லா கொண்டு வந்திருக்கு? பார்லிமெண்ட் ஒரு நாளில் இதை டிசைட் பண்ணி ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணதில்லை. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நிறையா செக்ஷுவல் அப்யூஸ் கேஸில் கிரிமினல் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த டிஃபென்ஸ் தான். அதாவது அவங்க தான் அக்ரி பண்ணாங்க, அவங்க லவ் பண்ணாங்க, ஃபோர்ஸ் பண்ணல, இப்படி சொல்லி பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் சொன்னது 18 வயசு கீழே கன்சென்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லைன்னு. சைல்டுனா சைல்டு தான், ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட். இதுதான் போக்சோவோட ஃபிலாசஃபி. இந்த லா யாரை ப்ரொடெக்ட் பண்ணுது? நம்ம யோசித்து பார்த்தா செக்ஷுவல் அஃபென்சஸில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மட்டும் தப்பு பண்ணுறதில்லை, ரியாலிட்டி அப்படி இல்லவே இல்லை. நிறையா கேசஸில் அஃபண்டர்ஸ் யார் தெரியுமா? ரிலேட்டிவ், நெய்பர், ஃபேமிலி ஃப்ரெண்ட், டீச்சர், எம்ப்ளாயர், அதாவது ட்ரஸ்ட் பண்ணுற ஆள். அப்படி இருக்கும்போது சைல்டுக்கு அப்போஸ் பண்ண பயம் இருக்கும். அதனால் லா சைல்டு சைடில் ஸ்ட்ராங்காக நிற்குது. போக்சோ ஸ்பெஷலாக என்ன பண்ணுது? இந்த ஆக்ட் அஃபென்ஸ் டிஃபைன் பண்ணுறது மட்டும் இல்லை, சைல்டு ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்டிகேஷன் பற்றியும் சொல்லுது, ஸ்பெஷல் கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷும் பண்ணணும்னு சொல்லுது. கேஸ் சீக்கிரம் முடியணுங்கிறது அப்ஜெக்டிவ். சைல்டு கோர்ட்டுக்கு வரும்போது அன்னெசரி ட்ராமா வரக்கூடாது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் சென்சிட்டிவாக இருக்கணும். கோர்ட் ப்ரொசீடிங்ஸும் சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இதெல்லாம் இந்த ஆக்டோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ். இப்போது இன்னொன்று ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அதாவது மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் அப்படின்னு. அப்படின்னா என்ன? சப்போஸ் ஒரு டாக்டருக்கு ஒரு சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் விக்டிம் வந்தால், டாக்டர் இது ஃபேமிலி மேட்டர்னு இக்னோர் பண்ண முடியாது. லா என்ன சொல்லுதுன்னா, சர்டின் சுச்சுவேஷன்ஸில் ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி டீச்சர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ்க்கும் சில லீகல் டியூட்டிஸ் இருக்குது. ரீசன்ஸ் என்ன? அப்யூஸ் நடந்ததும் வெளியே தெரியாமல் போகக்கூடாது. சைல்டு ப்ரொடெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி.
1: சட்டம் அறிவோம். இதுவரை போக்சோ சட்டம் பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் பழம்பெரும் வாய்ந்த சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய தருணம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், சார்நாத் தலம் அமைதி, ஞானம் மற்றும் கருணையின் அடையாளமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தலம் நாட்டின் தத்துவ பாரம்பரியத்தையும் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வையும் உணர்த்துவதாக அமைந்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த தலம் சேர்க்கப்பட்டுள்ளது நாட்டின் நாகரீக மரபுகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள சார்நாத் தலம் உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது நாட்டின் கலாச்சார பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பகவான் புத்தருடன் இணைந்த நாட்டின் பழம்பெருமை வாய்ந்த கலாச்சார மரபுகளை பறைசாற்றும் வகையில் இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். புத்தரின் போதனைகள் பெருமளவிலான மக்களை சென்றடைய செய்வதற்கு இது வழிவகுக்கும் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழிலாளர் அமைப்புகள் மூலம் தொடர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய பணியாளர் மற்றும் பொது குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அஞ்சலக ஊழியர்கள் கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் கலந்துரையாடினார். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர், வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். பொது நிர்வாக நடைமுறைகள் பொறுப்புணர்வு குறித்த நேரத்தில் முடிவுகளை மேற்கொள்வது, நிலையான நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திரு தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வகையிலும், இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மசோதாவை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா மக்களவையில் அறிமுகம் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரயில்வேக்கு சொந்தமான நிலங்களில் அத்துமீறி திடக்கழிவுகள் கொட்டப்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை தூய்மைப்படுத்துவதற்கான விரிவான செயல் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கட்டிட கழிவுகள் உட்பட குப்பைகளை அகற்றி தூய்மையான பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ரயில்வே நிலங்களில் குப்பைகள் மற்றும் திடக்கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிப்பது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 நடந்த கார்கில் போரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடுருவலை முறியடிக்க இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் விஜய் நடவடிக்கையை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்த வீரத்தையும் போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி லடாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். கார்கில் போரில் இந்திய வீரர்கள் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று முன்னாள் கேப்டன் சுகுமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.

0: தெரிவித்தார்.
1: கார்கில் வார் டைம்ல நான் கேப்டனா 211 ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் கார்கில் இருந்துச்சு, அப்போ அதுல ஜாயின் பண்ணேன். நிறைய பலிதியாகம் பண்ணி நம்ம கடைசியில கார்கில் போரை வந்து அந்த 26 ஜூலை 1999 பெரிய வெற்றி பெற்றோம். கார்கில் திவசான இன்னைக்கு இந்திய ராணுவத்தை சேர்ந்த இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சர்விங் சோல்ஜருக்கும் ரிட்டையர்டான வெட்டரனுக்கும் மிகப்பெரிய சல்யூட்.
0: இந்த போரில் இந்திய ராணுவத்தின் சார்பில் பங்கேற்றதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக முன்னாள் ராணுவ அதிகாரி திரு சுந்தரம் எமது செய்தியாளரிடம் கூறினார்.
2: இன்னைக்கு வந்து 27வது கார்கில் திவஸ் ஆர்சி கேண்டீன் சேர்ந்து நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து 53rd ரெஜிமெண்ட்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ 99 எங்களோட டாஸ்க் வந்து கிடைச்ச வந்து ஏர்போர்ட் செட்னு சொல்லி நல்லபடியா இது கிடைச்ச பெரிய பாக்கியமா கருதுறேன்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திர கடலோரப் பகுதிகள், கிழக்கு மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பரவலாக இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு சூறை காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் மழை குறைந்துள்ளதை அடுத்து வெள்ளநீர் தேங்கியுள்ள தாழ்வான பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் இதுவரை 52% அளவிற்கு மழை பொழிவு பதிவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரின் அளவு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதனிடையே அம்மாநில வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சிரியாவில் டமஸ்காஸ், டேர் எல் ஜோர் இடையேயான நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 உயிரிழந்துள்ளனர். 12க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்நாட்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த நீதிபதிகள் மீது ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு விவகாரங்களுக்கான உயர் பிரதிநிதி திரு காஜா கல்லாஸ் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 3-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தான் அணியை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் உலகக்கோப்பை இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டிக்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றுள்ளது. ஒமானில் நடைபெற்ற மகளிர் இறுதிப் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. குட் மார்னிங் நீல்கிரீஸ்.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். தினமும் காலை 9 ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: சிக்னல் கிரீஸ்.
1: என்னமா கீழே சத்தம்?
2: குட் மார்னிங் நில்கிரிஸ் நிகழ்ச்சியில் புத்துணர்ச்சியூட்டும் பாடல்களை கேட்கலாம். நேரிலே இணைந்திருங்கள் ஊட்டி FM 90.8 உடன்.

அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க விக்ரம் திரைப்படத்திலிருந்து. குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க நேயர்களே. காலை நேரத்தில் ஊட்டி எஃப்எம் 101.8 புத்துணர்ச்சி ஊட்டும் புதிய பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரிலே கோவை திருப்பூர் மாவட்டங்களில் வந்து பரவலாக டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சமீபத்தில் கொஞ்சம் பரவலாக பரவிட்டு வருது. லேசான காய்ச்சல் அப்படின்னு சொல்லி இருந்தாலே வந்து மருத்துவரை அணுகி பரிசோதனை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டுகளை விட பாதிப்பு எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் தற்போது சற்று கொஞ்சம் காய்ச்சல் அதிகரிக்க தொடங்கியுள்ளதுன்னு சொல்லி சொல்லலாம். இது கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கொசு, டெங்கு கொசு வந்து ஒழிப்பு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்ல தண்ணீர் அதை வந்து தேங்காமல் பார்த்துக்கொள்ளுதல் வந்து போன்ற டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லேசான காய்ச்சல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே வந்து மருத்துவரை அணுகிங்க. சுற்றுப்புறத்துலலாம் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்குங்க. கொசு, குறிப்பாக டெங்கு கொசு பரவாமல் தடுத்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கணும். குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்போம். ஊட்டி எஃப்எம் 101.8.

ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைப்பில் கென் கருணாஸ் பாடின பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். குட் மார்னிங், நீலகிரிஷ் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க நேரிலே ஊட்டி FM 101.8. குறுவை பருவ தோட்டக்கலை பயிர்கள்

வங்கிகளில் காப்பீடு செய்ய வேண்டும்னு விவசாயிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கு. இந்த ஒரு அப்டேட்டோட ஒரு நியூஸ் சொல்லான்ட்ருக்கேன். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகள் நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. தற்போது நிலவும் எல்நினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாகவும் குறையும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து பயிர் காப்பீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கடன் பெறும் விவசாயிகள் வந்து அறிவிக்கப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இதோடைய இணையதளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா pmfby.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும். பயிர் காப்பீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், விவசாயிகளுடைய நலனுக்காக ஒரு அறிவிப்பு. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டு வரலாம். இணைந்திருங்கள் நேரிலே ஊட்டி FM 101.8.

0: கூலி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டீங்க. நிலையத்தில் நேரம் 7:40.
1: இது
2: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
3: ஆகாஷவாணி

உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆங்கிலம் ஆன் ஏர். நேர்களே, கடந்த வாரம் நம்ம ஆங்கிலம் ஆன் ஏர் நிகழ்ச்சியில கடந்த காலம், அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம நிகழ்ச்சிகளை எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்றத பார்த்தோம். என்னென்ன நடந்துச்சு, போன வாரம் என்ன நடந்துச்சு, நேத்து என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் நம்ம எதிர்காலம், அதாவது நம்மளோட இதுக்கு மேல நடக்க போற ஃபியூச்சரை பத்தி எப்படி பேசுறது அப்படின்றத கத்துக்கலாம். எதிர்காலம் அப்படின்றத இங்கிலீஷ்ல ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை நான் சொன்ன இல்லைங்களா, சில வேர்ப்ஸில் வந்து நம்ம டி இல்லைனா இடி போடணும். இப்போ கம்ப்ளீட் அப்படின்றது கம்ப்ளீட்டட் ஆகும். ஆனால் வந்து உங்களுக்கு சில வார்த்தைகள் அந்த மாதிரி இல்லை. கீப் அப்படின்றது கம்ப்ளீட்டாக கெப்ட் அப்படின்னு மாறிடும். அதே மாதிரி ட்ரிங்க் அப்படின்றது ட்ராங்க் அப்படின்னு மாறிடும். ஆனால் எதிர்காலம் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் இது கூட சேர்த்தீங்கன்னா போதும். உதாரணத்துக்கு, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னா ஐ வில் கம். ஐ அப்படின்னா நான், கம் அப்படின்னா வர்றது. இப்போ நான் என்ன வார்த்தை ஆட் பண்ணியிருக்கேன், வில். ஸோ இந்த வில் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை. ஐ வில் கம், நான் நாளைக்கு வரேன். இதே வந்து நீங்கள் அடுத்த வாரம் இல்லை ரெண்டு நாள் கழிச்சு எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், நம்ம இந்த வில் யூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக எதிர்காலத்தை பற்றி பேசிடலாம். நான் இப்போ சில வாக்கியங்கள் உங்களுக்கு உதாரணமாக கொடுக்குறேன், நீங்கள் என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஐ வில் ஒர்க் ஆன் மண்டே. I will work on Monday. நான் திங்கக்கிழமை வேலை செய்வேன். இப்போது நம்ம எல்லா திங்கக்கிழமையும் வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஒர்க் ஆன் மண்டே. இது வந்து அன்றாட நிகழ்ச்சி. இதை நீங்கள் குறிப்பிட்டு நான் அடுத்த வாரம் திங்கக்கிழமை வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம அன்றாட வேலையை பற்றி பேசல, அடுத்த வாரத்தோட ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறீங்க. அப்போது ஐ வில் ஒர்க் ஆன் மண்டே. அடுத்தது ஐ வில் ட்ரை. ஐ will try. அப்படினா நான் முயற்சி செய்வேன். I will try. அடுத்ததா I will learn. learn அப்படினா கத்துக்கிறது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், நான் கத்துப்பேன். I will learn. நான் முன்னேறுவேன் அப்படின்னு சொன்னோம்னா I will improve. I will improve. நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா I will succeed. இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, succeed. SUCCEED. சக்சஸ் அப்படின்றது வெற்றி. இதே வந்து நீங்கள் ஒரு வினைச்சொல்லாக சொல்லணும் அப்படின்னா succeed. I will succeed. இந்த எல்லா வாக்கியங்களும் உங்களோட தன்னம்பிக்கையை உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போது என்னை பற்றி பேசுறதுன்னா ஐ வில் ஐ வில் ஐ வில் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே இன்னொருத்தரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னா மை மதர் வில் கால் யூ. மை மதர் வில் கால் யூ. நீங்கள் யாரை பற்றி பேசணுமோ அவங்கள வந்து சப்ஜெக்டாக வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ இல்லை யார் வந்து ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது மை மதர் வில் கால் யூ. அவன் கிளாஸுக்கு போவான் அப்படின்னு சொல்லுன்னா ஹீ வில் கோ டு த கிளாஸ். He will go to the class. அடுத்ததா அவர்கள் ஒரு படத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லான்னு வச்சுக்கலாம். அவர்கள் அப்படின்னா தே. தே வில் கோ ஃபார் அ மூவி சொல்லலாம், இல்லை படம் பார்ப்பாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுவோம் அப்படின்னா தே வில் வாட்ச் அ மூவி. இப்போ கோ ஃபார் அ மூவிக்கும் வாட்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா நம்ம கோ சொல்லலாம், படம் பார்ப்பாங்க அப்படின்னா வாட்ச் சொல்லலாம். They will watch a movie. நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லான்னு வச்சுக்கலாம். We will help you. We அப்படின்னா நாங்க. Will நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட எதிர்காலத்தை குறிக்கிற சொல். அப்போ we will help. ஹெல்ப்ன்றது உதவி. We will help you. நாங்க உனக்கு உதவி செய்கிறோம். இப்போ அடுத்ததா சில விஷயங்கள் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது நான் நாளைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வில் நம்ம நாளைக்கு அப்படின்றதுக்காக போடுவோம், அது கூட ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேன் கற்று கொடுத்து போய் சொன்னேன் இல்லைங்களா, கேன் கூட நாட் போட்டிங்கன்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த நாட், அதாவது NOT, நாட் அப்படின்ற வார்த்தை முடியாது, அதாவது எதிர்மறையான ஒரு
சென்டென்ஸுக்கு சொல்கிறது அப்படின்னு வச்சுக்கலாமே, எதிர்மறையான ஒரு வாக்கியத்துக்கு சொல்கிறது. உதாரணத்துக்கு, ஐ வில் நாட் கம் டுமாரோ, நான் நாளைக்கு வரமாட்டேன். ஷீ வில் நாட் கால் யூ, அவள் உனக்கு கால் பண்ண மாட்டா. அடுத்ததா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஐ வில் நாட் ஹெல்ப் யூ, அவங்க இந்த வேலையை முடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா, தே வில் நாட் கம்ப்ளீட் த ஒர்க், தே வில் நாட் கம்ப்ளீட் த ஒர்க். இப்போ இன்னும் சில வாக்கியங்கள் நான் உங்களுக்காக சொல்லித்தரேன், என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ரவி வில் நாட் மீட் யூ, ரவி வில் நாட் மீட் யூ அப்படின்னா ரவி உங்களை சந்திக்க மாட்டார். அடுத்தது, அவங்க அதை அனுப்ப மாட்டாங்க, அனுப்புறது சென்ட் அப்படின்னு சொல்லுவோம், தே வில் நாட் சென்ட் இட், தே வில் நாட் சென்ட் இட். நான் இதை வாங்க மாட்டேன், வாங்கிறதுக்கு இங்கிலீஷில் பை அப்படின்னு சொல்லுவாங்க, BUY பை. ஐ வில் நாட் பை இட், ஐ வில் நாட் பை இட். என் குழந்தை இதை சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம், அப்போது மை சைல்ட் வில் நாட் ஈட் திஸ், வில் நாட் ஈட் திஸ், மை சைல்ட் வில் நாட் ஈட் திஸ். நேயர்களே, இன்றைக்கு நம்ம ஆங்கில மாணவர் நிகழ்ச்சியில் எதிர்காலத்தில் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றத ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டோம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது ரொம்பவே ஈஸி. எப்படி? நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வைங்க, அடுத்ததாக வில் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா என்ன செயல் அதை சொன்னீங்கன்னா முடிஞ்சு. இப்போது நம்மளோட நிகழ்ச்சியில் இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு, நம்ம வேர்ட் ஆஃப் த டே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை, இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இதை கற்றுக்கலாம். ப்ராமிஸ், ப்ராமிஸ், PROMISE, ப்ராமிஸ். ப்ராமிஸ் அப்படின்றது வாக்குறுதி, அப்படி இல்லைனா உறுதி. சில நேரத்தில் நம்ம சத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கூட நம்ம வாக்குறுதி அப்படின்றத யூஸ் பண்ணலாம், ப்ராமிஸ். இது கூட இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு வாக்கியங்கள் சொல்லித்தரேன், ப்ராமிஸ் வச்சு எப்படி இது பண்ணுறான்னு. ஐ ப்ராமிஸ் ஐ வில் லேர்ன் இங்கிலீஷ், ஐ ப்ராமிஸ் I will learn English. இப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உறுதியாக இங்கிலீஷ் கற்றுக்குவேன் அப்படின்றது இதுக்கான அர்த்தம். இன்னொரு பவர்ஃபுல்லான வாக்கியம் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஐ வில் நெவர் கிவ் அப், ஐ ப்ராமிஸ். இந்த ஐ ப்ராமிஸ் அப்படின்றத நீங்கள் முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், பின்னாடியும் யூஸ் பண்ணலாம், அதாவது சென்டென்ஸோட முதல் பகுதியிலையும் யூஸ் பண்ணலாம், இரண்டாம் பகுதியிலையும் யூஸ் பண்ணலாம். ஐ வில் நெவர் கிவ் அப், கிவ் அப் அப்படின்றது சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு விஷயத்த கைவிடுறது, கைவிடுறது தான் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ வில் நெவர் கிவ் அப், நெவர் அப்படின்றதும் நாட் மாதிரி ஒரு எதிர்மறை வாக்கியம் தான். ஐ வில் நெவர் கிவ் அப், ஐ ப்ராமிஸ் அப்படின்னா நான் உறுதியளிக்கிறேன், நான் எப்போவுமே இந்த விஷயத்த கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நேயர்களே, எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அழகான வார்த்தையும் கற்றுக்கிட்டோம். அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோனியா. அமைப்பில் உதவி ஆர் சோனியா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 7:50.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ்ல ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில ஒவ்வொரு பிளேஸ பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட ஒரு சூப்பரான பிளேஸ பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன்.

வாழ்க்கை ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கு இல்லையா? மார்னிங் அலாரம், வேலைக்கு போகணும், டிராஃபிக்கு, ஃபோன் காலு, டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. ஒரு நாள் நம்ம மனசு கேட்கும், எனக்கு கொஞ்சம் அமைதி வேணும், எங்கே தான் அந்த அமைதி இருக்குது அப்படின்னு கேட்கும். அந்த அமைதிக்கான இடத்த பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது எந்த இடம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க கோயம்புத்தூர் அருகில் இருக்கிற பரளிக்காடு. கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை அருகே பில்லூர் அணைப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த பரளிக்காடு. இது வனத்துறையினால் நிர்வகிக்கப்படும் ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் சுற்றுலாத்தலங்க. இங்கே என்னென்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, பவானி ஆற்றில் பரிசல் பயணம் செய்யலாம், மலைப்பகுதியில் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் கூட போய் நடைப்பயணம் செய்யலாம், பழங்குடி நேர் தயாரிக்க ஒரு சத்தான உணவை சாப்பிட்லாம். பரளிக்காடோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பரிசல் பயணம். பில்லூர் அணையில நீர்த்தேக்க பகுதியிலிருந்து சுமார் ஒரு மணி நேரம் பரிசல் பயணம் செய்யலாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். மலையில நடைப்பயணம் செய்யலாம். மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் இயற்கையான நடைப்பயணம் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் நம்மள கூப்பிட்டு போவாங்க. அங்க இருக்க ஆற்றில குளியல் செய்யலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாதுகாப்பான பகுதிகளில் ஆற்றில நம்ம குளியல் செய்யலாம். பரளிக்காடு போன உடனே எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் தொங்கும் பாலம். இதுதான் அந்த இடத்தோட மெயின் அட்ராக்ஷன். ஏன் இது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, ஆற்றின் மேல கட்டப்பட்டிருக்கும் அந்த பாலம் கயிறு இரும்பு கொண்டு செய்தது, நடக்கும்போது மெதுவா ஆடும், அதனால தான் தொங்கும் பாலம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க அந்த பாலத்தை நடக்கும்போது கீழே தண்ணி ஓடும், சுற்றிலும் காடா இருக்கும், குளிர்ந்த காற்று இருக்கும், ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் வருங்க. போட்டோஷூட்டுக்கு சிறந்த லொகேஷன் இந்த தொங்கும் பாலம். எல்லாமே ஒரே ஃப்ரேம்ல கிடைக்கும். ஒரே நேரத்துல அதிகம் பேர் போக கூடாது, குழந்தைகளை கவனமா பிடிக்கணும், மெதுவா நடக்கணும். இதெல்லாம் தான் இதோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். பரளிக்காடு தொங்கும் பாலம் அப்படின்றது ஒரு பாலம் மட்டும் இல்ல, அது நேச்சருக்கு போகும் பாதை. இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல இருந்து காரமடை, காரமடையில இருந்து வெள்ளையங்காடு, வெள்ளையங்காடுல இருந்து முல்லை சோதனை சாவடி, முல்லை சோதனை சாவடியில இருந்து பரளிக்காடு. இதுதாங்க இதோட ரூட் மேப். சுற்றிலும் மலைகள் மெதுவா நம்ம கட்டி அணைப்பது போல இருக்குங்க. ரோடு நேரோவா இருக்கும், டிராபிக் இல்ல, ஆரன் சத்தம் கூட இல்ல. அதுக்கு பதிலா பறவைகளோட சத்தம் மட்டும்தாங்க இருக்கும். இந்த நேரத்திலேயே நம்ம மனசு அப்படியே காமாக ஆரம்பிச்சிடும். அங்க தெளிவான ஆறு, அடர்ந்த காடு, குளிர்ந்த காற்று, தொங்கும் பாலம், எல்லாமே சிம்பிள், ஆனா மனச கொள்ளை கொள்ளும்னே சொல்லலாம். அங்க இருக்க ஆறோட சத்தம் கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில ரஷ் எல்லாம் மெதுவா குறையும். நீரோட்டத்தை நம்ம பார்க்கும்போது கவலைகளும் போயிடும்னு சொல்லலாங்க. தொங்கும் பாலத்துல நின்னு கீழே நம்ம தண்ணிய பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும், நம்ம வாழ்க்கை எவ்வளவு சின்னது, இயற்கை எவ்வளவு பெரியது அப்படின்னு. அங்க நெட்ஒர்க் சில நேரம் கிடைக்காது, ஆனா ப்ராப்ளம் இல்ல, அது ஒரு பிளெஸிங்னே சொல்லலாம். பரளிக்காடு பகுதியில வாழ்ற மக்கள் பெரும்பாலும் டிரைபல் பீப்புள் தாங்க, பழங்குடியினர் மக்கள் தான் வாழ்ந்துட்டு வராங்க. அவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழும் மக்கள். அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, காட்டின் அருகில சிறிய சிறிய குடிசைகள் இருக்கும், எளிமையான வாழ்க்கை, தேவைக்கு மட்டும் வாழும் பழக்கம் அவங்க கிட்ட இருக்குங்க. லக்ஸுரி லைஃப் இல்ல, ஆனா மன அமைதி நிறையவே இருக்கும். இவங்க காட்டுப் பொருட்களை சேகரிப்பாங்க, தேன் எடுப்பாங்க, சிறிய சிறிய விவசாயம் செய்வாங்க, கால்நடை வளர்ப்பு இவங்க கிட்ட இருக்கு. இயற்கையே அவர்களுடைய வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். இவர்களுடைய உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கேழ்வரகு, கம்பு போன்ற திணை வகைகளை இவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க, காட்டு காய்கறிகளை யூஸ் பண்ணிப்பாங்க, இயற்கை உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களோடது எல்லாமே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அவங்களுடைய திறமைகள் என்னென்னு பார்க்கும்போது, காட்டு வழிகள் நன்றாக தெரியும், எந்த வழி எப்படி போகுன்றது நல்லா தெரியும், விலங்குகளை நல்லா புரிஞ்சுகிட்டு விலங்குகளுக்கு எந்த அபாயமும் நேரிடாமல் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வராங்க. மூலிகை மருத்துவம் நன்றாகவே அவங்களுக்கு தெரியுங்க, அதனாலதான் இவங்க ஃபாரஸ்ட் எக்ஸ்பர்ட் போல. முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க நேச்சரை கடவுள் மாதிரி மதிக்கிறாங்க, காட்டை காப்பது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. பரளிக்காடு காடு மட்டும் இல்லங்க, அது இயற்கையோடு இணைந்து வாழும் மனிதர்களின் உலகம். நம்ம வாழ்க்கையில ஃபுட் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன நினைவுக்கு வரும், பீஸா, பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட் தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும். ஆனா ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு இன்னும் உயிரோட தாங்க இருக்கு, அதுதான் பழங்குடி மக்களின் உணவு. பரளிக்காடு போன்ற காட்டு பகுதியில வாழும் மக்கள் நேச்சர் கொடுக்கறத சாப்பிட்டு வாழ்றாங்க. அவங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் தேவையில்லை, ஆன்லைன் டெலிவரி தேவையில்லை, காடுதான் அவங்களுடைய கிச்சன். பரளிக்காடு பகுதியில இருக்க பழங்குடியினர் மக்கள் அங்க வரக்கூடிய டூரிஸ்ட் பீப்புளுக்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ட செஞ்சு கொடுக்கறாங்க. இது ஹோட்டல் ஃபுட் மாதிரி இருக்காது, பியூர் வில்லேஜ் பிளஸ் ஃபாரஸ்ட் ஸ்டைல இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய உணவு என்னென்னு பாத்தீங்கன்னா, ராகி களி, ரொம்பவே ஹெல்தியானது ராகி களி, இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். சாம்பார் கீரை குழம்புடன் கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய உணவு கம்புக்கூழ். இங்க இருக்க கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு அந்த கம்புக்கூழ் குடிச்சிங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும், உடல் சூட்டை குறைக்கும், பட்டர் மில்க் டேஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் மில்லட் சாதம், இயற்கை விவசாயத்துல செஞ்ச திணை, கேழ்வரகு, சாமையை கொண்டு அவங்க சாதம் செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம காட்டு தேன், பியூர் ஃபாரஸ்ட் ஹனியும் நமக்கு கொடுப்பாங்க, அது மிகவும் டேஸ்டி அண்ட் ரேர் அப்படின்னே சொல்லலாம். காட்டு காய்கறி குழம்பு, காட்டுல கிடைக்கக்கூடிய காய்கறியை வச்சு ஒரு

0: ரொம்ப செய்வாங்க. அது ஹெர்பல் ஃப்ளேவரில் இருக்கும். இந்த உணவு கெமிக்கல் இல்லை, வெறும் ஆர்கானிக் மட்டும்தான். ட்ரெடிஷ்னலாக குக் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க நம்மளோட உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ரொம்பவே நல்லது. ஃபைவ் ஸ்டார் ஃபுட் இல்லாமல் 5000 இயர்ஸ் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும்னா ட்ரைபல் ஃபுட்டை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்க. போன் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம இயற்கையை கண்டு ரசிக்கலாங்க. பரளிக்காடோட தற்போது இருக்கிற கட்டணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு 600 ரூபாயும், 4 to 12 வரை இருக்க குழந்தைகளுக்கு 500 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. 4 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீங்க. இது சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்கள்ல காலை 10 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மட்டுமே இயங்குதுங்க. பரளிக்காடு போனா ட்ரைபல் வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இருளர் பழங்குடி மக்கள் நடத்தும் ஒரு டூரிசம். பரளிக்காடு கிரௌட் அவ்வளோக்கு இல்லாததுனாலதான் ரொம்பவே அழகா இருக்கு. இங்க ரெசார்ட் கிடையாது, பெரிய பெரிய கடைங்க இருக்காது, லவுட் மியூசிக் இல்ல, நேச்சர் மட்டும் தாங்க நம்ம கிட்ட பேசும். அங்க உள்ள ட்ரைபல் மக்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லக்ஸுரி லைஃப்னா என்னன்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது ரியல் ஹாப்பினஸ் மட்டும்தான். வாழ்க்கையில சம்டைம்ஸ் பிரேக் வேணும். மால் இல்லாம, சினிமா இல்லாம, ஜஸ்ட் சைலண்ட் மட்டும் இருக்கிற ஒரு இடம் தாங்க பரளிக்காடு. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எங்காவது பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு நாள் டிரைவ் பண்ணி பரளிக்காடு போயிட்டு வாங்க. காற்ற ஆழமா சுவாசிங்க, தண்ணியோட சத்தத்தை கேளுங்க, உங்க மனசு சொல்வது கேட்கும், நான் இங்கதான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு. க்ரௌட் இல்லாத பியோர் நேச்சரை தேடுறீங்களா, அப்ப கோயம்புத்தூர் சைட்ல இருக்க பரளிக்காடு உங்க மனசுக்கு மருந்துனே சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு பரளிக்காடு அப்படின்ற ஈகோ டூரிசம் பத்தி பார்த்தோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வேற ஒரு பிளேஸ பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்ஷியா பிராங்க்லின்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்றிரவு 8 மணிக்கு இடம்பெறும். நிலையத்தில் நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டிஎஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: தேநீரின் நறுமணம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8.

ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்ல ஸ்மித் அஷர், நிக்சன் ஆகியோர் பாடின பாடல் கேட்டீங்க, குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இருந்து. குட் மார்னிங் நிலகிரிஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீட் வினாத்தால் அந்த கசிவை தடுப்பது அப்புறம் தேர்வு முறைகளை வந்து சீரமைப்பது தொடர்பாக புதிய மசோதா கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்த வீடியோ. 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து 30.3 கோடி பார்வையாளர்களை கடந்து புதிய உலக சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் 1,60,00,000 பேர் வந்து லைக் பண்ணியிருக்கிறாங்க அப்படியும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு புதிய உலக சாதனை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. இந்த வீடியோவுக்கு கிடைத்த அந்த அபரிமிதமான வரவேற்பு வந்து இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ இணையத்தில் வந்து இந்த அளவுக்கு ஒரு சாதனை நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய ஒரு விஷயம், ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீலகிரிஸ்.

0: 줌마 킬.
1: அனிருத் ரவிச்சந்தர் இசையமை பிளேஸ் பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. ஓடிஎஃப்எம் 101.8 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ்
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
3: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
2: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
4: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
5: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
2: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

தேவஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் கங்குவா திரைப்படத்திலிருந்து ஒழித்த அந்த பாடலுடன் இன்றைய குட் மார்னிங் லிகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

கார்கில் வெற்றி தின சிறப்பு நேர்காணல் பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள்.

நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கார்கில் விஜய் திவஸ், கார்கில் வெற்றி தினம் இன்று அனுசரிக்கப்படுது. இந்த நாளில் ஒரு முக்கியமானவரை நாம் சந்திக்க இருக்கிறோம். கார்கில் போரில் பங்கெடுத்த மேஜர் ஜெனரல் இந்திர பாலன் சார் அவர்களை இன்னைக்கு நாம் சந்திக்க இருக்கிறோம். சார், முதல்ல உங்களுடைய இராணுவ அனுபவத்தை முதல்ல சொல்லுங்க. எப்போ இராணுவத்தில் இணைந்தீங்க, எவ்வளவு நாள் அனுபவம், முதல்ல அதை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்கிலுக்கு வரலாம்.

0: நமஸ்காரம். இராணுவத்தில் நான் ஒரு 37 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ளஸ் 4 இயர்ஸ் ட்ரைனிங்கும் இருக்குது. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இந்தியன் மிலிட்ரி அகாடமி, மொத்தம் ஒரு 41 இயர்ஸ் ஆர்மியில், 16.5 இயர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இம்மிடியட்லி ஆஃப்டர் 11th கிளாஸ். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம 10 இயர் ட்ரைனிங் முடிஞ்சிட்டு டைரெக்ட்லி ராஜஸ்தான் டெசர்ட்டில் போட்டு விட்டாச்சு. மிட்ஸ் ஆஃப் தி டெசர்ட், கங்கா நகரம் ஃபுல் டெசர்ட் தான். அது முடிஞ்ச ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணியிருக்கேன், பிடெக் டிகிரி வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அகெயின் டெசர்ட்ல திருப்பி போட்டு அது முடிஞ்சு டிஎஸ்எஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி முடியும். அது முடிஞ்சிட்டு ஐ காட் போஸ்ட் டு வேலி, ஸ்ரீநகர் வேலி. ரொம்ப ஆசமாயில் ஆல்ரெடி அங்கே ரொம்ப மிலிட்டன்சி இருக்குது, டெரரிசம் ரொம்ப இருக்குது. ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி, ஆன்டி இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு காந்தர்பல் சோப்போர் ஏரியா நாங்கள் ஆப்ரேட் பண்ணிச்சோம். மோஸ்ட் ஹாட்டஸ்ட் ஏரியா ஃபார் மிலிட்டன்சி, ஹாட்டஸ்ட் ஏரியா, லாட் ஆஃப் கில்லிங்ஸ் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ் ஃபேமிலியில எல்லாம் எலிமினேட் பண்ணியிருக்கேன் அவர். தட் வாஸ் தி டஃபஸ்ட் டைம், மிலிட்டன்சி வாஸ் ஃபுல் கிரிப்பு இன் காஷ்மீர் வேலியில். தட் வாஸ் 1996-97 ஜாயின் பண்ணிட்டு 1998 நவம்பர் வரை விவர் தேர். சடன்லி நவம்பரில் கால் வந்திருக்கேன், யூ ஷிஃப்ட் ஃப்ரம் ஸ்ரீநகர் ஏரியா டு லே. இப்போ ஐ வாஸ் இன் பிரிகேட், ஒரு பிரிகேடர், 17th இன்ஃபென்ட்ரி பிரிகேடோட நான் பிரிகேட் மேஜர், அதுதான் அப்பாயின்மெண்ட். அப்போ என்ன பேர், ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸர். ஆ பிரிகேடோட எல்லா ஆப்ரேஷன்ஸுட கோஆர்டினேஷனும் பிளானிங்கும் நான் தான் பண்ணணும். இப்போ இது ஆர்டர் கிடைச்ச உடனே ஜஸ்ட் பிஃபோர் ஜோஜிலா பாஸ் க்ளோசிங் வி ரீச்ட் கார்கில். அப்போ ஜோஜிலா பாஸ் ஃப்ரம் நவம்பர் டில் நெக்ஸ்ட் மே ஃபுல் க்ளோஸ்,
1: 6 மாதம்.
0: ஸோ இஃப் யூ டோன்ட் கிராஸ் ஜோஜிலா பாஸ் யூ வில் கெட் ஸ்டக் இன்சைட், அங்கே திருப்பி வர முடியாது. தென் யூ ஃபினிஷ்ட், யூ கான் சர்வைவ் ஒன்லி, ஒன்றுமே இல்லை அங்கே சர்வைவ் பண்ணுறதுக்கு. யூ கான் கம் திஸ் சைட் தட் சைட். ஸோ சம்மோ யூ கிராஸ் அண்ட் வென் தட் சைட். ஃப்ரம் டிசம்பர் டு மார்ச் ஏப்ரல் அங்கே லடாக்கில் வி ஸ்டார்டட் ஹேபிடேட்டிங் ஆர் செல்ஸ், இட்ஸ் கால்ட் அக்ளமடைசேஷன் ப்ராசஸ் பண்ணி. இட்ஸ் ஓன்லி இன் ஏப்ரல் சம் இன்ஃபர்மேஷன் கேம், இங்கே ஒரு எனிமி இன்ட்ரூஷன் இருக்குது, தெர் இஸ் ஃபுட் மார்க்ஸ் சீன் இன் தி ஃபுட் ஹில்ஸ் எக்ஸெட்ரா. இன்டிமேஷன் வந்துட்டு வென் ரெக்கி வாஸ் கமென்ஸ்ட், தட் இஸ் வென் வி ரியலைஸ் தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர், இட் இஸ் நாட் நார்மல்,
1: என்னவோ நடக்க போகுது,
0: எதுவும் நடக்க போகுது. ஸோ லீவ் இட் அட் தட். ஸோ தட் இஸ் அது திருப்பி வரேன், ஹவு வார் ஸ்டார்டட். பட் ஆஃப்டர் கார்கில் ஐ காட் செலக்டட் ஃபார் யூஎன் மிஷன்,
1: யுனைடெட் நேஷன்
0: மிஷனில் வென் டு சிரியா லியோன். அங்கே தான் ரிபெல் வார்ஃபேர் ரொம்ப நடக்கிற டைமண்ட் கண்ட்ரி, டைமண்ட் பார்க்கறதுக்கு, டைமண்ட் கடக்கிறதுக்கு பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் லிபல் லாட் ஆஃப் வார்ஃபேர். அதில் யூஎன் மிஷன் போயிட்டு வி ட்ரை டு மினிமைஸ் தி ஃபைட் பிட்வீன் தி கவர்மெண்ட் அண்ட் சிவில் ஃபோர்ஸஸ். 1 இயர் அங்கே ஆஸ் யுனைடெட் நேஷன்ஸ் அப்சர்வர் ஜோலி சர்வீஸ் பண்ணியாச்சு. அது முடிஞ்சு திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இமீடியட்லி வென்ட் இன் டு ஆக்ஷன் அகெயின் ஆஃப் பராக்ரம். ரிமெம்பர் அங்கே பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தாச்சு, இமீடியட்லி இந்தியன் ஆர்மி வாஸ் மொபிலைஸ்ட். வி வர் ஆன் த பார்டர் ஃபார் நியர்லி 1.5 இயர்ஸ் வெயிட்டிங் ஃபார் டைரக்ஷன் டு கோ இன் சைட். அகெயின் டெசர்ட்டில் 52 டிகிரி டெம்பரேச்சர், 55 டிகிரி டெம்பரேச்சர், ஓப்பன் டெசர்ட்டில் டேங்க்ஸில் வி ஹவ் டு ஸ்டே, டெரிபிள் கண்டிஷன்ஸ்.
1: 52 டிகிரி,
0: சம்டைம்ஸ் இன் பீக் இல் டச் 55 டிகிரி.
1: அடேங்கப்பா,
0: சம்மரில் ஏப்ரல் மே ஜூனில் த ஓப்பராங் ரெடி அங்கே மைன் லைன் பண்ண 14,000 மைன்ஸ் வி லேட் அக்ராஸ் த பார்டர். அது முடிஞ்சு தென் ஐ காட் ப்ரொமோட்டட் என் ஆர்மி ஹெட் குவார்டரில் இன் மோர் ஆஃப் ஹெச்ஆர் ரிலேட்டட் ஜாப் வந்தாச்சு. தென் அங்கேருந்து போஸ்டிங் கம்ப்ளீட் ஆகிட்டு அகெயின் பேக் டு லே, திருப்பி லே வந்துட்டு தென் வி பிகேம் பிரிகேடியர், அப்புறம் மேஜர் ஜெனரல். அங்கே வெரி சீனியர் போஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஐ டிட் ஆல்சோ இன்ஜினியரிங் ஒர்க், டெவலப்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நேவி, அதுவும் பண்ணியிருக்கேன் சீஃப் இன்ஜினியர். ஸோ ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்குது. அது லாஸ்ட்டில் வந்து சென்னையில் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் தக்ஷின் பாரத் ஏரியா, இங்கே 5 ஸ்டேட்ஸோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அவட ஃபுல் மிலிட்ரியோட 5 ஸ்டேட்ஸ் என்டையர் மிலிட்ரியோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்.
1: எப்போ நீங்கள் உங்களுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்றீங்க சார்?
0: 2023 அக்டோபரில்.
1: கிட்டத்தட்ட ஒரு 40-41 ஆண்டு காலம் நம்முடைய நாட்டின் பாதுகாப்புக்காக உங்களை அர்ப்பணித்த ஒரு பணி. இன்றைய நாளில் உங்களை நாங்கள் சந்தித்து உங்கள்கிட்ட ஒரு வணக்கமும் சொல்கிறோம், வாழ்த்து பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த நாட்டை பாதுகாத்ததில் உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. கார்கிலுக்கு வருவோம் சார். என்ன கார்கில் விஜய் திவஸ், கார்கில் வெற்றி தினம், என்ன நடந்தது? உங்களை ரொம்ப அலர்ட்டாக இருக்க சொல்லி சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க, அதனுடைய அந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே.
0: பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட எப்பளும் ஒரு ஹேட்ரட் இருக்குது. 1947 இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வித்தின் நோ டைம் பாகிஸ்தான் அட்டாக்ட் காஷ்மீர். அப்போ இந்தியன் ஆர்மி போய் தே டிஃபீட்டட் தெம், த்ரூ தெம் அவுட் இல்லையா, ஃபர்ஸ்ட் டிஃபீட் ஃபார் தெம். செகண்ட் டிஃபீட் 65 வாரில் அகெயின் தே கேம் அட்டாக்ட் இந்தியா. நம்ம போய் ஆல்மோஸ்ட் லாகூர் கேப்சர் பண்ணியாச்சு அகெயின், பிகாஸ் இந்திரா காந்தி டிசைட் நாட் டு பிரஸ் வி அகெயின்ஸ் பேட் தெம். 71 அகெயின் தே ட்ரைட். அப்படி தான் பங்களாதேஷ் வார் நடந்திருக்கேன். They were occupying East Pakistan. Was Bangladesh today was East Pakistan then, இல்லையா?
1: ஆமாம்.
0: ஆ, ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்தியோட ஆர்மி மனக்ஷோட லீடர்ஷிப் போயிட்டு வி த்ரூ அவுட் தி பாகிஸ்தான் ஆர்மி, கேப்சர்ட் என்டையர் பாகிஸ்தான் ஆர்மி பாகிஸ்தானில். லெப்டினன்ட் ஜெனரல் ஏகே நியாசி வாஸ் சரண்டர்ட் அண்ட் டேக்கன் இன் சரண்டர் மோட். 93,000 பிரிஸ்னர்ஸ் வர் சரண்டர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி அண்ட் தே வர் சென்ட் அவுட். ஈஸ்ட் பாகிஸ்தான் வாஸ் கன்வெர்ட் டு பங்களாதேஷ்.
1: பங்களாதேஷ்
0: ஈ மூணு லாஸ் பாகிஸ்தானுக்கு அவருக்கு தே கான் டாலரேட் இட், வாண்ட் டு டூ சம்திங் டு ரிட்ரீவ் தெம்செல்ஸ் ஃப்ரம் திஸ் டிஸ்ஆனர்.
1: மனசை குத்திடுச்சு அவங்களுக்கு,
0: குத்திடுச்சுக்க. ஸோ அவருக்கு ஒரு எனிமிட்டி, பர்மனன்ட் எனிமிட்டி இருக்கு அவர் மனசில், தட் இந்தியா ஹேஸ் ஆல்வேஸ் டிஃபீட்டட் தெம், இந்தியன் ஆர்மி ஹேஸ் ஆல்வேஸ் டிஃபீட்டட் தெம், அது ஒன்று இருக்கு. ஸோ திஸ் டைம் அவர் ஒரு டிசீட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடில் யூஆர் டூயிங் பஸ் டிப்ளோமசி, வேறு சைடில் அவர் டூயிங் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி இல்லையா. அது பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கேன், சைலண்ட்லி இன் தி கார்ப் ஆஃப் பீஸ் அவர் அவரோட சோல்ஜர்ஸ் இன் தி கார்ப் ஆஃப் சிவிலியன்ஸ் இன் டு கார் ஏரியாஸ் அன்ஆக்குபைடு ஏரியாஸில் தே சென்ட் அண்ட் ஆக்குபைடு. இப்போ கார்கில்ல லாட் ஏரியாஸ் ஆர் நாட் ஆக்குபைட் வித் தி மிலிட்ரி, இட் இஸ் இம்பாசிபிள் இன் ஹியூமன் டு ஆக்குபை டூரிங் வின்டர்ஸ். ஸோ ஆஸ் அன் அக்ரிமெண்ட் வி ஹோல்ட் சம் போஸ்ட். ஆ போஸ்ட்டை தமிழ் தமிழ் ரொம்ப கேப்ஸ் இருக்கு, தோஸ் கேப்ஸ் தே வென்ட் இன் குவாய்ட்லி ஆக்குபைட் விச் இஸ் நாட் அண்டர் அப்சர்வேஷன். That is how, Aplitan, that is how it started. India decided that we will throw out the intruders, throw them out. Kargil war started then. I think May 8th was the first offensive action between the two militaries. And it ended. July 24th is seen as the time when we had the final victory. Tiger Hill was captured. Adatam we are celebrating. On one hand, amma celebrate pandren. The eviction of enemy from Kargil Heights, 13,000, 14,000, 18,000, 22,000 feet. That is the height at which you are fighting. On one hand, we are celebrating this amazing, great victory in the highest battlefields of the world. On the other hand, we are also remembering 500 plus soldiers who laid down their lives, sacrificed their lives.
1: 500 plus.
0: For achieving this victory for India. It's a day of honoring celebration and honoring sacrifice. Kargil Vijay Divas.
1: 500-க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. அவங்களுக்காக நாம் ஒரு வணக்கம் செலுத்தி அவங்கள நினைவு கொள்ளணும். இன்னொரு பக்கம் நம்முடைய வெற்றியும் கூட.
0: நம்ம நேஷன் வில் ஆல்வேஸ் ரிமைன் இண்டேட்டட் ஃபார் தர் சாக்ரிஃபைஸ். அதில் எல்லாருக்கும் தமிழ்நாட்டிலும் ரொம்ப இருக்குது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் பேர் அங்கே ஃபைட் பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா சோல்ஜர்ஸ் டுக் பார்ட்.
1: அந்த 500 பேரில் எல்லா மாநிலத்து மக்களும் கூட
0: இருந்திருப்பாங்க. ஆல் ரிலிஜன், ஆல் கம்யூனிட்டி, ஆல் ஸ்டேட்ஸ், இந்தியா இஸ் ஒன் இல்லையா. வென் இட் கம்ஸ் டு எனிமி, இந்தியா இஸ் ஒன்.
1: எல்லோரும் இந்தியர்கள். அதில் அந்த போர் சமயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்?
0: ஒரு வார் ஃபைட்டிங் பண்ணும்போது ஒரு பிரிகேட் இருக்கு, தட் இஸ் ஒன் யூனிட் விச் கோஸ் டு வார். இப்போ என்ன பிரிகேடோட பேர், 70 இன்ஃபென்ட்ரி பிரிகேட். ஆ பிரிகேடோட கீழே 2 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன்ஸ் இருக்கு. அதோட பிரிகேட் ஹெட் குவார்டரில் ஆர்கனைசேஷன் பண்ண ஒரு பிரிகேட் கமாண்டர் இருக்கும், ஒரு டெப்டி கமாண்டர் இருக்கும். அதில் கீழே ஒரு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், ஆர் தட் டைம் இஸ் கால்ட் பிரிகேட் மேஜர். ஸோ மை மெயின் ஜாப் என்ன, ஆ பிரிகேடோட டிப்ளாய்மெண்ட்டோட பிளானிங்கும் கமாண்டர் சிட்டு அதோட ஸ்ட்ராட்டஜி மேக்கிங், ஒரு ரெக்கானசன்ஸ் மிஷன் பண்ணிவிட்டு இன்டெலிஜென்ஸ் கேதரிங், இன்டெலிஜென்ஸ் சம்மரி மேக்கிங், ஆ இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு ப்ரிப்பேர் தி ஆப்ரேஷனல் பிளான், அதோட கோஆர்டினேஷன், அம்யூனேஷன் பிளான், ரொம்ப பிளானிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஓவர் சி தி ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி, ஒரு வெரி வெரி ஹைலி ஆக்டிவ் ரோல் இன் த வார். ஸோ அது மாத்திரம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஒன் கோஆர்டினேஷன் ரோல். பட் கார்கிலோட இஃப் யூ சி கார்கில், இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ரோட் ஹெட் டு ரீச் வேர் எனிமி வாஸ் ஆக்குப்பைங். அதோட பேஸ் மவுண்டனில் பேஸ் எத்திருக்கதும் யூ நீட் டு ட்ராவல் 15 கிலோமீட்டர்ஸ் பை த்ரூ ஸ்னோ அண்ட் ரிவர் அண்ட் வாட்டர் அண்ட் ராக்ஸ்
1: எல்லாமே இருக்கும்,
0: ஓப்பனில் எல்லாம் இருக்கும். ஓப்பனில் அண்டர் எனிமி ஃபயர் யூ டு ட்ராவல். அப்போ தான் யூ வில் ரீச் தி பேஸ் ஆஃப் தி மவுண்டன். ஆ பேஸோட மவுண்டனில் யூ டு கிளைம்ப் அனதர் 3 days டு ரீச் த டாப் வேர் யூ டூ தி அட்டாக் ஆன் தி எனிமி. திஸ் இட் செல்ஃப் இஸ் எனஃப்
1: போர்
0: ஃபார் சோல்ஜர் டு இல்லையா.
1: ஆமாம்,
0: இது பண்ணிட்டு அந்த தென் யூ டு அட்டாக் தி எனிமி அண்ட் கேப்சரும். இமேஜின் தி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட்

0: கண்டிப்பாக ஒரு சோல்ஜருக்கு வேணும் அது பண்ணுறதுக்கு, ஒரு ஆர்மிக்கு மோட்டிவேஷன் வேணும், மொரால் வேணும். எப்படி பண்ண முடியும் அதுக்கு? தாட் ஆர் தி சேலஞ்சஸ் அண்டர் விச் ஆஸ் அ பிரிகேட் மேஜர் ஐ டு ஆப்ரேட்.
1: உங்கள் கண்ட்ரோலில் இப்போ எத்தனை பேர் இருந்திருப்பாங்க?
0: ஸ்டார்டிங்கில் வி வர் அ ஸ்மால் ஃபோர்ஸ், வி பேர்லி ஹேட் 2 ½ பட்டாலியன்ஸ், அதுவும் டோட்டல் அபவுட் 300 to 400 பீப்புள். பட் வி ரியலைஸ் அங்கே இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் வந்த ஒரு 4-5 பீப்புள் சிட்டிங், பாகிஸ்தான் ஆர்மியோட ஃபுல் பட்டாலியன் அங்கே இருக்கும். ஸோ ஒரு பட்டாலியன் வந்து அங்கே டிஃபென்ஸில் பொசிஷன் இருக்கும்போது இன் மவுண்டன்ஸ் யூ ரிக்வயர் அ சுப்பீரியாரிட்டி ஆஃப் 1:10 இன் ஹை ஆல்டிடியூட் ஏரியா. ஸோ இஃப் தெர் இஸ் 1 soldier in டிஃபென்ஸில் ஆர் 10 soldier இன் டிஃபென்ஸ் ட்ரென்ச்சில் இருக்கும்போது அவர் எவிட் பண்ணுறதுக்கு தி நம்பர் ரிக்வயர்ட் டு அட்டாக் இஸ் 100 10 times.
1: அப்பா
0: பிளெயின்ஸில் இட் இஸ் 1:3 டிஃபெண்டர் டு அட்டாக்கர். நார்மல் மவுண்டன்ஸில் இட் இஸ் 1:6. இன் ஹை ஆல்டிடியூட் மவுண்டன்ஸ் இட் இஸ் 1:10.
1: ஒருத்தருக்கு 10 பேர் வேணும்.
0: ஸோ வி ரியலைஸ் தட் இஸ் தி திங். ஸோ ஸ்லோலி அண்ட் ஸ்லோலி ஆஃப்டர் சம் டைம் வி வர் பில்ட். ஸோ ஃப்ரம் 2 battalions வி வென்ட் டு அபவுட் 9 battalions 10 battalions. ஈச் பட்டாலியனில் ஒரு 500 to 600
1: 5000 to 6000 பேர் இருந்திருப்பாங்க.
0: அது தட் இஸ் ஒன். பின்ன ஆர்ட்லரி, இது இன்ஃபென்ட்ரி பட்டாலியன்ஸ். அதன் அப்புறம் இருக்கும் ஆர்ட்லரி யூனிட்ஸ், கன் பஃபோர்ஸ் கன்ஸ், 155 பஃபோர் கன்ஸ், மீடியம் கன்ஸ், அதோட ஃபார் ஃபைரிங். தென் வி ஹேட் ராக்கெட் லான்ச்சர்ஸ். அப்புறம் தென் யூ ஹாவ் ஹெலிகாப்டர் யூனிட்ஸ். அங்கே டேங்க்ஸ் வில் நாட் கோ. ஸோ திஸ் இஸ் பிரைமரி யூனிட்ஸ் வச்சுட்டு தான். தென் இன்ஜினியர் ரெஜிமெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ரோல் இருக்கும், ஏசி பட்டாலியன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்ட் ஆஃப் தி டிவிஷனல் ஹெட் குவார்டர் இந்த சப்போர்ட்டிங் யூனிட்ஸ் இருக்கும்.
1: இவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே அங்கே போராடி இருக்கிறீங்க, சண்டை போட்டிருக்கிறீங்க, சிரமப்பட்டிருக்கிறீங்க, 500க்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்திருக்கிறோம். தினம் தினம் உங்களுடைய பணி, அன்றாட பணிகள்லாம் எப்படி போயிருக்கும் சார் அந்த நேரத்தில்?
0: அதுதான் ரொம்ப நல்ல குவஸ்டின் சார். லாஜிஸ்டிக் சஸ்டெனன்ஸ் இவ்வளோ வெளியே ஆர்மிக்கு பயங்கர ஒரு வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். காரணம் ஆல்ரெடி லடாக்கில் லாஜிஸ்டிக் சஸ்டெனன்ஸ் இம்பாசிபிள். இது லடாக் கூட ரீஜனில் அகத்து போய் இன்டீரியர்ஸில் டெரேன் கிராஸ் பண்ணிட்டு சப்ளை பண்ணணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் 30 days வி வர் லிவிங் 1 meal a day.
1: ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு தான்,
0: ஒரு சாப்பாடு. தேட் வில் ஆல்சோ கம் நம்மளோட டாங்கிட பேக்கில் வரும், மியூல் பேக்கில்,
1: கழுத மேலே
0: தே வில் சப்ளை. அதில் என்ன ரொட்டி இருக்கும், ஆலு இருக்கும், அது மட்டும் மோஸ்ட் ரெஸ்ட் எவ்ரிதிங் கெட்ஸ் ஸ்பாயில்ட். ஃபர்ஸ்ட் 1 month வாஸ் சர்வைவல் ஒன்லி தேட். அது முடிஞ்சிட்டு ஸ்லோலி வேணா திங் பில்டப், கொஞ்சம் சப்ஜி, கொஞ்சம் அதர் வெரைட்டிஸ் வர தொடங்கியாச்சு. அது மட்டும் இல்லை, திஸ் இஸ் ஃபார் பேஸில். பேஸுன்னு வென் யூ ஆர் ட்ராவலிங், வென் யூ ஆர் கிளைம்பிங் மவுண்டன் ஃபார் தி அசால்ட், 3 days கிளைம்ப் இருக்கும். ஸோ யூ 3 days யூட சாப்பாடு யூ டு கேரி. அங்கே பாடிக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது டு டேக் லோடு ரொம்ப சின்ன தான். இப்போ பிளேனில் 1 soldier இஸ் எக்ஸ்பெக்டட் டு கேரி 25 kgs ப்ளஸ் இஸ் வெப்பன். இன் மவுண்டன்ஸில் இட் கம்ஸ் டவுன் லிட்டில் பிட், ப்ளஸ் இஸ் வெப்பன். இன் ஹைட்ரூட் ஏரியா ஒரு சோல்ஜர்ஸ் கேரிங் கெப்பாசிட்டி ரெடியூஸ் டு 10 kg. எதுக்கு? அங்கே அட்மாஸ்பியர் இஸ் ரேரிஃபைட், ஆக்சிஜன் இஸ் வெரி லோ, 70% ஓன்லி ஆஃப் திஸ் ஏரியா. ஸோ பாடி டே கெப்பாசிட்டி பயங்கர ரெடியூஸ் ஆகும். கேன் ஒன்லி கேரி 10 kgs,
1: மேக்ஸிமம்
0: 15 kg, ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலி. இஃப் 15 kgல he has to carry a weapon which will be about 5 kg. He has to carry other his kit, clothing, kit extra, ammunition, water, plus his food. இது எல்லாம் 3 days சர்வைவ் பண்ணணும் இது வச்சுட்டு. இப்போ புல்லட்ஸ், இஃப் யூ இன்க்ரீஸ் புல்லட்ஸ் யூ டு ரெடியூஸ் ஃபுட், இஃப் யூ இன்க்ரீஸ் ஃபுட் யூ டு ரெடியூஸ் புல்லட். அது பேலன்ஸ் பண்ணிட்டு யூ ஹவ் டு இமேஜின் ஹவு மச் ஐ வில் ஈட் பர் டே, ஹவு மச் ஐ வில் ட்ரிங்க் பர் டே, அண்ட் ஃபைனலி எனக்கு ஐ நீட் அட்லீஸ்ட் 100 bullets. நோ, ஒரு 50-60 bullets வேணும் அங்கே போய் ஃபைட் பண்ணுறதுக்கு.
1: ஆமாம்,
0: அதோட என்ன வெயிட் இருக்கு? இதெல்லாம் பிளானிங் பண்ணிட்டு ஃபார் அ சோல்ஜர் டு டிசைட் அண்ட் கோ, வெரி வெரி சேலஞ்சிங் ஜாப். சர்வைவல் தான் இஸ் அ பிக்கஸ்ட் திங். சர்வைவல் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறது தட் இஸ் செகண்ட்,
1: அது
0: சர்வைவல் இன் பேட்டில். சர்வைவிங் பிஃபோர் பேட்டில் இட் செல்ஃப் இஸ் அ பேட்டில்.
1: அப்படியேங்கப்பா,
0: தட் இஸ் தி சேலஞ்ச்.
1: கார்கில் நடந்தது
0: 1999.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 26-27 வருஷங்கள் வந்துட்டோம். இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர், அதை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம், இன்னோட பேசுவோம். அந்த ரெண்டுத்தையும் ஒரு ஒப்பீடு சார், கார்கில் சிந்தூர் தனித்தனியாக சொல்லுவீங்களா இல்லை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்லுவீங்களா?
0: கார்கிலும் சிந்தூரும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. கார்கில் வார் இஸ் அ சோல்ஜர் சென்ட்ரிக் வார். ஹியூமன் என்ட்யூரன்ஸ், ஹியூமன் கெப்பாசிட்டி, ஹியூமன் வில் பவர், ஹியூமன் மாரல் கரேஜ், ஹியூமன் மொராலிட்டி, ஹியூமன் மோட்டிவேஷன், ஹியூமன் எபிலிட்டி டு ஃபேஸ் பிக் சேலஞ்சஸ், அதுதான் கார்கிலோட வெப்பன்.
1: எல்லா மனித சக்தி தான்
0: ஹியூமன், அதில் வெப்பன்ஸ் இருக்கு, சம் லிட்டில் டெக்னாலஜி இருக்கு. பிரைமர்லி இட் இஸ் சென்டர்ட் அரவுண்ட் சோல்ஜரோட எபிலிட்டி டு ஃபேஸ் தி மோஸ்ட் சேலஞ்சிங் டெரெயின்,

0: இன் கண்டிஷன்ஸ்.
1: ஒரு போர் வீரருடைய
0: வில் பவர் டு ஃபைட்,
1: வில் பவர் தான்
0: கரெக்ட். அதுல பிளஸ் லீடர்ஷிப், அது என்ன லீடர்ஷிப், ஜூனியர் லீடர்ஷிப் தான் அதுல மெயின். இப்போ கார்கில்ல ஃபிசி பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, மேக்ஸிமம் டெத் யாரோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது இஸ் ஜூனியர் லீடர்ஸ், யங் ஆஃபீசர்ஸ். இப்போ மனோஜ் பாண்டே, பரம்வீர் சக்கர, மகாவீர் சக்கர, மோஸ்ட் ஆஃப் தி அவார்ட் வின்னர்ஸ் அண்ட் பேட்டில் கேஷுவல்டிஸ் இன் வார் ஃபார் ஆல் யங் ஆஃபீசர்ஸ். அவருடைய ஏஜ் எவ்வளோ, 20 இயர்ஸ், 23 இயர்ஸ், 24 இயர்ஸ். பசங்க அவர்
1: இளம் வீரர்களை இழந்திருக்கிறோம்.
0: ஆ, தேர் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் காலேஜ், அதுதான் ஏஜ். யூ இமேஜின் மங்கள் பாண்டே டேஸ், அதுதான் தேவர். ஆ, யங் ஏஜில் அவர் லீடர்ஷிப் டிஸ்பிளே பண்ணிட்டு தேவர் லீடிங் அண்ட் அட்டாக்கிங் இன் த பார்கின், லூசிங் லைஃப்ஸ் இன் வார். அது வச்சு பார்க்கும்போது கம்பேர் டு ஆப் சிந்தூர் வெரி டிஃப்ரெண்ட். ஆப் சிந்தூர் இஸ் டெக்னாலஜி வார். இங்கே சோல்ஜருட எக்ஸ்ட்ரீம் கெப்பாசிட்டி அல்ல டெஸ்ட், இட் இஸ் இஸ் எபிலிட்டி டு ஹேண்டில் டெக்னாலஜி இஸ் அ டெஸ்ட். அண்ட் இந்தியாஸ் டெக்னாலஜி வாஸ் புட் டு டெஸ்ட். இந்தியாவோட எவ்வளோ டெக்னாலஜி ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கு, பிகாஸ் சிவில் டெக்னாலஜி தான் நம்ம மிலிட்டரி டெக்னாலஜிலும் பார்க்க முடியும் இல்லையா, தட் வாஸ் புட் டு டெஸ்ட். ஸோ திஸ் வாஸ் அ ஸ்டாண்ட் ஆஃப் ஃபார் வேர் சோல்ஜர் டு சோல்ஜர் ஃபைட்டிங் வாஸ் லிமிடெட் டு பார்டர்ஸ். எதாச்சு, இட்ஸ் நாட் தேர், பட் தட் இஸ் நாட் த மேஜர் திங். ஆர்ட்லரி டுவெல்ஸ் வர் தேர் பிட்வீன் ஆர்ட்லரி தேர் அண்ட் அவர்ஸ். பட் சோல்ஜர் போய் அட்டாக் பண்ணி பாகிஸ்தான் பங்கர் கேப்சர் பண்ணிட்டு, தட் இஸ் வெரி லிமிட்டட் லிமிட்டட். மெஜாரிட்டி வாஸ் ஏர், ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், அது வார்ஃபேர் தான் மெயின். ஸோ டெக்னாலஜி வாஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ தேட் வார் இன் திஸ் வாரில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது.
1: ரெண்டுத்தையுமே பார்த்த அனுபவம் பெற்றவர் நீங்கள். அதில் முழுக்க முழுக்க நாம் வந்து மனிதர்களை, போராட்ட வீரர்களை, போர் வீரர்களை நாம் அதில் இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்மளுடைய தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு நம்முடைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லலாமா?
0: ஓ, டெஃபினெட்லி. கோயிங் ஃபார்வர்ட் கார்கில் டைப் வார் வில் ரெடியூஸ், சான்ஸ் ஆர் வெரி லெஸ். பட் நமக்கு வி கான் புட் தர் புட் ஆர் கார்ட் டவுன், பிகாஸ் பாகிஸ்தான் எப்போ என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. டுமாரோ தே கேன் அகெய்ன் டு ஒன் மோர் கார்கில். அப்போ பண்ணும்போது சேம் சோல்ஜர் ஹஸ் ஸ்டில் கோன் அட்டாக் டு கேப்சர் பேக். பட் டெக்னாலஜி வாரில் என்ன, யூ கேன் இன்ஃப்ளிக்ட் லாட் ஆஃப் கேஷுவல்டி ஆன் தி எனிமி டீப்பர் சைடில். பட் ஒரு டெரெயின், நம்மளோட இந்தியாவோட டெரெயின் ரீகேப்சர் பண்ணுறதுக்கு யூ நீட் சோல்ஜர் டு கோ ஸ்டில். பட் ஃபியூச்சர் வாரில் டெக்னாலஜி வில் ரெயின் சுப்ரீம். அதுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப வி ஹாவ் எ லாங் வே டு கோ, அண்ட் திஸ் இஸ் எ வெரி சீரியஸ் டாபிக். என்ன, இன் சிந்தூரில் வி டிப்ளாய் ட்ரோன்ஸ், வி டிப்ளாய்ட் ஏர்கிராஃப்ட்ஸ், வி டிப்ளாய்ட் லாட் ஆஃப் மிசைல்ஸ். பட் ஆப் சிந்தூர் முடிச்சுட்டு தான் திஸ் கொஸ்டின் வாஸ் ஸ்டார்டட், அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு ஸ்பீக் ஆன் திஸ் கொஸ்டின். நமக்கு ட்ரோன் இருக்குது, வி யூஸ் ட்ரோன்ஸ், வி யூஸ் மிசைல்ஸ், வி யூஸ் ஏர்கிராஃப்ட். பட் ஆர் தே இண்டியாஸ்? டஸ் இண்டியா ஓன் த டெக்னாலஜி, ஆர் ஹவ் வி ஜஸ்ட் பர்ச்சேஸ்ட் அண்ட் யூஸ்ட்? அது ஒரு கொஸ்டின் இருக்குது,
1: முக்கியமானது.
0: ஆ கொஸ்டின் தான் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், எவ்ரிபடி ரியலைஸ்ட் சடன்லி தட் இந்தியாவுக்கு பெஸ்ட் வெப்பன் சிஸ்டம்ஸ் இருக்குது, பட் இட் டசன்ட் ஓன் டு அஸ்.
1: வெளியிலேருந்து வாங்கிறது,
0: வாங்கிறது அதோட ரொம்ப டேஞ்சர், செக்யூரிட்டி டேஞ்சர் என்ன, அதோட டெக்னாலஜியில் இன் எனி மாடர்ன் வெப்பன் சிஸ்டம்ஸ் யூ ஹாவ் சோர்ஸ் கோட்ஸ், யூ ஹாவ் ஃபர்ம் வேர், யூ ஹாவ் வெரி டீப் டெக்னாலஜி திங்ஸ். அதோட கண்ட்ரோல் மொத்தம் பிலாங்ஸ் டு தி ஃபாரின் கண்ட்ரி ஃப்ரம் யுவர் பைங். இப்போ ட்ரோன்ஸ், அதோட ஃபுல் டெக்னாலஜி இஃப் யூ டோன்ட் ஹேவ், அவருக்கு ட்ரோனை ஸ்பூஃப் பண்ண முடியும். அதுக்கு தான் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நவ் கிவன் அ டிசிஷன் தட் இந்தியா மஸ்ட் பிகம் இண்டிபெண்டன்ட் ஃபார் இட்ஸ் ஓன் சாவரனிட்டி. We must achieve sovereignty in our technology, especially pertaining to weapons. அதுக்கு தான் லாட் ஆஃப் குட் ஒர்க் இஸ் நவ் ஹேப்பனிங். ஐ விஷ் திஸ் ஹட் ஹேப்பன் 10 years back, 15 years back. அட்லீஸ்ட் வி ஹவ் ஸ்டார்டட் நவ். பட் இந்தியா இஸ் கம்பேர்ட் டு சைனா அண்ட் த வேர்ல்ட், வி ஆர் அட்லீஸ்ட் 25-30 years பிஹைண்ட். அது கேட்சப் பண்ணணும். அது கேட்சப் பண்ணுறதுக்கு வி நீட் அவர் யூத் டு ஸ்டே பேக் ஹியர். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தே மஸ்ட் ஸ்டே பேக் இன் இண்டியா அண்ட் டெவலப் டெக்னாலஜி ஃபார் இண்டியா. Till now, our students are developing technology for
1: foreigns.
0: And they were selling back to us. Now we must do here. Adu kuda correct ecosystem ready panniyal, which is happening, we will become a strong nation. Adu thaan lesson between Kargil and Sindhur.
1: Drone technology pathi solunga sir. Mukhyamana adache iniki endadhu illada edame illana aidichu.
0: Yeah.
1: Right from agriculture la aarambichi.
0: Correct.
1: Defense varaikum poiduchu.
0: Correct.
1: ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, செலிப்ரேஷன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு.
0: எஸ்,
1: சொல்லுங்கள்.
0: ஸோ ட்ரோன் டெக்னாலஜி இந்தியாவில் கேம் இன் சம்டைம் இன் 2015. When it came, it purely came as you rightly said, mostly marriage function, some film shooting inge anga, some VIP visit like Suddenly, when Sindoor happened, everyone thought, now I can make drones. How they started making drones? China would have DJI drones, vangi vangi, SKD, semi-knockdown kit, fully knockdown kit vangi, assemble pannita, convert into some military usage and they started giving. But that is the worst thing that happened to India. As a result, today, full India, all Chinese drones have invaded India's private sector. So, India with drone technology is still developing. Number drone technology, only assembly we have learnt. So many drone companies have learnt assembly. Last 1 year, we have now started developing. But drone level 5-6 critical technology. When you see a drone flying, it looks very simple. If there is a flight controller, the drone is a brain. There is a navigation module. That tells you where the drone is going, in the direction it is going, how far it can travel. Then there is a communication module through which you communicate. Now we are communicating. That's why drone communicate. Command kodukano. Adhu communication module irukku. Pinna power management system, inertial navigation system, IMU, onboard computer, then GCS. Idellam very very high critical technology. These modules ellam, none of it in India is being made. Unless all these five critical technology India illatha manufacture illa, India oda develop pannom. Not just manufacture. But for Israel vaangi ninga manufacture panni is not enough. We have to have an entire module developed in India. Then when you make a drone with all that, Amaga, our India drone will be very strong to use those drones. Otherwise, we will be weak in our ability to show our strength in drone tech. This happening, some more time is required, 1 or 2 years will be required before we create our own indigenous drones. But there is a lot of good movement happening in that direction. Government is giving big push. Ipo Maha drone, panita ANRF has come up with a Maha drone challenge. So a lot of people are getting promotion and support in that area. Hopefully, next 2-3 years, we'll catch up and become strong in drone technology as per the vision of the Honorable Prime Minister.
1: ஒரு 40 ஆண்டு காலம் நம்முடைய ஆர்மியில் பணி செய்த அனுபவம் உங்களுக்கு, வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைய தினம் முக்கியமான தினம், இன்றைய தினம் மட்டும் சொல்கிறதில்ல, இன்றைய தினமும் எல்லா தினமும் நாம் சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடியது,
0: லாஸ்ட் டிகேட் வாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ். லாஸ்ட் 2 decades, if you are only technology man, you have very little opportunity to get jobs. Technology padichittu, then you have to study management. Then you will get good job in good corporate companies. That is changing totally. Today, management is going down. Nobody needs managers. Everyone needs people who know technology, who can develop technology. So if you are an engineer in areas of mechatronics, optronics, electronics, AI, machine language, computer vision, image processing, communication engineering, idilekke if you are becoming an engineer, you have very good opportunities. No need to do management, because India over the next decade is decade of technology development. That is one message. Second message, AI is coming in a big way.
1: Artificial intelligence.
0: When AI comes in a big way, if you are only a simple consultant or a manager, junior level manager, your job will be taken away by AI. So either you become highly skilled engineer or you become a skilled artist in any field. Football artist, to drama artist, to song artist, to dancing artist. Very good area. Writing artist. Or you become a skilled, highly skilled worker. Mic operator, window fixer, any operator. If you are a simple manager, your chance of getting job will only go down, not up. That is the message. Final message, next decade should be India's decade. That is, can only happen if nammoda youngsters, if they give their best to this country to make it strong, both as unity and in technology. Then India will emerge as the strongest nation in the world.
1: ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதில். விஜய் வெற்றி தினத்தில் அதில் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு மேஜர் ஜெனரலை நாங்கள் சந்தித்து இவ்வளோ தூரம் கருத்துக்களை கேட்டதே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய பணிகள்லாம் செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது. அதனால் நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான வணக்கத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். என்னாலும் செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மேஜர் ஜெனரல் இந்திர பாலன் சார் அவர்களுக்கு ஒரு வணக்கம்.
0: ரொம்ப நன்றி.

வெற்றி தின சிறப்பு நேர்காணல் கேட்டீர்கள். பங்கேற்றவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடினார் பி சரவணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் இனி கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றும் இனிமையான பாடல்களை கேட்க போகிறோம் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஹீரோயின் ஸ்பெஷல். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் நடிகை ரேவதி அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம் நேர்களே. ஊட்டியஃபம் 101.8 இணைந்திருங்கள். இது ரெட்ரோ ராகங்கள்.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: எஸ் ஜானகி, கமல்ஹாசன் ஆகியோர் பாடிய பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:10, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால். ஒரு ஊர்ல ரெண்டு சகோதரர்கள், அதாவது அண்ணனும் தம்பியும். அந்த ரெண்டு பேரில் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டுது, தம்பிக்கு கல்யாணம் ஆகலை, வேணாம்னு இருந்துட்டான். அவங்க ரெண்டு பேருக்குமே சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருந்தது. அது எப்படிப்பட்ட நிலம்னா நல்ல விளையக்கூடிய நிலம். அப்பா விட்டுட்டு போன சொத்து, தனித்தனியாக விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ணங்காரன் கல்யாணம் ஆனவன். அவன் என்ன நினப்பான்னா, நமக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அதனால் கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதாவது முதுமையில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் என் தம்பிக்கு தான் யாருமே இல்லை, அவன் கல்யாணமே பண்ணிக்கல, தனி ஆள், அவனுக்கு வயசானா அவனை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, அதனால்

0: அதிகம். குடும்பத்தில் உள்ளவங்களையெல்லாம் காப்பாற்றணும், அவருக்கு தான் நாம் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சான். இவனும் அதே மாதிரி யோசனை பண்ணான். நேரில் கொடுத்தா அவர் எதுவும் வாங்கிக்க மாட்டார், அதனால் எப்படியாவது வேறு வழியில் தான் நாம் அவருக்கு உதவி செய்யணும்னு யோசனை பண்ணான். அதனால் இவனும் ராத்திரியோட ராத்திரியாக ஒரு சாக்கு நிறைய தானியத்தை கொட்டி கட்டி எடுத்துக்கிட்டான். அண்ணனோட களஞ்சியத்தில் கொட்டி விட்டு கம்முன்னு திரும்பி வந்துட்டான். இதே மாதிரி இவனும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதாவது அண்ணன் நல்லா இருக்கணுமேன்னு நினச்சி தம்பிக்காரன் கொண்டாந்து தானியத்தை கொட்டுறான், தம்பி நல்லா இருக்கணுமேன்னு நினச்சி அண்ணங்காரன் கொண்டாந்து தானியத்தை கொட்டுறான். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, நடு ராத்திரி அண்ணங்காரன் எழுந்திரிச்சான். வழக்கம் போல் நெல் மூட்டையை தூக்கிட்டு தம்பி வீட்டுக்கு போகிறான். அதே நேரம் தம்பியும் எழுந்திரிச்சான், நெல் மூட்டையை தூக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போகிறான். ரெண்டு தெருவும் சந்திக்கிற ஒரு இடத்துல ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிமிந்து பார்க்குறாங்க யாருன்னு. அடடே தம்பி நீயாண்ணா அவன், ஆமாண்ணே நீங்களாண்ணா இவன். ரொம்ப காலமாக ரகசியமாக நடந்துக்கிட்டு இருந்தது என்னங்கிற விஷயம் அப்போ தான் அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுது. இது நடந்து ரொம்ப காலம் கழித்து அந்த ஊரில் கோயில் கட்டுறதுக்கு ஒரு இடம் தேடினாங்களாம். ஒரு புனிதமான இடம் தேவை, நம்ம ஊரில் அப்படிப்பட்ட இடம் எதுன்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்களாம். எல்லாரும் ஒரு மனதாக முடிவு பண்ண இடம் எது தெரியுமா, அந்த அண்ணனும் தம்பியும் நடு ராத்திரியில் சந்திச்சுக்கிட்ட அந்த இடம்தான், அதுதான் புனிதமான இடம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த இடத்துல தான் கோயிலையும் கட்டினாங்களாம். கடவுளை வணங்குகிறவர் வணங்காதவர் அப்படிங்கிற அடிப்படையில் சமயத்தை கண்டறிவதில்லை. அன்பு செலுத்துகிறவர் செலுத்தாதவர் அப்படிங்கிற ரெண்டு வகையினரில் தான் சமயம் கண்டறியப்படுகிறது அப்படிங்கிறது பெரியவர்கள் கருத்து. இந்த காலத்திலெல்லாம் சகோதர பாசம் இப்படியா இருக்குது. ஒருத்தன் சொன்னான், எங்கள் வீட்டில் பங்கு பிரித்தப்போ எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் எங்கள் அண்ணங்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னா. ரொம்ப பெருமையா, பரவாயில்லையே உங்கள் அப்பா விட்டுட்டு போனது எவ்வளோ இருக்கும்னு. அது என்ன, சுமாராக ஒரு 50,000 இருக்கும்னா. என்ன சொத்தான்னு கேட்டேன், இல்லைங்க கடன் அப்படின்னா. அதனால தான் கடன் இருக்குங்கிறதுனால தான் அண்ணங்கிட்டே கொடுத்துருங்கோ அப்படின்னு தாராளமாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். இப்படி இருக்குது சகோதர பாசம். ஆனால் பாசம்ங்கிறது ரொம்ப உயர்வானது. அது அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அபூர்வ சகோதரர்கள் ஒரு உதாரணம். குடும்பத்தில் மற்றவர்கள்ட்ட நேசத்தோடையும் பாசத்தோடையும் பழகினாதான் வாழ்க்கை இனிமையாக அமையும்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்றிரவு 8 மணிக்கு இடம்பெறும்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி, டி எஸ் ராகவேந்தர் ஆகியோர் குரலில் உள்ள பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ஊர்ஜிஎஃப்எம் 101.8 கேட்டிருக்கீங்க நேயர்களே. ரெட்ரோ ராகங்கள்

0: மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. உதகை உழவர் சந்தை காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டறிவோம். நேர்களே, விலை நிலவரங்கள் கிலோ ஒன்றிற்கு ரூபாயில். கத்தரிக்காய் மற்றும் வெண்டைக்காய் 48 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 22, ஆப்பிள் ரகம் 30, அவரை 75, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 58, சுரைக்காய் 28, பாகற்காய் 60, கொத்தவரை 40, பூசணிக்காய் 18, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 50 முதல் 55, சின்ன வெங்காயம் 62, பெரிய வெங்காயம் 42, பொரியல் தட்டை 35, முருங்கைக்காய் 54, தேங்காய் 58, மாங்காய் 40, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 38, சக்கரவள்ளிக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 55 முதல் 50, மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 45 மற்றும் 50, பீட்ரூட் 55 மற்றும் 50, நூல்கோல் 40, டர்னிப் 35, முட்டைகோஸ் 30, காலிஃப்ளவர் 45, பட்டாணி 150, வெள்ளைப்பூண்டு 220, இஞ்சி 180, புஷ்பீன்ஸ் 60, டபுள் பீன்ஸ் 90, ஊட்டி அவரை 130, குடமிளகாய் 80, பஜ்ஜி மிளகாய் 50, ப்ரக்கோலி 70, கருவேப்பிலை 40, கொத்தமல்லி 70, புதினா 60, கீரை வகைகள் 60, வாழைத்தண்டு 10, வாழை இலை 40, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 35, மக்காச்சோளக்கதிர் 25. இனி பழங்களின் விலை நிலவரங்கள். எலுமிச்சம்பழம் 75, கொய்யா 80, பப்பாளி 45, மாதுளம்பழம் 210, திராட்சை 200, மாம்பழம் 150, வாழைப்பழம் வகைகள் பூவன் பழம் 50, ரஸ்தாலி 60, மோரிஸ் 45, நேந்திரன் 45, செவ்வாழை 85, கற்பூரவள்ளி 50, ஆப்பிள் 250, ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 110, அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தை காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டிருந்தீர்கள். நேர்களே, ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: ஜகம் நடுங்க என் பதங்களோட.
1: புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம், பி ஜெயச்சந்திரன் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: தேவாவின் இசையமைப்பில் சித்ராவின் குரலில் என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து ஒலித்து தந்த பாடல்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ
2: ராகங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் ஆகியோர் குரலில் உள்ளிட்ட பாடல் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஓடிஎஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள்.

0: கேட்ட அந்த பாடல் புதியமுகம் திரைப்படத்திற்காக சுஜாதா பாடியது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: இளையராஜா எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் அவதாரம் திரைப்படத்திற்காக ஒலிக்க கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 10:16.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11:00.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கோத்தகிரி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

இதுவரை கோத்தகிரி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஸ்கூல் மாணவர்கள் வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: समर्पित कर दिया। उनके त्याग और तपस्या की वजह से आज हमारे हाथ में तिरंगा है। इस तिरंगे में हमारे संविधान के आदर्श हैं। साथियों, पिछले कुछ वर्षों में हर घर तिरंगा अभियान ने पूरे देश को एक अद्भुत भावना से जोड़ा है। हर घर हर गली में तिरंगे का उत्सव दिखाई देता है। इस वर्ष भी हमें हर घर तिरंगा अभियान को पूरे उत्साह के साथ आगे बढ़ाना है। अपने घर पर पूरे सम्मान के साथ तिरंगा फहराना है। साथियों, हर वर्ष 15 अगस्त से पहले आप मुझे बहुत से विचार और सुझाव भेजते हैं। इस वर्ष भी आप अपने विचार MyGov पर जरूर साझा कीजिए। मुझे आपके सुझावों का इंतजार है। साथियों, मन की बात में आज इतना ही। अगले महीने हम फिर मिलेंगे। देशवासियों की अनेक नई उपलब्धियां और प्रेरक प्रयासों के साथ, तब तक के लिए मुझे अनुमति दीजिए। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और FM गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
2: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
3: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது
4: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
5: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை மாதம் 26 தேதி அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவுகொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது ராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்ப திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின்

அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான, திறமை மிகுந்த, தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை 4 தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள். இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV Sindhu ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருத

விதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் ஒன்றின் வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்துவிட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும் போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப்பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கிக் கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம்.

பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டர கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3,00,000 மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000 அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை

இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது

நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27 தேதியன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாமையா அவர்கள் மறைந்த

0: தினம்.
1: டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளைக் காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
2: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
4: நிலையத்தில் நேரம் 12:01. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். நேர்களை நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களைத் தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகளைத் தொடர்ந்து 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 நீலமலை வாழ்வியல்.

0: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்களை தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல் தொடர்ந்து 3:02 நீலமலையிலிருந்து கார்கில் வெற்றி தினத்தையொட்டி தொகுப்பு நிகழ்ச்சி, மாலை 4:00 நாடகம், 5:00 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல் 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேலை திரைப்பட பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகமளி பாடல்கள், 7:00 உதகமண்டலத்தில் இன்று நடைபெற்ற கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 தோட்டமும் தொழிலும், இதில் கறவை மாடு வளர்ப்பு முறைகள் குறித்து விவசாயி சீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்கலாம். இரவு 8:00 மனதின் குரல் நிகழ்ச்சியின் 136th படைப்பின் தமிழாக்கம், பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் இன்று காலை 11:00 ஆற்றிய உரையின் தமிழாக்கம், படைப்பு சென்னை வானொலி நிலையம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 9:15 செய்தி சுடர், 9:30 திரைகாணம், 10:00 ரவிவா ஸ்ரீயா அகில் பாரதிய சங்கீத் சபா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.
0: தொடர்வது 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani.
5: News read by Naresh Mago.
4: Prime Minister Narendra Modi remembered the brave hearts of the nation today on the occasion of Kargil Vijay Divas, stating that India is continuously scaling new heights, be it in defence production, defence exports, or political cooperation with friendly nations. Addressing the nation in his Mann Ki Baat program on Akashvani, Mr. Modi said, today, the 26th of July, is a date that does not require a calendar to be remembered, as Kargil Vijay Divas is being celebrated today.
6: आज कारगिल विजय दिवस है. ये दिन हमें गर्व से भर देता है. ये दिन हमें अपने वीर जवानों के अद्भुत साहस की याद दिलाता है. कारगिल की ऊंची ऊंची चोटियां, कठिन मौसम, दुश्मन की चुनौती, हर परिस्थिति हमारे सैनिकों के सामने थी, लेकिन उनका हौसला हर चुनौती से बड़ा था. उन्होंने माँ भारती की रक्षा के लिए अपना सर्वस्व अर्पित कर दिया. आज कारगिल विजय दिवस पर मैं सभी वीर शहीदों और वीर सैनिकों को श्रद्धापूर्वक नमन करता हूँ.
4: The Prime Minister said that a special Shaurya Vijay Yatra has been organized this year, which began on the 14th of July from the National War Memorial in Delhi. This motorcycle rally will reach the Kargil War Memorial in Dras. Its message is one ride, one nation, one salute. Mr. Modi said that this journey reminds everyone that the sacrifice made for the nation can never be forgotten. Mr. Modi said India is continuously strengthening her technological capabilities. He highlighted the recent induction of INS Mahendragiri into the Indian Navy.
6: कुछ दिन पहले भारतीय नौसेना में INS Mahendragiri शामिल किया गया. यह आधुनिक जंगी जहाज भारत में ही डिजाइन किया गया है, भारत में ही बना है. इसमें 75% से अधिक स्वदेशी सामग्री का उपयोग हुआ है. यह आत्मनिर्भर भारत की बढ़ती शक्ति का प्रतीक है. इसी महीने DRDO ने पिनाका लॉन्ग रेंज गाइडेड रॉकेट का भी सफल परीक्षण किया। इस सफलता के पीछे हमारे वैज्ञानिकों और इंजीनियरों का सामूहिक परिश्रम है। दो तीन दिन पूर्व ही डीआरडीओ ने कुशा मिसाइल का भी सफल परीक्षण किया है।
4: Prime Minister said every Indian is filled with pride following the successful launch of Vikram 1 last Sunday. He elaborated that it is India's first rocket developed by the private sector. Mr. Modi praised young innovators for displaying remarkable skill, passion and patience. Speaking about the Catch the Rain campaign, Prime Minister Modi said a special nationwide campaign has been underway since the 4th of July.
6: कैच द रेन का संदेश बहुत सीधा है, जब बारिश गिरे पानी को वहीं सहेजिए। इसलिए 4 जुलाई से देश भर में एक विशेष अभियान भी चलाया जा रहा है। इसके तहत बारिश के पानी के संचयन, ग्राउंड वाटर रिचार्ज, पुराने जल स्रोतों के पुनर्जीवन और वृक्षारोपण को नई गति दी जा रही। मुझे बहुत खुशी है कि गांव हो

0: या शहर, पंचायतें हो या सामाजिक संस्थाएं, हर जगह लोगों ने बढ़ चढ़ कर भागीदारी की है।
1: In his Mann Ki Baat address today, the Prime Minister said every Indian is cheering for all the athletes participating in the Commonwealth Games, which began in Glasgow a few days ago. The Prime Minister exuded pride that Indian youth have achieved remarkable feats in sports recently. Concluding his address, Mr. Modi spoke about the Independence Day, which will be celebrated on the 15th of August. He urged all to share their myriad ideas and suggestions before the 15th of August, as always, on MyGov. Kargil Vijay Divas is being observed today across the country to honour the bravery of Indian soldiers who sacrificed their lives during the Kargil War of 1999. The day marks the 27th anniversary of India's victory over Pakistan in the conflict and the successful conclusion of Operation Vijay. On the occasion, President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi paid tributes to the brave soldiers who laid down their lives in defence of the motherland. The government will introduce the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 in the Lok Sabha tomorrow. The bill is listed in the business of the House for Monday. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. It will be introduced by Union Minister Dr. Jitendra Singh. On Friday, Union Cabinet had approved a draft bill to set up fast-track courts and ensure stricter punishment in cases of paper leaks and examination malpractices. And that is the end of this news bulletin.
2: நிலையத்தில் நேரம் 12:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு அவங்களுடைய திறமைகளை நம்மளோட ஷேர் பண்ற இந்த நிகழ்ச்சி. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். 9344901018, 8300019118. மற்றும் ஒரு எண் 0423 இணைப்பு எண்ணோடு 2966781. இந்த எண்களில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பியூட்டி டிப்ஸ், அப்புறம் சமையல் குறிப்புகள், அதுக்கப்புறமா அழகு குறிப்புகள், அப்புறம் நம்ம சேவிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியே சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களை எங்களுக்கு கால் பண்ணி எங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருமே கேட்டு அந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, நீங்களே நம்ம நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் அவங்களோட பேசலாம். அவங்க என்னெல்லாம் இன்னைக்கு கருத்துக்கள் சொல்ல போறாங்க, என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் லைனில் காத்துட்ருக்காங்க. என்ன ப்ராப்ளம் தெரியல, தொடர்ந்து அவங்களோட பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக நித்யஸ்ரீ குழுவினரோடு பாடியது ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேர்களை நிலையத்தில் 12:17 ஆயிடுச்சு. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சிநேகிதியை நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
0: யார் பேசுறீங்க?
2: சுடியலூர்ல இருந்து கூப்பிடுங்க. என் பேர் லதா.
0: ஓகே, இன்னைக்கு சண்டே எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
2: சண்டே எப்பொழுதுமே சண்டே தான், எல்லாத்துக்கூடயும் சண்டே தான்.
0: எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டதுக்காகவே சண்டே வா உங்களுக்கு?
2: சண்டே வந்து ரெஸ்ட் டே கிடையாது, எல்லாமே பிஸி டே.
0: ஓகே ஓகேங்க. இப்பலாம் சண்டே பாத்தீங்கன்னா
2: பிஸி டே.
0: அப்படிங்களா? ஓகே ஓகே. சரி, இப்போ பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சூப்பரா சமையல் செய்வாங்க, நிறைய பியூட்டி டிப்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டெல்லாம் ரொம்பவே அலங்கரிச்சு எல்லாம் வச்சுப்பாங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்து அதுல எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு?
2: நான் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டிச் பண்ணுவேன், நல்ல பெயிண்ட் பண்ணுவேன், குக்கிங் ஓரளவுக்கு தெரியும்.
0: ஓரளவுக்கு குக்கிங் தெரியுங்களா? ஓகே
2: ஓகே. ஆமா, ஓரளவுக்கு, ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது. நான் ரொம்ப பெஸ்ட் குக்கிங் சொல்ல மாட்டேன்.
0: ஓ ஓகே,
2: ஓரளவுக்கு பண்ணேன்.
0: சரி சரி,
2: அந்த மாதிரி சில சில விஷயங்கள்.
0: ஓகேங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்நேகிதி

0: நிகழ்ச்சியில நேயர்களுக்காக நீங்க என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? ஓகே, நம்ம என்ன செஞ்சாலுமே மூடி போடாம சமைக்கும் பொழுது வெஜிடபிள் உடைய கலர் சேஞ்ச் ஆகாதுங்களா?
1: நம்ம இப்போ பொரியல் பண்ணும்போது, இப்போ வெஜிடபிள் பண்ணும்போது அது கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கணும். இல்லைன்னா சம்டைம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும். ஒரிஜினலா இருக்கணும் அப்படின்னா நம்ம மூடி போட்டு மூடக்கூடாது.
0: ஓகே ஓகே,
1: ட்ரை பண்ணணும்.
0: ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சமைக்கும் பொழுது வெஜிடபிள் கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லி எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஓகேங்க. சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன?
1: நான் வந்து புதிய பாடல்களை விட கொஞ்சம் பழைய 80s 90s அந்த மாதிரி இருக்கிற 70s அந்த மாதிரி பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப விருப்பம்.
0: ஓகே ஓகேங்க.
1: அது நீங்க திடீர்னு கேட்டனால சடனே எனக்கு ஞாபகம் வந்தது. அவள் அப்படித்தான்ற படத்துல ஜேசுதாஸ் பாடின பாட்டு உறவுகள் தொடர்கதைன்னு ஒரு பாட்டு இருக்கும்.
0: ஓகே ஓகேங்க.
1: அது ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல்.
0: ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்சமான பாடல் சிநேகிதிய நிகழ்ச்சியில உங்களுக்காகவே நாங்க கொடுக்கறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நன்றி. நன்றி. ஓகே நேர்களே, நம்மளோட துறையிலிருந்து லதா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு டிப்ஸ் நமக்காக சொல்லியிருக்காங்க. என்ன டிப்ஸ் அப்படின்னா, கொஞ்சம் பேர் கேட்காம இருந்தால் அவங்க கேட்டுக்கோங்க. அவங்க சொன்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு திரும்பவும் ஷேர் பண்ணுறேன். நம்ம சமையல் செய்யும் பொழுது வெஜிடபிள்ஸ்லாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, மூடி போடாமல் வேக வச்சோன்னா அந்த கலர் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்ற ஒரு அருமையான தகவல் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் அருமையான ஒரு பாடல் ஒளிபரப்பாக போது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: 101.8 நீங்க கேட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: ஓகே, நேர்களே, நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 12:25 ஆயிடுச்சு. நம்மளோட பேச போற அடுத்த ஸ்நேகிதியே யாரு, எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஆர்த்தி நாயுடு, கோயம்புத்தூர்.
1: ஓகே ஆர்த்தி நாயுடு, எப்படி இருக்கீங்க?
2: யா, நல்லா இருக்கும் மேம், நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: அனைவரும் நலம், ரொம்ப நன்றிங்க. ஓகே, இன்னைக்கு வந்து சண்டே. சண்டேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்நேகிதியே அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே கால் பண்ணி அவங்களுடைய எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பியூட்டி டிப்ஸ் இருக்கும், ஹெல்த் டிப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு நம்மளுடைய நேயர்களுக்காக என்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்க?
2: நான் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து இங்க் எடுத்துலாம்
1: வருவாங்க. எல்லா பெற்றோர்களுக்குமே, எல்லா பெற்றோர்களுக்கும் அதுவே ஒரு பெரிய சங்கடமா இருக்கும். என்னடா இவன் ஸ்கூலுக்கு போனா டெய்லி இங்க சொட்டிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இங்க எப்படி வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அருமையா ஒரு டிப்ஸ் சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
2: ஓகே, தேங்க் யூ மேம்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில? ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்காக லியோ திரைப்படத்துல இருந்து பாடலை கொடுத்துடலாம். நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. நன்றி. வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம மார்னிங் போட்டு போற யூனிஃபார்ம் எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். குழந்தைங்க எல்லாம் விளையாண்ட அழுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய என்ன பண்ணுவாங்க, இங்கெல்லாம் துணியில சொட்டிட்டு வருவாங்க. சோ அந்த இங்கை நாம எப்படி ரிமூவ் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு அருமையான டிப்ஸ் கொடுத்தாங்க. நிகழ்ச்சியில அவங்களுக்காக ஒரு அருமையான பாடலையும் கொடுத்துடலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் OTFM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, ஸ்டுடியோல டைம் 12:31 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நாம எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சியில நிறைய பெண்கள் கால் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச அருமையான டிப்ஸ் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க, ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அடுத்ததா யாரு என்ன அருமையான டிப்ஸ் சொல்றாங்கன்னு சொல்லி பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: கொளக்கொள்ள இருந்து மங்களம்மா பேசுறேன்.
0: ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு சண்டே எப்படி போயிட்டு இருக்கு?
1: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம், ரொம்ப நன்றி. இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு? சண்டேஸ்னாலே பிஸி டே தான் எல்லாத்துக்கும். உங்களுக்கு எப்படி போகுது?
1: எனக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமம்மா, உங்களுக்கு சண்டே நாளே. எனக்கு
0: எங்களுக்கு எல்லாம் சண்டே, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையா?
1: ஆமா.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா, ஓகேங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க, என்ன தகவல்?
1: அதாவது இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பச்சை மீன் கறி வச்சு கொடுத்தோம்னா அது முள் இருக்கும் இல்லையா, அத நல்லா சுத்தமா கழுவிட்டு கொஞ்ச நேரம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்து தண்ணி நல்லா அந்த உப்பு எல்லாம் எடுத்துட்டோம்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு பொரிச்சிருவோம். பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு நல்லா வணக்கிட்டு புளியெல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு குழம்பு கறி வச்சு அந்த மீனை போட்டு கறி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அது முள்ளு குத்தாம சாப்பிடுவாங்க.
0: முள்ளு குத்தாம சாப்பிடுறதுக்கு அருமையான தகவல் சொல்லிருக்கீங்க.
1: அப்புறம் இந்த கை கால நகமெல்லாம் கருப்பு ஆகுது இல்ல, அதுக்கு என்ன செய்யணும்? இந்த எலுமிச்சங்காய் அறுத்து அந்த சாறு அதுல கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு போட்டு வைக்கணும்.
0: எலுமிச்சை சாருக்கு அந்த கருப்பு கருப்பா இருக்கிற ஆளுக்கு எல்லாமே வெளியே வந்து கை வந்து,
1: அதே மாதிரி இந்த கை முகத்துல எல்லாம் கூட ஒவ்வொரு நேரம் கருப்பா இருக்கும்ல, அதெல்லாம் கூட அந்த எலுமிச்சை சாரு பட்டுச்சுன்னா போயிரும்.
0: எலும்புச்சம்பளம் சாறு வந்து கையில இருக்கிற அழுக்கு முகத்துல இருக்கிற கருப்பு இதெல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகேம்மா, இந்த தகவலை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு அண்ணன்னூர் கோயில இருந்து அண்ணன்னூர் கோயில் அந்த பாட்டை கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து
1: கேளுங்க. சுஷிலாமா பாடினது கொடுங்க.
0: ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.
1: நன்றிம்மா.

நேர்களே, அருமையான ஒரு பாடலையில அருமை கேட்டீங்க. நாம இப்போ நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சிநேகிதியே நிகழ்ச்சியில சிநேகிதிகள்லாம் கால் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச அருமையான குறிப்புகள் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில அந்த குறிப்புகள்லாம் கேட்டிருப்பீங்க. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாம இருக்கும். தெரியாதவங்க அந்த குறிப்புகளை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அருமையான தகவல் கொடுத்த சிநேகிதிகள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி.

இந்த தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தாய்வான் நாட்டு வான்வழியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ராணுவ வீரர்களின் தீர செயல்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் ஆற்றி வரும் பணிகள் அளப்பரியது என்று தெரிவித்தார்.
1: இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் என்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன்.
0: கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இந்த ஆண்டு தில்லியின் தேசிய போர் நினைவிடத்திலிருந்து சௌரிய விஜய் யாத்திரா நடத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார்.
1: இந்த ஆண்டு சிறப்பானதொரு சௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது.
0: தனியார் துறை மூலம் வடிவமைக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளி துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள்.
0: தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, நமது வாழ்வியலோடு இணைந்தது என்று பிரதமர் கூறினார்.
1: சாதிவர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டர கலந்தது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள்.
0: அன்னையின் பெயரில் மரநடும் இயக்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000 அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
0: விநாயக சதுர்த்தியின் போது மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகளை பயன்படுத்துமாறு பிரதமர் கூறினார்.
1: சாதிவர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
0: உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கைத்தறி ஜவுளி பொருட்களை வாங்கி நெசவாளர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
1: சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியன்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள், போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள்.
0: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி அவரது தன்னலமற்ற சேவையை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: நாளை July 27ஆம் தேதியன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாமையா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாமையா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும் அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்பு தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தான் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கார்கில் வெட்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணுவ வீரர்களின் தைரியம் இந்திய ராணுவத்தின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவ படையினரின் தன்னலமன்ற தியாகத்தின் மூலம் கார்கில் போரில் வெற்றி பெற்றதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பாதுகாப்பிற்காக பணியாற்றி வரும் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பை நாடு வணங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் டிராஸில் அமைந்துள்ள போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L.முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவத்தினரின் அர்ப்பணிப்பையும் தைரியத்தையும் நினைவு கூறுவதாக தெரிவித்தார். தைவான் நாட்டு வான்வழியில் சீன விமானப்படை போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சீனாவின் 4 போர் விமானங்களும் 7 போர் கப்பல்களும் தைவான் பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக தைவான் வான் எல்லையில் சீனாவின் 29 போர் விமானங்களும் 6 போர் கப்பல்களும் நேற்று நுழைந்ததாக கூறியிருந்தது. தைவான் நாடு சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய கல்வி அமைச்சராக திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியை வகித்த திரு தர்மேந்திர பிரதான் நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கூடுதலாக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகச் சங்கருக்கு

0: மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ள பதிவில் ஒவ்வொரு இளைஞருக்கும் பெண்களுக்கும் இந்த வெற்றி ஊக்கம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனாகத் சிங் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக கூறியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற செட்கணக்கில் எக்கடெரினா ஓச்சாரென்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தைவான் நாட்டு வான்வழியில் சீன போர்க் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: மீன்வளம் மற்றும் நீர்வள உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் முதன்மை துறைகளில் ஒன்றாக மீன்வளத்துறை உருவெடுத்துள்ளது. 7,500 அதிகமான கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை, பரந்த நதிகள், ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளை கொண்டுள்ள நமது தேசம் உலகளவில் மீன் உற்பத்தியில் 3 இடத்திலும் உள்நாட்டு நீர்வள பண்ணை உற்பத்தியில் 2 இடத்திலும் திகழ்கிறது. இருப்பினும் முறையான நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் அறுவடைக்கு பிந்தைய கட்டங்களில் ஏற்படும் இழப்புகளும் நவீன சேமிப்பு வசதிகளின்மையுமே இத்துறையின் முதன்மை சவால்களாக இருந்து வந்துள்ளன. இந்த சவால்களை முறியடித்து நாட்டின் நீல பொருளாதாரத்தை வலுப்படுத்த மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு உள்கட்டமைப்பு திட்டம்தான் மீன்வளம் மற்றும் நீர்வள உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, அதாவது ஃபிஷரீஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், FIDF. FIDF என்பது மீன்வளத்துறையின் நவீன உள்கட்டமைப்பு தேவைகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பு நிதியமாகும். இத்திட்டத்தின் கீழ் சுமார் 7,522 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நபார்டு, தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் மற்றும் பட்டியலிடப்பட்ட வங்கிகள் மூலம் சலுகை வட்டி விகிதத்தில் கடனுதவி வழங்கப்படுகிறது. முதலீட்டாளர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் போது 3% வரையில் வட்டி மானியம் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. கடல்சார் மற்றும் உள்நாட்டு மீன்பிடித்துறையில் நவீன உள்கட்டமைப்பை உருவாக்குதல், அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைத்தல் மற்றும் மீனவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் இதன் அடிப்படை நோக்கங்களாகும். இத்திட்டம் மீன்வள சங்கிலியின் அனைத்து நிலைகளிலும் நவீன தொழில்நுட்பங்களையும் உள்கட்டமைப்புகளையும் புகுத்துகிறது. கடல் மீன்பிடிப்பை நெறிப்படுத்தவும், விசைப்படகுகள் மற்றும் பாரம்பரிய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தவும் உலகத்தரம் வாய்ந்த மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் இறங்கு தளங்கள் கட்டப்படுகின்றன. பிடிப்படும் மீன்கள் கெட்டுப்போகாமல் சந்தைக்கு சென்றடைவதை உறுதி செய்ய நவீன பனிப்பாறை ஆலைகள், அதிவிரைவு உறைவிப்பான் கூடங்கள் மற்றும் குளிர்சாதன போக்குவரத்து வாகனங்கள் அமைப்பதற்கு நிதி வழங்கி ஊக்குவிக்கப்படுகிறது. நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் சுகாதாரமான முறையில் மீன்களை விற்பனை செய்ய டிஜிட்டல் வசதிகளுடன் கூடிய நவீன மின் சந்தைகளும், ஏற்றுமதியை இலக்காக கொண்ட பதப்படுத்தும் ஆலைகளும் அமைக்கப்படுகின்றன. உள்நாட்டு மீன் வளர்ப்பை ஊக்கப்படுத்த நவீன வித்து உற்பத்தி மையங்கள், தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள் மற்றும் நோய் கண்டறியும் மையங்களை உருவாக்க இத்திட்டம் வழிகாட்டுகிறது. இந்த திட்டம் இந்திய பொருளாதாரத்தில் பல சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. உள்கட்டமைப்பு மேம்பாட்டினால் இதுவரை 15% முதல் 20% வரை இருந்த அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் 10% கீழாக குறைக்கப்பட்டுள்ளன. உயர்தர சேமிப்பு வசதிகள் காரணமாக இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி உலக சந்தையில் கூடுதல் மதிப்பை பெறுகிறது. ஆழ்கடல் மீன்பிடி, மீன் பதப்படுத்துதல், போக்குவரத்து மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய பிரிவுகளில் கோடிக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகி வருகின்றன. இந்த திட்டம் கடலையும் நீர்நிலைகளையும் நம்பி வாழும் லட்சக்கணக்கான மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு பலமான அஸ்திவாரம். அரசாங்கத்தின் நிதி ஆதரவு, நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் நமது மீன்பிடி சமூகத்தின் உழைப்பு ஆகியவை ஒன்றிணையும் போது இந்தியா

மீன்வளத்துறையில் தற்சார்பு பெறுவதோடு உலகளாவிய நீல பொருளாதாரத்தில் முதன்மை தேசமாகவும் தலைநிமிரும் வேண்டும். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை மீன்வளம் மற்றும் நீர்வள உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

நேயர்கள் இதுவரை மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு உதகமண்டலத்தில் இன்று நடைபெற்ற கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணை தொடர்வது 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

நிலையத்தில் நேரம் 1:37. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

நேயர்களை கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ணப்பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல் குமார் கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், கார்கில் வெற்றி தினத்தையொட்டி ராணுவ வீரர்களை நாடு நினைவு கூறுவதாக கூறினார். தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக வீரர்களின் தியாகம் மற்றும் துணிச்சல் திறன்மிக்க பாதுகாப்பான சுயசார்பு இந்தியா முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக தெரிவித்தார். இந்நாளையொட்டி ஒரே பயணம், ஒரே தேசம், ஒரே வணக்கம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடந்த 14ஆம் தேதி புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் தொடங்கப்பட்ட சிறப்பு இருசக்கர பேரணி லடாக் டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடையும் என்றார். நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக கூறிய பிரதமர், இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி நவீன போர்க்கப்பல் அண்மையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75% அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் பினாகா தொலைதூர ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக கூறினார். குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் விடாமுயற்சியை பாராட்டிய பிரதமர், அண்மையில் தாம் மேற்கொண்ட இந்தோனேஷிய பயணத்தின் போது பிரம்மோஸ் மற்றும் அஸ்த்ரா ஏவுகணைகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது உலக அளவில் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். நாட்டின் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கு வாய்ப்பளித்ததன் வாயிலாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனியார் நிறுவனத்தின் முதல் ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக ஏவப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் இந்திய இளைஞர்களின் திறன், ஆர்வம் மற்றும் பொறுமை ஆகியவை வெளிப்பட்டதாக கூறினார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தின் கீழ் கடந்த 4ஆம் தேதி முதல் மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய நீர்நிலைகளை சீரமைத்தல், மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குளம், கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், ஒவ்வொரு துளி நீரும் சேமிக்கப்பட வேண்டும் என்றார். கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் விரும்புவதாக தெரிவித்த பிரதமர், ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து முதன்முறையாக பட்டம் வென்றதற்கு நாடு பெருமையடைவதாக கூறினார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இதன் மூலம் பெண் சக்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். கடந்த 1983ஆம் ஆண்டு இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்றியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்றது நாட்டின் இளைஞர் சக்தியை வெளிப்படுத்துவதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் மூலம் நாட்டு மக்கள் இயற்கையை பாதுகாப்பதில் தங்களது கடமையை நிறைவேற்றி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் பல ஆண்டுகளாக இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறிய பிரதமர், பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விநாயகர் சதுர்த்தியின் போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற தமது வேண்டுகோள் கடைபிடிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். தேசிய கைத்தறி தினம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கைத்தறி தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். காதி பொருட்கள் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு உயர்ந்து 8000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர்,

0: மக்கள் பண்டிகை காலங்களில் காதி, கைத்தறி, கைவினைப் பொருட்களை வாங்கி உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நமது பாரம்பரிய இசையை பிரபலப்படுத்தும் வகையில் உள்ளூர் இசைக்கருவிகள் குறித்த தகவல்களை மக்கள் சமூக ஊடகங்களில் பகிருமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாள் நாளை கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கனவு காண வேண்டும் என்று டாக்டர் கலாம் அறிவுறுத்தியதை நினைவு கூர்ந்தார். இவ்வாரம் கொண்டாடப்பட உள்ள குரு பூர்ணிமா நமது வழிகாட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாக விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தன்று ஒட்டுமொத்த தேசத்தையும் உணர்வு பூர்வமாக ஒன்றிணைக்கும் வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடியேற்றும் இயக்கம் கடந்த ஆண்டுகளைப் போலவே உற்சாகத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், தமது சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் MyGov இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயத்துறையை பாதுகாக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சர்வதேச கூட்டுறவு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தின் பலன்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடைவதாக கூறினார்.
2: கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாய சன்மான் நிதியை கொடுக்கிறார். ஃபசல் பீமா யோஜனா, விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம், சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியம், 100% சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியங்கள், இப்படி அனைத்து மானியங்களும் கூட நீங்கள் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வருது. அதுதான் இன்றைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்.
0: 2047 நாடு வல்லரசாக உருவெடுக்க அனைத்து தரப்பினரும் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ராணுவ வீரர்களின் இணையற்ற வீரம், தளராத உறுதி மற்றும் தேசப்பற்று ஆகியவை ஆயுதப்படையினரின் மிகச்சிறந்த மரபுகளை பறைசாற்றுவதாக கூறினார். குடியரசு துணைத் தலைவர் கார்கில் வீரர்களின் தியாகத்திற்கு நாடு என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்று கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நம் ராணுவத்தினரின் தேசபக்தியும் கடமையுணர்வும் இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். லடாக் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மறைமுக போர்கள், ஊடுருவல்கள் உள்ளிட்ட எவ்வித சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்திய பாதுகாப்பு படை தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். நாட்டின் வீரமிக்க படை வீரர்களின் தேசப்பற்றும் உறுதியும் இருக்கும் வரை நம் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் பயிற்சியுடன் பாதுகாப்புத்துறை நவீனமயமாக்கப்படவேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மத்திய அரசு ராணுவ வீரர்களின் நலனிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1999 பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கார்கில் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ராணுவ மருத்துவ மையத்தில் கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்போரில் பங்கேற்ற கர்னல் சுகுமார், ராணுவ மையத்தின் பொறுப்பு அலுவலர் லெப்டினன்ட் பிரசன்னம் பிள்ளை உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். கார்கில் வெற்றி குறித்த அஞ்சல் கண்காட்சியும் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகள் 20 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று மாநில வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். செட்டி மண்டபத்தில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார்.
3: இந்த 6 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஆகாய தாமரம் இந்த வடிகால வைக்க தூர்வாக நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கி வைக்கும். என்னன்னா எல்நினோ சொல்லியிருக்காங்க, எல்நினோல வந்து காலநிலை மாற்றம் ஏற்படும், ஒருவேளை வெயில் அடிக்கலாம் இல்லைன்னா மழை பெய்யலாம். ஸோ அதை வந்து நம்மளோட டெல்டா சைட்லேருந்து மற்ற மாவட்டங்களையும் வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத உணத்துல வந்து அவங்க எந்த பயிர் வந்து விளைவித்தாலும் அதுக்கு வந்து ஏற்ற போல இருக்குமோ அந்த பயிர்கள் வந்து இவர்களும் விளைவில் நாங்கள் அறிவிப்போம்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு வருவதாகவும், சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி சட்டக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீண்ட காலமாக சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளின் விடுதலை தொடர்பாக

0: மத்திய அரசின் ஒப்புதலுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் கைரேகைகளை புதுப்பித்துக் கொள்ளாத 30,489 பேர் நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று இப்பணிகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய ஜிம்பாபே அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல் குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜிம்பாபே அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027.
2: இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலையை நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல SC போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு OTP மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்தை காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய போனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டு இருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இத கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இத டிராப்டா சேவ் செய்யலாம், இல்லனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் H-ல ஆரம்பிக்கிற 11 இலக்கு SCID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SCID அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துகிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க.
3: சுய கணக்கெடுப்புக்கான இணையதள முகவரி https://se.census.gov.in/ என்ற இணையதள முகவரியை

0: பயன்படுத்தி கொள்ளலாம்.
1: நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது வளர்ச்சி.
2: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. நீலகிரியில் உள்ள பண்டைய பழங்குடிகள் இயற்கையான சூழலோடு வாழ்ந்து வரும் இவர்கள் இசையோடும் இயைந்து தங்களுக்கென தனியான ஆடல் பாடல்களோடு பயணிக்கின்றனர் என்றே சொல்லலாங்க. அதில் கோத்தர் பழங்குடிகளின் இசையினை கேட்கும்போது பழமையான பாரம்பரியத்தை அதில் வெளிப்படுத்துகின்றனர் என்றே சொல்லலாம். கோத்தர் பழங்குடிகள் தங்கள் இசையினை கொல்வர் என அழைக்கின்றனர். இதில் கொல், தபுட், கின்வர், துப்பர், கொபு என பெயர்களால் அழைக்கப்படுகின்றனர். இந்த தனித்தனியான இசை கருவிகளை ஒன்றாக இசைத்து தங்களின் வாழ்வோடு ஒன்றிய பாரம்பரிய விழாக்களில் இசைத்து நடனமாடி மகிழ்கின்றனர். மேலும் தங்களின் கிராமங்கள்ல சடங்கு நிகழ்வுகளிலும் இந்த இசைக்கருவிகளை இசைத்து தங்களின் ஆழ்ந்த சோகங்களை வெளிகாட்டி இறுதி சடங்குகள் நடத்திடவும் இசைக்கருவிகளை இசைத்தே சடங்குகளை நடத்தும் பழக்கம் கொண்டவர் கோத்தர் பழங்குடிகள். இவர்களின் மொழிக்கு எழுத்து வடிவம் அப்படிங்கிறது இல்லை என்றாலும் மாதங்களை தங்களின் மொழியிலேயே அழைக்கின்றனர். 12 மாதங்களை கூடில், அல்லாயின், நல்லாயின், ஆயின், ஆயிட், ஆவன், ஆதிர், பெருட்டாய், கிருதீவில், துர்தீவில், தைத், பெம்மிட் என சொல்லுகின்றனர். இதில் இவர்களின் ஆண்டு தொடக்கமான கூடில் மாதத்தில் தங்களின் குலதெய்வமான ஐயனூர் அம்மனூர் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடும் இவர்களின் 7 கிராமங்களிலும் நடைபெறுகிறது. அது சமயம் இந்த கொல்வர் எனும் இசை கருவிகளை வாசித்து இரவு பகலாக பாரம்பரிய முறைப்படி பண்டிகையானது சிறப்பாக நடைபெறும். அப்போது நீலமலையின் அழகிய இசை சாரலாய் ரீங்காரமிட்டு ஒலித்துக் கொண்டிருக்கும் என்றே சொல்லலாம். இவர்களின் இசைக்கு ஏற்ப பாரம்பரிய நடனமும் இருக்கும். அதுல கால்கூசாட், திருகுண ஆட் எனவும் பல வகைப்பட்ட ஆட்டங்கள் வந்து இருக்கு. அந்த ஆடல்களில் தங்களின் பாரம்பரிய உடையை அணிந்தே ஆட வேண்டும் என்பது இவர்களின் கட்டாயம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படின்னு தனித்தனியான இசையினை வந்து இசைக்கின்றனர். ஆனால் ஆண்கள் தனி குழுவாக கூடி பிறகு பெண்கள் தங்களுக்கென இசைக்கு தனியாக குழுவாக ஆடுகின்றனர். கோத்தர் பழங்குடிகளின் கொல் எனும் இசை கருவிக்கு தகுந்தார் போல பர்வ் எனும் இசை கருவிகளை வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கருவிகளை தாங்களே வடிவமைத்து தோள்களை கொண்டு தயாரிக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓசைக்கு தேவையான வடிவமைத்துக் கொள்வதாகவும் கூறுகின்றனர். இவர்களின் கொல் எனும் இசை கருவியானது தேனீக்களின் ரீங்காரத்தை கேட்பது போன்று அவர்களுடைய பாரம்பரிய பாடல்களை வாசிக்கும் உயிர் கருவியாக கருதுகின்றனர். கோத்தர் பழங்குடிகளின் இசையினையும் நடனத்தையும் இவர்களின் கிராமங்களில் மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டத்திலே அவ்வப்போது நடைபெறும் அரசு சார்ந்த பழங்குடிகளுக்கான நிகழ்ச்சிகளில் கேட்கவும் பார்க்கவும் முடிகிறது. கோத்தர் பழங்குடிகளின் பாரம்பரிய இசையானது பல நூறு ஆண்டுகளை கடந்தும் அடுத்தடுத்த இவர்களின் தலைமுறையினருக்கு தொடர்ந்து பின்பற்றியும் காத்தும் வருவது என்பது மிகச்சிறந்த ஓர் விஷயமாக இருக்கின்றது. இதனை இன்றளவும் அந்த பழமையான பாரம்பரிய வாழ்வியல் முறையில் பின்பற்றி வருவது என்பது சாத்தியப்பட்டு வருவது எப்படி என்றால், காலங்கள் கடந்தும் தங்களின் அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் இந்த கலையை கட்டாயம் கற்றாக வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் என்பதில் முழு அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த கலை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் ஆர்வத்தோடும் பின்தொடர்ந்து தங்களின் குலதெய்வமான ஐயனோர் அம்மனோர் தெய்வத்தால் வழங்கப்பட்ட ஓர் வரம் எனவே கருதுவதாக சொல்கின்றனர். உங்களுடைய இந்த பாரம்பரிய கலையை உங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே கற்றுத்தர்றீங்களா அப்படின்னு கேட்டதற்கு கோத்தர் பழங்குடிகள் கூறும்போது, சிறு வயது முதலே தங்களின் குழந்தைகள் இந்த பாரம்பரிய இசையோடு ஒன்றி வாழ்ந்து வருவதாலே தாங்களாகவே ஆர்வத்தோடு கற்றுவிடுகின்றனர் என்றும், தங்களின் பாரம்பரிய இசை கருவிகளை வாசிப்பது மற்றும் நடனமாடுவது என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் அது காலம் காலமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே கண்டிப்பாக பழகிவிடுகின்றனர் என சொல்கின்றனர். இவர்களின் நடனம் தனித்துவமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எப்படி என்றால், கிராமத்தில் உள்ள அனைவருமே தங்களின் விழாக்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வாரியாக நின்று கொண்டு வட்டமிட்டு தங்களின் பாரம்பரிய இசைக்கு ஏற்ப நடனமாடுவதே மிக தனிச்சிறப்பானது என்று சொல்லலாம். கோத்தர் பழங்குடிகள் தங்களின் ஒற்றுமையையும் பாரம்பரியத்தையும் அடையாள

படுத்துவது இவர்களின் இசையும் நடனமும். அதிலும் அந்த வேற்றுமையின்றி அனைவரும் ஒரே போர்வை போல் வெள்ளையுடை அணிந்து அனைவரும் சமம் என்று தங்களின் குலதெய்வத்தின் வழிபாட்டோடு காட்சி தரும் நடனம் கோத்தர் பழங்குடிகளின் முக்கிய ஓர் பாரம்பரியத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதோடு கோத்தர் பழங்குடிகளின் பாரம்பரியத்தோடு ஒன்றியிருப்பது இவர்களின் குலதெய்வ வழிபாட்டு முறையில் உருவ வழிபாடில்லா தெய்வங்களை வழிபட்டாலும் நெருப்பினை தங்களின் முதன்மை கடவுளாக வணங்குவதே பாரம்பரிய இசை மற்றும் நடனத்தின் போது நடுவே பெரியதொரு நெருப்பினை மூட்டியே தங்களின் நடனத்தையும் ஆடும் பழக்கத்தை கொண்டிருக்கிறாங்க. அதனாலேயே இவர்களின் இசையும் நடனமும் ஓர் தெய்வீகமாக இவர்களால் மதிக்கப்படுகிறது. நேயர்களே, மேலும் இது போன்ற பண்டைய பழங்குடி வாழ்வியலோடு ஒன்றியுள்ள சிறப்புகளோடு மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு கு கனகராஜ்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

நிலையத்தில் நேரம் 2:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேயர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்பது மேட்னி டைம், ஒருபட பாடல்கள்.

நேயர்களே, இன்னைக்கு மேட்னி டைம் ஒரு பட பாடல்களா நாம உன்னிடத்தில் என்னை கொடுத்த இந்த திரைப்படத்திலிருந்து அருமையான பாடலெல்லாம் கேட்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு சாங் கடை கேட்டு முடிச்சாச்சு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா விக்ரமன் அவங்களுடைய இயக்கத்தில் 1998 வெளிவந்த ஒரு புகழ்பெற்ற காதல் திரைப்படம் ஆகும். இந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திக், ரோஜா, ரமேஷ் கண்ணா மற்றும் சிறப்பு தோற்றத்தில் அஜித்.

தமிழகத்தில் எண்ணெய் கொடுத்தேன் திரைப்படத்துல இருந்து இன்னைக்கு ஒரு பட பாடல்களா எல்லாருமே பாடல கேட்டுட்டு இருக்கோம். இந்த பாடலை கேட்கும் பொழுதே பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து நம்ம கண் முன்னாடி அப்படியே வந்து நிக்குங்க. அவ்வளவு ஒரு அருமையான திரைப்படம் இது. இந்த திரைப்படத்துடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இந்த திரைப்படத்துல செல்வம்மா கார்த்திக் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ கார்த்திக்கும் பாஸ்கரா ரமேஷ்கரா இருவரும் நடிச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறிய திருடர்கள், ஓகேங்களா. ராதா அவங்களுடைய தந்தையுடைய

ஒரு வேலைக்கார பெண் போல கஷ்டப்பட்டு இருக்காங்க. சூழ்நிலையின் காரணமா ராதா வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் செல்வமும் பாஸ்கரும் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல வந்து தஞ்சம் புகுந்துக்கிறாங்க. ராதாவுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை மாத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கைய அவங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு என்னெல்லாம் உதவி செய்யறாங்க, கார்த்திக் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இவங்களுடைய வாழ்க்கையை மாத்தி அமைக்க போறாரு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய கதை சுருக்கமே. ஓகேங்களா, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பல தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

நேயர்களே, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஆறு பாடல்கள் இருக்கு. இந்த ஆறு பாடல்களுக்குமே இசை அமைத்திருக்காங்க எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள். ஓகேங்களா, இந்த நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹரிஹரன், சுஜாதா, உன்னிகிருஷ்ணன், கே எஸ் சித்ரா இவங்க எல்லாமே சேர்ந்து அருமையான பாடல்களை இந்த திரைப்படத்துல கொடுத்திருக்காங்க.

நிலையத்தில் நேரம் 2:50 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 மேட்னி டைம். ஒரு பட பாடல்களாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம்.

நேயர்களை கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில உன்னிடத்தில் என்னை கொடுத்த இந்த திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சோம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது.

0: புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள் கருங்காலக்குடி 2 சென்டிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் சிங்கம்புணரி 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிக அளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.8 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த அறிவிப்பு. தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் இல்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 26ஆம் தேதி, அதாவது இன்று, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. நாளை 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு இன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மழை நீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை MyGov இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோங்கா 2வது இடத்தில் உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 3:02.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் இப்போது கேட்கவிருப்பது நீலமலையில் இருந்து கார்கில் விஜய் திவஸ், கார்கில் போர் வெற்றி தின சிறப்பு நிகழ்ச்சி.

Either I will come back after hoisting the tricolor, or I will come back wrapped in it. But I will be back for sure. கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த கேப்டன் விக்ரம் பத்ரா அவர்கள் கார்கில் போருக்கு செல்லும் முன்பாக தனது சகோதரருக்கு அனுப்பிய தகவலில் இடம்பெற்ற வீர வாசகங்கள் இவை. ஒன்று, நான் மூவர்ண கொடியை ஏற்றிவிட்டு திரும்புவேன், அல்லது அதில் போர்த்தப்பட்டு திரும்புவேன். ஆனால் நிச்சயம் திரும்பி வருவேன். If death strikes before I prove my blood, I swear I will kill death. கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த கேப்டன் மனோஜ்குமார் பாண்டே அவர்களின் டைரி குறிப்பு இது. என் இரத்தத்தின் வீரியத்தை நிரூபிக்கும் முன்பே மரணம் என்னை தாக்கினால் சத்தியமாக நான் அந்த மரணத்தையே கொல்லுவேன். Some goals are so worthy. It's glorious even to fail.

கேப்டன் மனோஜ்குமார் பாண்டே சொன்னது, சில இலக்குகள் மிகவும் உன்னதமானவை, அவற்றில் தோல்வி அடைவது கூட ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். டோன்ட் வரி, ஐ ஹவ் எட் டு ஃபேஸ் அன் அப்போனன்ட் ஹூ கேன் வின் ஃப்ரம் மீ. தட் டே கேன் நெவர் கம் வென் ஐ ஹாவ் டு அட்மிட் டெஃபீட். கேப்டன் அனுஜ் நாயர் கார்கில் போரின் வெற்றி முடிவாகும் வரை போராடி வீர மரணமடைந்த 23 வயதான ஒரு வெற்றி வீரனின் வீரவசனம் இது. கவலைப்படாதீர்கள், என்னை வெல்லக்கூடிய ஒரு எதிரியை நான் இதுவரை சந்தித்ததில்லை. நான் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டிய அந்த நாள் ஒருபோதும் வராது. God, keep me alive so that I can inform my fellow officers. கார்கில் போரின் போது 15 குண்டுகளால் துளைக்கப்பட்டு வீர மரணம் அடைந்த 19 வயதான சுபேதார் மேஜர் கேப்டன் யோகேந்திர சிங் யாதவ் அவர்கள் கார்கில் போருக்கு நடுவில் உதிர்த்த பிரார்த்தனை வார்த்தைகளாக சொல்லப்பட்டது இது. என் சக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் கடவுள் என்னை உயிரோடு வைத்திருக்கட்டும். ஐ ஆம் எ சோல்ஜர், ஐ ஃபைட் வேர் ஐ ஆம் டோல்ட் அண்ட் ஐ வின் வேர் ஐ ஃபைட். கார்கில் போரின் போது டைகரில் மலை உச்சியில் ஒற்றை கையால் பல எதிரிகளை கொன்று குவித்து வீர மரணம் அடைந்த கர்னல் லெப்டினன்ட் பல்வான் சிங் அவர்கள் சொன்ன வீரவசனம் இது. நான் ஒரு போர் வீரன், எனக்கு ஆணையிடப்பட்ட இடத்தில் நான் போரிடுவேன். நான் போரிடும் இடங்களில் வெற்றி பெறுவேன். மா தும் தேக்னா ஏக் தின் ஏசா காம்கர் ஜாஹூங்கா கி சாரி துனியா மேன் மேரா நாம் ஹோகா. கேப்டன் சௌரப் காலியா தனது அன்னைக்கு சொன்னது. கார்கில் போரில் தனது சக வீரர்களோடு பாகிஸ்தான் இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கார்கில் போரில் முதலாவதாக உயிர் நீத்த வீரனின் சொற்கழிவை, அம்மா ஒரு நாள் நான் செய்யும் காரியத்தால் என் பெயர் உலகமெங்கும் அறியப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஐ ஹாவ் நோ ரெக்ரெட்ஸ், இன்ஃபேக்ட் ஈவன் ஐ பிகம் அ ஹியூமன் எகெயின் ஐ வில் ஜாயின் ஃபார் த ஆர்மி அண்ட் ஃபைட் ஃபார் மை நேஷன். 22 வயதான கேப்டன் விஜயந்த் தாப்பர் போரில் தனது உயிர் தியாகத்திற்கு முன்பாக தனது பெற்றோர்களுக்கு எழுதிய கடிதத்தில் சொன்னது இது. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சொல்லப்போனால் நான் மீண்டும் ஒரு முறை மனிதனாக பிறந்தால் கூட இராணுவத்தில் சேர்ந்து என் நாட்டிற்காக போரிடுவேன். கம்பேட் இஸ் அன் ஹானர் ஆஃப் எ லைஃப் டைம் அண்ட் ஐ வுட் நாட் திங்க் ஆஃப் எனி திங் லெஸ். வாட் பெட்டர் வே டு சர்வ் த நேஷன். மேஜர் பத்மாபணி ஆச்சாரியா அவர்கள் குண்டுவீச்சில் கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்புக்கு நடுவில் வீரத்தோடு போராடி உதிர்த்த வீரவசனங்களாக சொல்லப்படுபவை இவை. போர்க்களத்தில் ஈடுபடுவது வாழ்நாளில் கிடைக்கும் ஒரு பெரும் கௌரவம். அதைவிட குறைவான எதையும் நான் நினைக்க மாட்டேன். நாட்டிற்கு சேவை செய்ய இதைவிட சிறந்த வழி வேறு என்ன இருக்க முடியும்? I am going for the Tololing and I will move ahead. After that, if I come back, shoot me. Kargil Poril, Tololing தாக்குதலுக்கு முன்பு மேஜர் விவேக் குப்தா தனது வீரர்களிடம் கூறிய வார்த்தைகள் இவை. எதிரிகளின் ஊடுருவலின் முழு வீச்சும் அறியப்படாத நிலையில் டோலோலிங்கில் எதிரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த இடங்களை மீண்டும்
கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது தனது சக அதிகாரிகளிடம் அவர் சொன்ன வாசகம் இதுவாம். நான் தோலோலிங்கிற்கு செல்கிறேன், அதன் பிறகு முன்னேறி செல்வேன். நான் பின்வாங்கி திரும்பி வந்தால் என்னை சுட்டுவிடுங்கள். அவரும் அவரது வீரர்களும் பெரும் இடர்பாடுகளை தாண்டி மலைப்பாதையில் முன்னேறி போராடி இரண்டு முக்கிய நிலைகளை கைப்பற்றி உயிர் நீத்தனர்.

1999 ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் நமது பாரதத்தின் வெற்றி என்பது வெறும் அணு ஆயுதங்களால் மட்டும் வெல்லப்படவில்லை. அது தேசத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்ய முழு மனதுடன் தயாராக இருந்த நமது வீரர்களின் துணிச்சல், தியாகம், அசைக்க முடியாத மன உறுதி, நாட்டுப்பற்று ஆகியவற்றால் வெல்லப்பட்டது. அந்த மாவீரர்கள் ஒவ்வொருவரும் சொல்லிச் சென்ற வார்த்தைகள் நமது இந்திய தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும், காலங்கள் பல கடந்தாலும் எதிரொலிக்கும். இன்று ஜூலை 26 கார்கில் விஜய் திவஸ், கார்கில் போரில் வெற்றி பெற்ற நினைவு தினம். ஆயிரத்து 1999 பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் தீவிரவாத கிளர்ச்சியாளர்களால் இந்திய நிர்வாக பகுதியில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ரகசியமாக ஆக்கிரமிக்கப்பட்டன. கார்கில் போர் குறித்த ஒரு கண்ணோட்டம் இது. 1999 மே 3 கார்கிலில் பாகிஸ்தான் ஊடுருவி இருப்பது அங்குள்ள ஆடு மேய்க்கும் மேய்ப்பர்களால் அறியப்பட்டது. மே 5 இந்திய ராணுவம் கார்கில் பகுதிக்கு ரோந்து குழுவை அனுப்பியது. பாகிஸ்தான் வீரர்கள் 5 இந்திய வீரர்களை சிறைப்பிடித்து சித்திரவதை செய்து கொன்றனர். மே 9 பாகிஸ்தான் குண்டுவீச்சில் கார்கிலில் இருந்த ஆயுத கிடங்கு சேதமடைந்தது. மே 10 த்ரஸ், கக்ஷர் மற்றும் முஷ்கோ பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் ஊடுருவி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மே 1 இந்திய ராணுவம் காஷ்மீர் பள்ளத்தாக்கிலிருந்து படைகளை கார்கில் பகுதிக்கு அனுப்பியது. மே 26 வான்வழி தாக்குதலை இந்திய வான்படை தொடங்கியது. மே 27 இந்திய வான்படை மிக் 21 மற்றும் மிக் 27 ஆகிய 2 போர் விமானங்களை இழந்தது. வான்படை லெப்டினன்ட் நசிகேதாவை பாகிஸ்தான் வீரர்கள் போர்க்கைதிகளாக பிடித்து சென்றனர். மே 28 இந்திய வான்படையின் MI-17 என்ற போர் விமானம் பாகிஸ்தான் படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதனுள் இருந்த 4 வீரர்களும் உயிரிழந்தனர். 1999 ஜூன் 1 பாகிஸ்தான் தனது தாக்குதலை பலப்படுத்தியது. இந்தியாவின் NH-1A தேசிய நெடுஞ்சாலை குண்டுவீசி தாக்கப்பட்டது. ஜூன் 5 ஊடுருவலில் பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டிருப்பது இறந்து போன பாகிஸ்தான் வீரர்களிடமிருந்து இந்திய ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலம் உறுதியானது. ஜூன் 9 படாலி பகுதியில் இரு முக்கிய நிலைகளை இந்திய ராணுவம் கைப்பற்றியது. ஜூன் 13 இந்திய ராணுவம் த்ரஸில் உள்ள டோலோலிங் பகுதியை கைப்பற்றியது. ஜூன் 15 அப்போதைய அமெரிக்க அதிபர்

0: இந்திய ராணுவம் த்ரஸ் பகுதியை முழுமையாக மீட்டது. கிளின்டனுடனான சந்திப்பை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் படைகளை திரும்பப் பெற ஒப்புக்கொண்டார். ஜூலை 7 இந்திய ராணுவம் படாலிக் பகுதியில் உள்ள ஜுபார் என்ற இடத்தை கைப்பற்றியது. ஜூலை 11 பாகிஸ்தான் ராணுவம் கார்கிலில் இருந்து திரும்ப தொடங்கியது. இந்திய ராணுவம் படாலிக் பகுதியில் முக்கிய முகடுகளை கைப்பற்றியது. ஜூலை 14 இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் விஜய் நடவடிக்கையை வெற்றியடைந்ததாக அறிவித்தார். பாகிஸ்தான் அரசுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர இந்திய அரசு பல நிபந்தனைகளை முன்வைத்தது. ஜூலை 26 கார்கில் பிரச்சினை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவியவர்கள் கார்கிலில் இருந்து முற்றிலும் அகற்றப்பட்டதாக இந்திய ராணுவம் அறிவித்தது. கார்கில் போரின் முடிவில் 1972 சிம்லா உடன்படிக்கையில் இந்தியாவின் பகுதிகள் என வரையறுக்கப்பட்ட அனைத்து பகுதிகளையும் இந்தியா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது.
1: வணக்கம், என் பேரு எக்ஸ் சுபிதார் மிசர் சின்னதுரை. நான் ஊட்டி பக்கத்துல கம்பட்டி வில்லேஜ். நான் 1994 ஆர்மியில ஜாயின் பண்ணியாச்சு. ட்ரைனிங் முடிச்சுட்டு 8 மெட்ராஸுக்கு போஸ்டிங் போய் ஃபர்ஸ்ட் டர்ன் அவர் 3 காந்தி நகர்ல முடிச்ச பின்னாடி செகண்ட் டர்ன் அவர் நாங்கள் ஜேஎன்கே சௌக்கி பால்ங்கிற இடத்துல எங்க யூனிட்டோட போஸ்டிங் இருந்தாச்சு. 97 லாஸ்ட்ல இருந்து 99 லாஸ்ட் வரைக்கும் இந்த கார்கில் ஆபரேஷன் நடக்கும்போது எங்க யூனிட்டு கிரண் செக்டர், அங்கே கிரண் வில்லேஜ் பக்கத்தில் தான் எங்க யூனிட் டிப்ளை இருந்தாச்சு எங்க கம்பெனி. அப்போ ஜஸ்ட் எனக்கு 4 சர்வீஸ், நான் என்னோட ரேங்க் அப்போ லேன்ஸ் நாயக். அந்த டைம்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்கு போறதுனால அந்த ஃபீல்டோட எப்படி இருக்கும் என்னன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாச்சு. நார்மலாக அந்த டைம்ல டெய்லி ஃபயரிங், டெய்லி நைட்ல பெட்ரோலிங், ஆம்புஷ், ரெஸ்ட் கம்மி தான், மூமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாச்சு. பின் இந்த கார்கள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆனோடனே அதை விட ஜாஸ்தி ஃபயரிங், கேப்பே இருக்காது, டே நைட் எந்த டைமும் இல்லை. அண்டர் கிரவுண்டில் தான் மூமெண்ட் பண்ண முடியும், ட்ரென்சஸில் தான் மூமெண்ட் பண்ண முடியும். பின்ன டேயில் மூமெண்ட்டே பண்ண முடியாது, நைட்டில் தான் மூமெண்ட் மேக்ஸிமம், அதில் டார்ச்சு யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி அந்த வார் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஐசெல்லாம் இருந்தாச்சு. அப்புறம் அந்த டைமில் எங்களுக்கு தண்ணி பிரவணம் கிடையாது. எப்போ அந்த ஐஸு கரைஞ்சி நார்மல் சிச்சுவேஷனுக்கு வந்தாச்சோ அந்த டைமில் தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும், மூமெண்ட்டும் பண்ண முடியாது. நைட்டு 12 மணிக்கு அந்த இடத்துக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அந்த தண்ணியில் தான் சாப்பாடு ரெடி ஆகிறது, இதெல்லாம் அதே தண்ணியில் தான் யூஸ் பண்ணிருந்தோம். ஆனால் சின்ன சர்வீஸ் இருக்கிறதுனால அந்த பயம் இல்லை, ஏதாவது ஆகிடுமோங்கிற அந்த பயம் அந்த டைமில் இருக்குல்ல, ஏன்னா வயசு கம்மி, அதனால் தைரியமாக தான் இருந்தாச்சு. பட் என்னென்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு சீனியர் சொல்லுவாங்க, எந்த ஃபயரிங் வந்தால் எந்த இடத்துல இருக்கணும், நம்ம அவங்களுக்கு நம்ம ஃபயரிங் எப்படி திரும்பி பண்ணணும், எந்தெந்த வெப்பன் யூஸ் பண்ணணும், எந்த ஃபயரிங் எங்கே விழுந்தால் நம்ம எப்படி இருக்கணும், இதெல்லாம் சீனியர் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த டர்ன் ஓவரில் நாங்கள் இருந்தோம். ஃபயரிங்க்கு ஒரு டைமே கிடையாது, டே நைட் மார்னிங். நம்ம இப்போ தான் ஃபயரிங் பிரேக் ஆச்சு, ஒரு 1/2 சைலண்டாக இருக்கும்னு பார்த்தாச்சுன்னா அடுத்த 5 திரும்பி ஃபயரிங் ஆகும். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு நடந்தே இருக்கும், ரேஷன் எடுக்க போகணும், சாப்பாடு நாங்கள் இருந்த இடத்துல பண்ணாது, நாங்கள் ஒரு 1 போயிட்டு தான் அங்கே உண்டாக்கி வச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு 5 முன்னாடி இருட்டிலேயே எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறோம், அதே தான் சூடு பண்ணி சாப்பிடுவோம். பின்ன டின்னரு இருட்டான பின்னாடி தான் போய் எடுத்துகிட்டு வரும். அந்த ஐஸ் டைம்லலாம் அந்த சோறெல்லாம் இதாகிடும், அப்படியே ஆடாயிடும், ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு கை கூட வராது. அந்த டைம்லலாம் நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் அவ்வளோ டெவலப் ஒன்றும் கிடையாது, ஆர்மி போஸ்ட் பங்கர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. எப்போ இப்படி இருக்கும், இப்போ நல்லா இருக்கு ஜேஎன்கேயில், நான் லாஸ்ட் டர்ன் ஓவர் கூட பார்த்தாச்சு, பட் அந்த டைம் அவ்வளோ கிடையாது. பின்ன ரெண்டாவது, நாங்கள் இருந்த இடம் வந்து பாகிஸ்தானோட போஸ்ட் விட எங்களுக்கு கீழே தான், அதனால எங்களுக்கு ஜாஸ்தி ப்ரெஷர். அவங்க ஹைட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஃபயரிங் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது. பட் நாங்கள் கீழே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஃபயரிங்கும் ஒரு

0: பம்பார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும். கொஞ்சம் பாம்பு மேலே விழுந்தாச்சுன்னா 100% கேஷுவலிட்டி ஆகும். நாங்கள் இருக்கிறது ஒரு ரிட்ஜ் ஆனதுனால ரிட்ஜுக்கு ரெண்டு சைடும் குழி, தண்ணி போகிற இது ரிவர் போகிறது, அதனால் எங்கள் மேலே விழுறது ரொம்ப கம்மி தான். பட் டைரக்ட் ஃபயர் பங்கர்லேயே ஹிட் ஆகும். அந்த டைமில் நம்ம பங்கருக்குள்ளே இருக்கவும் முடியாது, லெஃப்ட் ரைட் மறைஞ்சிட்டு தான் நம்ம திரும்பி ஃபயரும் பண்ண முடியும். ஒரே இடத்துலேருந்து கண்டினியூ ஃபயர் பண்ண முடியாது, ஏன்னா அந்த இடத்துலேருந்து ஃபயர் பண்ணால் ரெண்டாவது அதே இடத்துக்கு அவங்க திரும்பி ஃபயர் பண்ணுவாங்க. 10 10 மினிட் ஹாஃப் அன் அவரில் கன்னோட லொக்கேஷனும் மாற்றணும். ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். அப்போ எல்லாம் சீனியர்ஸோட நல்ல கைடன்ஸ் இருந்தாச்சு, ப்ரெஷரும் இருந்தாச்சு ஜூனியருக்கு. அவங்க சொல்கிற ஆர்டரை மறக்கவே முடியாது. இப்போ தான் டியூட்டி முடிச்சு வந்தாச்சு, என்னை திரும்பி அங்கே போக சொல்கிறாங்கோ, கஷ்டமாக இருக்குது, நினைக்கவே முடியாது. திடீர்னு 12 மணிக்கு எழுப்புவாங்க, தம்பி இது இங்கே போயிட்டு வரணும் போகணும், அது போயிட்டு வர்றதுக்குள்ளார் காலைல 5 மணி 4 மணி ஆகிடும். பின்ன டெய்லே டியூட்டி, டியூட்டி இடத்துல நின்றுட்டு உட்காந்துட்டோ தூங்கவும் முடியாது. அந்த லாஸ்ட் 3 4 மந்த்து நாங்கள் இருந்தது ரொம்ப ரொம்ப சிச்சுவேஷன் மோசம். லீவ் எல்லாம் கிடையாது அந்த டைம், அந்த டைம் இந்த ஃபோனோட வசதி கூட கிடையாது. லெட்டர் போகும், அந்த லெட்டரோட ஆன்சர் வர்றதுக்குள்ள 2 மாதம் 3 மாதம் ஆகிடும். பின்ன ஆமினேஷன் முடியும் போது ஆமினேஷன் மேலே போய் கொண்டாடணும். நாங்கள் ஃபார்வேர்டு போஸ்டில் இருக்கிறதுனால அங்கே அவ்வளோ ஆமினேஷன் ஸ்டாக் வைக்கிறது இல்லை. எங்களுக்கு தேவையான ஸ்டாக் மட்டும் அங்கே வச்சுட்டு மீதி 1 கிலோமீட்டர் பின்னாடி தான் இருக்கும். அங்கேருந்து ஆமினேஷனும் நைட்டு ஷிஃப்ட் பண்ணணும். சிவிலியன் மூமெண்ட்டு அங்கே ஸ்டாப் ஆகி போச்சு. ரேஷன் எடுத்துறதுக்கு கச்சர்னு சொல்லுவோம் நம்ம குதிரை மாதிரி, அது வர்றது கூட ஸ்டாப் ஆகி போச்சு. ரேஷன்லேருந்து எல்லாம் நாங்கள் தான் பாதி வழிக்கு போயிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வரணும். எவ்வளோ ஸ்டாக் இருந்தாச்சும் அந்த ஸ்டாக் மேக்சிமம் அந்த ஆப்ரேஷன் முடிகிறதுக்குள்ளார எங்களுக்கு காலி ஆச்சு. எப்போ லாஸ்ட் லாஸ்ட் டைமோ அதுக்குள்ளே ரேஷனும் வர ஸ்டார்ட் ஆச்சு. சின்ன சர்வீஸு, பயம் இல்லாமல் இருந்தாச்சு. பட் அந்த டைமில் அந்த 2 3 மாதம் எவ்வளவோ பாட சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்தாச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பட் நாங்கள் இருந்த இடத்துல கார்கள் வார் நடக்கலை, அது கார்கள்ல. பட் ஜேஎன்கே ஃபுல்லாக சேம் கண்டிஷன் தான். பட் அந்த இடத்துல கிளியர் வார் எல்லாம் மூமெண்ட் இருக்கும், அதே ஃபயரிங். சில டைமு எனிமி நம்மளை ஏதாவது அட்டாக் பண்ணிடுவாங்களோ அந்த பயம். இன்னும் எங்களுக்கு ஒரு ஆர்டர் இருந்தாச்சு, இந்த நெக்ஸ்ட் வீக்கில் இந்த இடத்த நம்ம பிடிக்கணும், எங்களெல்லாம் டீடைலு பண்ணியாச்சு, ஆப்ரேஷனில் ரெடியாக இருக்கணும்னு. பட் அது லாஸ்ட் டைமில் அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஹைட்டில் இருக்கிறதுனால கேஷுவலிட்டி ஜாஸ்தி ஆகும், 90% மேலே கேஷுவலிட்டி ஆகும். அதனால் லாஸ்ட் டைமில் அந்த பிளானிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. பின்ன அந்த டைமில் எங்களுக்கு ரிசர்வுக்கு வேறு யூனிட்டு வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் பின்னாடி இருந்தாச்சு, ப்ளஸ் எங்கள் கூடவும் கொஞ்சம் பேர் இருந்தாச்சு. அதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு லிவிங் கெப்பாசிட்டி 8 பேர் இருக்கிற இடத்துல 20 20 பேர் இருந்திருக்கும். யாருக்கு டியூட்டி இல்லையோ கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதோ அவங்க தான் படுக்க முடியும், இல்லைன்னா 20 பேர் அட் அ டைம் அந்த இடத்துல உட்கார கூட முடியாது. ஏன்னா ரிசர்வ் வந்த யூனிட்டுக்கு அங்கே இடம் கிடையாது. அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாச்சு. எந்த டைமில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாமல் இருந்தாச்சு. டே நைட் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அது இல்லாமல் அந்த டர்னோவர் ஜேஎன்கே 98 7 லாஸ்டில் போச்சு. 1 வருஷம் எனக்கு அங்கே சர்வீஸ் இருந்ததுனால 99 இந்த பிரச்சனை நடக்கும்போது கொஞ்சம் தைரியம், லொக்கேஷன் பற்றி நல்லா தெரிஞ்சாச்சு. ரெண்டாவது நாங்கள் இருந்த இடம் பக்கத்தில் கிரண்ங்கிற வில்லேஜ், நம்ம இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ். அது இடையில ஒரு பெரிய ரிவர் இருக்குது, அதுக்கு அந்த பக்கம் பாகிஸ்தானோட கிரண் வில்லேஜ் தான். அந்த வில்லேஜ் சைடு சிவிலியனை பார்க்கணும், ஏதாவது மூமெண்ட் பண்ணிட்டு அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்களா, அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க புல்லுக்கு மாடுக்கு அதுக்குன்ட்டு சோலைக்குள்ளே போவாங்க காட்டுக்குள்ளே, அவங்களையும் போகாமல் தடுக்கணும். இல்லை போயிட்டு அந்த டைமில் ஏதாவது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, நம்மளோட மூமெண்ட் பற்றி சொல்லுவாங்களா, அந்த சைடும் கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது எங்கள் ஆர்மியோட எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்களே மூமெண்ட்டில் எடுத்துகிட்டு வரணும். நோ சிவிலியன், யாருமே ஹெல்ப் இல்லை. நாங்கள் இருந்த எத்தனை பேர் இருந்தோமோ நாங்கள் தான் அந்த எங்கள் எல்லா வசதியும் பண்ணி அந்த 3 4 மாதம் நல்ல கண்டிஷனில் தான் இருந்தோம். பட் சில பேருக்கு அந்த ஃபைரிங்கனால பயம், கொஞ்சம் புது பசங்களும் இருந்தாச்சு, என்னை விட ஜூனியர்ஸ் இருந்தாச்சு, 6 மாதம் 8 மாதம் சர்வீஸ் ஆனவங்களுக்கு. சேம் எஸ்டிஸ் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ நான் அதே அவங்களுக்கு சொல்லி, பயப்படாதீங்க. அவங்களுக்கு 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் அந்த ஃபைரிங் டைரெக்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயம் விட்டு போச்சு. அந்த டைமில் இந்த கன்னு இவர் தான் ஆப்ரேட் பண்ணுங்கிற சான்ஸ் எல்லாம் இல்லாமல் போச்சு. ஏன்னா அந்த டைம்ல அதோட சீனியர் அங்கே இருக்க மாட்டார், புது புது பசங்களுக்கு கூட அந்த கன்னை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சான்ஸு கிடைச்சா. பெரிய பெரிய கன் ஆர்டிலரி பஃபர்ஸ் மோட்டார்ஸ் இந்த மாதிரி ஃபைரிங் நடந்தால் அந்த இடத்துல எவ்வளோ எஃபெக்ட் ஆகும் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். 100 மீட்டருக்கு அந்த பக்கம் அந்த பாம்பு விழுந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே பூமி ஆடும். அப்போ நினச்சி பார்த்துங்க, நம்ம பக்கத்தில் விழுந்தா எந்த கண்டிஷன் ஆகும். அந்த மாதிரி அந்த டிவியில் காட்டுறது அந்த பின்னாடி இருந்து ஃபயர் பண்ணுறாங்களே ஆர்டி கன், அது நம்ம மேலே அந்த பாம்பெல்லாம் விழுந்தா அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். டைரக்ட் ஃபயரிங்லேயும் கூட பெரிய பெரிய கன் இருக்குது. நம்ம கட்டி வச்சிருக்கிற மண் பங்கர்ஸ் அப்பெல்லாம், இப்போ எல்லாம் பிளாஸ்டர் பண்ணது இருக்குது காங்கிரீட், அப்போ அந்த எல்லாம் கிடையாது, வெறும் மண் தான். ஒரு நாள் ஃபுல்லாக ஃபயரிங் நடத்தீங்கன்னா அந்த மண் பாதி போயிடும். அதை நைட் ஒன் நைட் தெரியாமல் திரும்பி நம்ம மண்ணிலேயே பிளாஸ்டர் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி தான் லாஸ்ட் வரைக்கும். நாங்கள் இருந்த இடத்துல கூட 1-2 கேஷுவலிட்டி ஆச்சு. பசங்கள் மூமெண்ட் பண்ணும்போது பெரிய ஆர்டியோட பம்பார்ட்மெண்ட்டில் 2-3 பேர் டெத் ஆகிட்டான். அந்த டைம்லலாம் நம்ம கண்ணால் டெட் பாடி பார்த்துருக்கு. எங்கள் கூட இருந்த 2-3 பசங்களுக்கு அடியும் பட்டாச்சு. அடிப்பட்டதை அங்கேருந்து எவக்குவேட் பண்ணுறதுக்குல எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு. அடிப்பட்ட இடத்துலருந்து மறைவான இடத்த கொண்டாடுறதுக்கு 4 ஹவர் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சாச்சு இந்த பையனுக்கு அடிப்பட்டாச்சு, இது எவக்குவேட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஃபயரிங் பண்ணாங்க. பின்ன நாங்கள் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் திருப்பி போட்டு பார்த்தா சிவிலியன் மாதிரி போயிட்டு அந்த காலில் கயிறு கட்டி தான் அந்த பாடியை பின்னாடி இழுத்துட்டு வந்தோம். இழுத்துட்டு வந்து அவர் நல்ல காட் கிஃப்ட், 4 வருஷம் 6 ஹாஸ்பிட்டல்லேருந்து சரியாயிட்டார். அந்த மாதிரி நாங்கள் இருந்த இடத்துலயே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க 1-2 கேஷுவலிட்டி ஆச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாகவும் இருந்தாச்சு, என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ. ஏன்னா ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரோட ஆன்சர் வர்றதுக்குள்ளார வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. நம்ம லெட்டர் போய் அங்கே சேர்றதுக்குள்ளார நம்ம எப்படி இருக்கோன்னு வீட்டில் உங்களுக்கு கவலை. இந்த மாதிரி இருந்ததுனால அந்த டர்ன் ஓவர் முடிச்சு லாஸ்டில் அந்த வார் ஃபைனல் ஆகிற வரைக்கும் அதே கண்டிஷன் தான். பட் வார் ஃபைனல் ஆன புதுக கூட அதே கண்டிஷன் அங்கே ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. பட் காரகல் ஏரியா வார் முடிஞ்சாச்சு. நாங்கள் இருக்கிற இடத்துல சேம் 2005 தான் சீஸ் ஃபயர் ஆச்சு, அது வரைக்கும் அதே கண்டிஷன் தான். ஏன்னா ஜேஎன்கே பார்க்காத ஆளுக்கு தெரியாது காரகலில் மட்டும்தான் வார் நடக்குதுன்னு. ஜம்மு காஷ்மீர் கார்கில் லொக்கேஷனு ஆப்ரேஷன் விஜய்ங்கிற பேரில் தான் அங்கே நடந்தாச்சு. பட் ஜேஎன்கே ஃபுல்லாக ஜேஎன்கேல ஜம்முல கம்மி இருந்தால் கூட காஷ்மீரில் 100% டெய்லி அதே தான். டே அண்ட் நைட்டுங்கிற டிஃப்ரென்ஸே கிடையாது. எப்போ யார் ஃபைரிங் பண்ணுவாங்கோ என்ன எந்த ஒரு சேஞ்சு கிடையாது. நாங்கள் இருந்தால் சவுக் பால்ங்கிற லொக்கேஷனு இந்தியாவோட லாஸ்ட் பார்டர். அந்த வில்லேஜிலிருந்து குப்வாடா தாண்டி போகணும். குப்வாடானா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். குப்வாடா தாண்டி போயிட்டு அங்கேருந்து 2 நாள் நடந்தால் தான் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். கிரண் செக்டர், கிரண் வில்லேஜு பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. பட் அவங்களுக்கு நார்மல், ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறதுனால அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. பார்டரில் எல்லா சைடு ஃபயரிங் ஆகும். இப்போ கார்கில் ஆப்ரேஷனில் ஃபயரிங் நடத்த எங்களுக்கு ஆப்போசிட் பாகிஸ்தான் இருக்குல்ல, அவங்களும் ஃபயர் பண்ணுவாங்க. வார் அங்கே மட்டும்தான் இல்லை, ஜேஎன்கே ஜம்மு காஷ்மீரில் எத்தனை பார்டர் இருக்கோ எல்லா பார்டர்லேயும் நார்மலாகவே கண்டினியூ ஃபயரிங் நடக்கும். பட் அந்த 3 மாதம் வந்து 3 மடங்கு ஜாஸ்தி ட்ரூப்ஸ். அதே 4-5 மாதம் வார் முடிஞ்ச பின்னாடி கூட ஒரு 6-8 மாதம் எக்ஸ்ட்ராவே எல்லா இடத்துல ட்ரூப்ஸ் அக்குபை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி தான் லாஸ்ட் எல்லா இடம் கேப்சர் ஆன பின்னாடி தான் அந்த லீவு மீதி ரேஷன் கிஷனுக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைமில் எங்கள் யூனிட்டு எயிட் மெட்ராஸில் எங்கள் கம்பெனி டெல்டா கம்பெனி. எங்கள் கம்பெனி இருந்தது கிரண் வில்லேஜ் பக்கத்துலேயே இருந்தேன். பட் அப்போ எனக்கு 4 வருஷம் தான் சர்வீஸு. இப்போ நான் 31.8 இயர்ஸ், 32 வருஷம் நியர் சர்வீஸ் முடித்து சுவிதா ஆர்மி மேஜர் ரேங்க்கில் லாஸ்ட் December 31 ரிட்டையர்ட் ஆச்சு. தேங்க்யூ.
1: வணக்கம். என்னுடைய பேரு ராமச்சந்திரன். நான் உதகை கடநாடு கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவர். எனக்கு 19 வயது ஆகும் போது நான் இந்திய இராணுவத்திலே சேர்ந்தேன். 34 வருடங்கள் இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து 2012 உயர் அதிகாரியாக நான் இராணுவத்திலிருந்து ஆனரரி கேப்டனாக நான் ஓய்வு பெற்றேன். என்னுடைய பணிக்காலத்தின் போது நிறைய ஆபரேஷன்ஸ் நான் சந்தித்துள்ளேன். அதில் முதன்முறையாக 1981 முதல் 84 வரை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். 84வது வருடத்திலே அப்பொழுது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற ஒரு ஆபரேஷன் நடந்தது. அதில் நாங்கள் பஞ்சாப் மாகாணத்தில் வந்து நாங்கள் பணியில் அமர்ந்திருந்தோம். பிறகு ஆபரேஷன் ரக்ஷக் ஒன்று, ஆப்ரேஷன் ரக்ஷக் ரெண்டு, ஆப்ரேஷன் ரக்ஷக் மூன்று, திரும்பவும் அதே ஆப்ரேஷன் பராக்கிரம், அதன் பின்னால் ஆப்ரேஷன் விஜய், கார்கில் போர். இந்த போரிலே நாம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே நான் பணியில் இருந்தேன். டிரா செக்டருக்கு கீழே, ஜம்முக்கு மேலே. கார்கில் போர் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவம் தக்க நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை வந்து வான்வழி தாக்குதலின் மூலமாகவும் தரைப்படை மூலமாகவும் தாக்குதல் செய்து உடனடியாக பாகிஸ்தான் இராணுவ படையினரை வெளியேற்றினார்கள். எந்த ஒரு பயங்கரவாதியும் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லாமல் எல்லாத்தையும் தளத்தையும் வெளியேற்றினோம். எங்களுடன் நான் வான்வெளி தாக்குதலுக்காக வந்திருக்கும் அந்த ஃபைட்டர் பிளேன் எல்லாம் வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஜம்முவிலே பணியில் இருந்தோம். அப்பொழுது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய போர் விமானங்கள் வந்தால் அதனை சுட்டு வீழ்த்துவதற்காக நாங்கள் பணியில் இருந்தோம். அதே நமது இராணுவ விமானங்கள் வரும்போது அதற்காக பாதுகாப்புகளை வழங்குப்போம். ஏர் டிஃபென்ஸ், நாங்கள் வந்து ஏர் டிஃபென்ஸ் சொல்ற மாதிரி மனம் நிறைய சம்பவங்கள் நடந்தது. இருந்தாலும் ஹெலிகாப்டர் மூலமாக தான் நாங்கள் வந்து போரிலே வந்து அநேக காயமடைந்த போர் வீரர்களை ஹெலிகாப்டர் மூலமாக அங்கிருந்து ஜம்முவுக்கு எல்லாத்தையும் எவக்குவேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த காலத்திலே நாங்களும் உதவியில் இருந்தோம். ஒவ்வொரு இராணுவத்தினரும் காயமடைந்த இராணுவத்திலே நாங்களே தோளை சுமந்து அவர்களை தூக்கி ஹெலிகாப்டரில் போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அந்த ஒரு பணியில் நாங்கள் அங்கிருந்தோம். 1999 மே மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை ஜம்முவிலே நான் பணியில் ஆப்ரேஷன் கார்கில் பணிபுரிந்திருந்தேன். அதற்கு பின்னாலே நான் வந்து 2012 பல்வேறு பதவிகளை வகித்து 2012 வந்து நான் ஓய்வு பெற்று உதகை என்னுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டேன். அன்று முதல் இன்று வரை நாங்கள் ஒரு அசோசியனாக ஒன்றாக இணைந்து அனைத்து மாவட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து நாங்கள் பலவிதமான சேவைகளை செய்து வருகிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே தேவன், தாம்பட்டி கிராமத்தில் பிறந்தேன். 1983 இந்திய இராணுவத்தில் சேர்ந்தேன். கார்கில் சமயத்தில் நாங்கள் பங்கெடுப்பதற்காக கார்கில் சென்றோம். நான் கார்கில் போரின் போது டிராஸ் செக்டார் மற்றும் கார்கிலில் பணிபுரிந்தோம். நாங்கள் பணிபுரியும் போது எங்களது கம்பெனி 2 Engineer Regiment 244 4224 Field Company செய்யும் போது பாகிஸ்தான் அதிரடி தாக்குதலில் நாங்கள் காயமடைந்து அதை எல்லாம் வெற்றி முறியடித்து வந்தோம். கார்கில் எந்த திராஸ் செக்டார் ஊறிய பல இடங்களில் பங்கெடுத்து கடைசியில் கார்கில் வளாகத்தில் நாங்கள் பணிபுரியும் போது காயமடைந்தோம். அதற்காக நாட்டிற்காக உழைத்ததற்காக நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். அனைவருக்கும் எங்களது கார்கில் வெற்றி திவசம், அந்த வெற்றி பெற்ற நாளை கொண்டாடுவதற்காக அனைவருக்கும் எங்களது இந்தியன் இராணுவத்தின் சார்பாகவும் நீலகிரி முன்னாள் இராணுவ அமைப்பின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அனைத்து இளைஞர்களும் முன்வந்து நாட்டிற்காக உழைக்க அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.
0: வணக்கம். என் பேரு எல்ஆர் ராஜாமணி. நான் மேல்கவுட்டி கிராமத்துல, மேல்கவுட்டி ஊர்ல நான் வந்து பிறந்தது. 24/10/1960 நான் பிறந்தது. 24/10/1979 நான் இராணுவத்தில் சேர்ந்தேன். இராணுவத்தில் எம்ஆர்சி ஏதோ வெல்லிங்டன் முகாம்னு ட்ரைனிங் முடிச்சுட்டு 1980 நான் வந்து பூல் செக்டர் ஃபஸ்ட்டு வந்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூல் செக்டருக்கு நான் பேசிட்டு போயிருந்தேன். பூல் செக்டர்லேருந்தே ஒரு 3 82 நான் வந்து டெல்லியில் போஸ்டிங் வந்தேன். 7 Madras என்னுடைய ரெஜிமெண்ட்டு. நான் இந்த 7 Madrasல போஸ்டிங் ஆகி 82 டெல்லிக்கு நாங்கள் வந்தோம். அங்கிருந்து 84 என்எஸ்பி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ஸ்பெஷல் குரூப்பில், அதில் வந்து பிளாக் ஹெட் கமாண்டோ ஆகிட்டு மட்டும் 84 செலெக்ஷன் ஆனேன். 89 வரைக்கும் அங்கே டெல்லியில் அங்கே அதிர்ந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டில் தான் சர்வீஸ் பண்ணேன். அப்புறம் 89 அது முடிஞ்சு நான் அங்கேருந்து டார்ஜிலிங் போஸ்டிங் போனேன். 1989-1992 அந்த 3 வந்து டார்ஜிலிங் சர்வீஸ் பண்ணேன். அப்புறம் 92 நான் ஜம்மு காஷ்மீர் போயிருந்தேன். ஜம்மு காஷ்மீரில் கிரண் செக்டர் எங்கிறது அந்த ஏரியாவில் தான் நான்
3: இந்த 92 வரைக்கும் அங்க இருந்தேன். 92 அப்புறம் அங்கிருந்து 94 செகண்ட் வந்து 94 அசாம் சர்வீஸ் போயிட்டேன். அசாம் சர்வீஸ் போயிட்டு 94 97 எகைன் வந்து ஜேஎன்கே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எகைன் சர்வீஸ் 97 அங்கே போயிருந்தேன். அப்புறம் 99 லாஸ்டில் நான் எம்ஆர்சிக்கு ஒரு போஸ்டிங் வந்திருந்தேன். அப்போ 99 லாஸ்ட்லேருந்து 2002 வரைக்கும், இந்த 2002 அப்புறம் திரும்பி நான் வந்துட்டு பஞ்சாப் செக்டர் போயிருந்த போஸ்டிங், பஞ்சாப் செக்டரில் போயிட்டு அங்கேருந்து 2002 2005 வரைக்கும் அங்கே சர்வீஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பின்னே ஒரு வருஷம் ராஜஸ்தான் சர்வீஸ் போயிருந்தேன். அது முடிக்கல. 2006 திரும்பி அசாமில் போயிடுச்சு. 2007 அங்கேருந்து என்னுடைய சர்வீஸ் முடித்து நான் இங்கே எம்ஆர்சி வந்தேன். 2007 அக்டோபர் 31 நான் வந்து சர்வீஸ் முடிஞ்சு நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு இந்த கார்கில் வார் டைமில் அங்கேருந்து நான் சர்வீஸ் பண்ணேன். கிரண் செக்டர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிரண் செக்டர்ங்கிற இடத்துல நான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன்.
4: ஓகே, எப்படி இருந்தது சார் அந்த கார்கில் வார் சமயம், எப்படி உங்களுக்கு இருந்தது?
3: கார்கில் வார் அங்கேயும் நம்ம கிரண் செக்டரும் அதே கார்கில் கணக்கு தான், அதே வார் தான் அங்கேயும் அதே வார் தான் நடந்துருந்தாச்சு. அந்த டைமில் நான் வந்து இந்த போஸ்ட் கமாண்டராக இருந்தேன். அதாவது சுபதார், என்னுடைய ரேங்க் வந்து சுபதார். அந்த போஸ்ட் கமாண்டராகிட்டு நான் அங்கே இருந்தேன். இந்த இதில் நியூ முங்கேருங்கிற இடத்துல நான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். இந்த நியூ முங்கேருங்கிற இடத்துக்கு நமக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு 500 தான். அப்போ அவங்களுக்கு எங்களுக்கும் அதே இதே இந்த கார்கில் வார டைமில் இந்த ஃபைரிங் நடந்துட்டு தான் இருந்தாச்சு. அந்த இது முடிச்சு பின்ன அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கீழே வந்திருந்தேன்.
4: ஓகே, வார் நடக்கும்போது நீங்கள் அங்கே தான் இருந்தீங்களா?
3: ஆ, கிரண் செக்டரில் இருந்தேன்.
4: எப்படி இருந்தது அந்த போர் அனுபவம் அப்படின்றது கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா?
3: அதாவது கணக்கு எடுத்தாச்சுன்னா நம்ம நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி தான், நேருக்கு நேர் பார்க்கும்போது இங்கேருந்து அவங்க நம்ம மேலே ஃபயர் பண்ணுறாங்க, நம்ம அவங்க மேலே ஃபயர் பண்ணுறோம், பெரிய மோட்டர் பாம்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ணுறோம், ஆர்டிலரி கன்ஸும் நாங்கள் வந்து ஃபயர் வாங்கியிருக்கிறோம், அவங்க மேலே அவங்க ஃபயர் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி வந்து நிறைய ஃபயரிங் இதாகுது. அந்த ஃபயரிங்கில் வந்துட்டு எது பார்த்தாச்சுன்னா சினிமாவில் எப்படி இருக்குது அதே இது தான், ஆனால் அது வந்து சினிமா, இது வந்து நேருக்கு நேர். அந்த நேருக்கு நேர் பார்க்குறது வந்து அந்த தேசத்தினுடைய அந்த பற்றில் வந்துட்டு அந்த வெறி வரும். நம்ம உயிரை பற்றி நமக்கு அக்கறை இருக்காது, அதை வந்து நாட்டை பாதுகாக்கணுங்கிற அந்த வெறி வரும். அந்த வெறியில தான் அந்த இங்கேயும் நமக்கு அந்த போறதே நடந்துட்டு இருந்தேன். இப்போ ஏன்னா அது வந்து அந்த நாட்டு பற்றில் வந்து நமக்கு அந்த பயங்கிறது வராது. அந்த தைரியம், அந்த மனுஷனுடைய தைரியம், அதாவது நம்ம தேசத்தை பாதுகாக்கணுங்கிற அந்த ஒரு வெறியில தான் அந்த இது நடக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பிறந்திருக்கிறோம், பிறந்தோம் வளர்ந்தோம், அதாவது ஒரு வேலை செஞ்சோங்கிறத விட தேசத்துக்காக நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, இராணுவத்தில் சேர்ந்தா நம்ம தேசத்துக்கு நம்மளால ஒரு இது பண்ண முடியும். அந்த ஒரு லட்சியங்கிறது ஒரு இராணுவ வீரன் சொல்லி வச்சு அவன் வந்து தேசத்துக்கு வேண்டியே பிறந்தவாங்கிற ஒரு இதாகும். அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள இளைஞருங்க கண்டிப்பாக அவங்க படித்து முடிச்சாச்சு, இராணுவத்தில் சேர்ந்து இப்போ எல்லாம் இந்த அக்னி வீரன் சொல்லிட்டு இப்போ இந்த இதை ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 5 சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அந்த இதில் சேர்ந்தாலும் கூட பரவாயில்ல, அவன் தேசத்துக்கு வந்து அவன் ஒரு சேவை செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு இளைஞருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சர்வீஸில் வந்து நீங்கள் இராணுவத்தில் ஒரு 5 சர்வீஸ் பண்ணி அந்த தேசத்துக்கு வேண்டி நீங்கள் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும், அதை பண்ணுங்கன்றது என்னுடைய ஆட்சி. கார்கில் விஜய் திவஸ், கார்கில் இருந்த வீரர்களுக்கு நான் உங்களுக்கு வந்து செல்யூட் அடிக்கிறேன். ஏன்னா அந்த வீரர்கள் கார்கில் அன்னைக்கு அவங்க பட்ட கஷ்டம்தான் இன்னைக்கு கார்கில் விஜய்க்குள்ள அந்த இது. நமக்கு வந்து ஒரு வாரில் கிடைச்ச ஒரு டிராஃபிங்கிற அந்த கணக்கில் நமக்கு நம்ம அதை இது இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த கார்கில் விஜய் திவசத்தை கொண்டாட வேண்டியது அவசியம். நன்றி.
5: வணக்கம், என் பெயர் ஆனர் கேப்டன் எம்எஸ் ரஞ்சன். நான் 2006 ரிட்டையர் ஆனேன். நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணது 1976 ஜூன் மாதத்தில். ஃபஸ்ட்டு யூனிட் வந்து நான் வந்து ஜபல்பூரில் ட்ரைனிங் பண்ணி, அங்கேருந்து ஃபஸ்ட் யூனிட்டாக நான் ஜோராட்டில் 262 சிக்னல் ரெஜிமெண்ட்டில் நான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து நான் செகண்ட் போஸ்டிங்காக 2 கோருக்கு வந்திருந்தேன். 2 கோரில் 2 டிவியில் அம்பாலாவில் போய் சர்வீஸ் பண்ணேன். 2 டிவிலேருந்து மறுபடியும் பிஎன்டோ சபேரியா சிக்னல் கம்பெனி தானாப்பூருக்கு போயிருந்தேன். தானாப்பூர்லேருந்து நான் 102 இன்ஃபென்ட்ரி பிரிகேட் சிக்னல் கம்பெனி லே லடாக் பிரதாப்பூர் செக்டர் சேச்சின் கிளேஷியரில் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அங்கிருந்து நான் கன்வர்ஷன் பண்ணிட்டு போர்ட்டிட்டேர்ல இன்ஸ்ட்ரக்டர் டியூட்டிக்கு வந்திருந்தேன். ஒரு 5 வருஷம் இங்கே இன்ஸ்ட்ரக்டர் டியூட்டி பார்த்திருந்தேன். அங்கிருந்து நான் மறுபடியும் ட்ரேட்ல இருந்து கன்வர்ஷன் பண்ணி ஹியூமன் ஹெல்த் சிக்னலாம் சதர்ன் கமாண்ட் பூனாவில் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். சர்வீஸ் பண்ணிருந்து அங்கிருந்து மறுபடியும் டூடி டிங்கர் அசாமுக்கு எகைன் போஸ்டிங் போயிருந்தேன். அது நார்த் ஈஸ்ட் சைடு அசாம். அசாமில் இருக்குள்ளதான் கார்கில் வார் நடந்துட்டு இருந்தது. அது நாம் எல்லாம் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தோம். என் கூட சர்வீஸ் பண்ணவங்க நிறைய பேர் அங்கே அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட நேரடியாக பேசியிருந்தேன். அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதிலிருந்து அவங்க ஜெயிச்சு வந்து மீட் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த விஜய் திவ்ஸை பார்த்து நம்ம ரொம்ப குஷியாக இருந்தோம். அதுக்கு அங்கேருந்து டூ டிவிலிருந்து நம்ம மறுபடியும் 2 கோரில் போஸ்டிங் வந்திருந்தேன். 2 கோரில் ஒரு 4 வருஷம் முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து 16 கோர் சிக்னல் ரெஜிமெண்ட் நெக்ரோட்டாவில் முடித்து அங்கேருந்து 2006 ரிட்டையர் ஆனோம். கார்கில் திவஸ் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி.
6: வணக்கம். என் பேர் வந்து எம் மணி. நான் ஊர் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்தோர். நான் வந்து 1969 அக்டோபர் 6 ஆர்மியில ஜாயின் பண்ணேன். ஆர்மியில ஜாயின் பண்ணி 32 நான் கோர் ஆஃப் சிக்னல்ஸ்ல நான் சர்வீஸ் பண்ணி 2001 ரிட்டையர் ஆனேன். 1971 வந்து நான் இந்தோ பாக் வார் நடக்கும் போது நான் ஸ்ரீநகர் செக்டர்ல இருந்து நம்ம காம்யூனிகேஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கு பின்னாலே இந்தியாவில் 4 திசையிலும் எல்லா கேம்ப்லெல்லாம் போய் வந்து சர்வீஸ் பண்ணி வந்திருக்கேன். கார்கில் வார் நடக்கும்போது நான் வந்து என்சிசி டிப்ரேஷனில் கீழே இருந்துட்டேன். ஆனால் ஆக்சுவலி வந்து கார்கில் வார் வந்து ஒரு மறக்க முடியாத ஒன்று. வந்து இராணுவத்தில் பணிபுரிந்தால் இராணுவ வீரர்களுக்கு கார்கில் போரில் வந்து வெற்றி பெற்றவர்களுக்கும் மறைந்த முன்னாள் இராணுவர்களுக்கும் எனது சார்பாகவும் நீலமலை முன்னாள் இராணுவத்தின் சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஆத்மா நல்ல சாந்தி அடையும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: வணக்கம். என் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. நான் கீழ்குந்தா வில்லேஜ் நீலகிரியில பிறந்து ஆர்மியில வந்து 24 கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருந்தேங்க. ஸோ இம்பார்ட்டன்ட்லி சொல்ல போனா மேக்ஸிமம் வந்து எல்லாமே நார்த்தன் சைடில் தான் எங்களுக்கு போஸ்டிங் எல்லாம் ஆச்சுங்க, ஃப்ரம் சிக்னல் ரெஜிமெண்ட்லேருந்து. ஸோ அங்கெல்லாம் இருக்கும்போது நிறைய வந்து இந்த ஐஎல்டி டூட்லேயும் அங்கே அந்த லே லத்தாக் ஏரியாவிலையும் அந்த டோடா செக்டர்லேயும் இங்கே தான் நிறையா நம்ம வந்து ஒரு 15 ஏறக்குறைய அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ இந்த கார்கில் வார் வரும்போது ஸோ நாங்கள் வந்து தராஸ் செக்டர்லேருந்து மேலே நம்ம லேக்கு போகிற வழியில் நாங்கள் ஒரு விஐபி வந்து ஆனர் பண்ணுறதுக்கு வேண்டி நாங்கள் போயிருந்தோம். ஸோ அப்போ போகிற டைமில் தான் ஸோ இந்த கார்கில் வார் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஆகி ஒரு 2 தான் தீவிரமாக அது நடக்கலை. அங்கே போய் ஒரு ஆனர் பண்ண போகும்போது தான் ஸோ அங்கேருந்து சிவியராக அங்கேருந்து பாம்பு வந்து அட்டாக் ஆகிறது, கீழே வர்றது, ஃபயர் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாம் ஆகிட்டு இருந்ததுங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல்லாக பங்கர்லேயே நாங்கள் இருந்தோம். சிக்னல் ரெஜிமெண்டில் இருக்கும்போது கம்யூனிகேஷன் செக்டரில் இருக்கும்போது ஸோ அந்த டைமில் 2 கம்ப்ளீட்டாக பங்கருக்குள்ளே தான் இருந்தோம். ஃபயர் மேலெல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். அங்கேருந்து இது பண்ணோம். ஒரு 2, 5, 6, 7 வரைக்கும் அவை கண்டினியூஸாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும்போது தான் நாங்கள் அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு நேராக நம்ம லே செக்டரில் போனோம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் தான் வாரில் நான் பார்த்துருக்குறேன். ஸோ கார்கில் வார் திவாஸில் வந்து அவங்க இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்டை வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் பண்ணி அந்த டைமில் எல்லாம் ஜெயிச்சு வந்து வெற்றியோட வந்தாங்க. நான் வந்து ஹவல்தாராக இருந்தேன். ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நாக்ஷிபுதராக ஆகி ரிட்டைர்மெண்ட்
4: ஆகியிருக்கிறேன்.
0: இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கார்கில் செக்டரில் இருக்கும்போது. ஸோ அதர்வைஸ் வந்து கம்யூனிகேஷனில் மேக்ஸிமம் கம்யூனிகேஷன்லேயே இந்த மாதிரி என்ன வேணும், எது வேணும், அது வேணும், இது வேணும், அந்த மாதிரி செக்டரில் வந்து ஃபீல்டில் இருக்கும்போது எல்லாம் நாங்கள் தான் கம்யூனிகேஷன் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வாரம் வந்து பார்த்துருக்குறோம், பட்டு ஆக்டிவிட்டியில கொஞ்சம் நாங்கள் பேக்கில் தான் இருந்தோம். தேங்க்யூ.

0: வணக்கம், என் பேர் சரவணன். நான் ஊட்டி தலைக்குந்த பகுதியை சார்ந்தவன். எனது பிறப்பு வந்துட்டு படிப்பெல்லாம் வந்துட்டு ஊட்டி செயின்ட் ஜோசப்ல இருந்தது. அப்பத்திலிருந்து ராணுவத்தில் சேரணும்னு எனக்கு வந்துட்டு ஒரு குறிக்கோளோட ராணுவத்தில் பல முயற்சிகளுக்கு பின்னாடி எனக்கு வந்துட்டு ராணுவத்தில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருங்க. மேக்சிமம் வந்துட்டு நான் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் செக்டரில் தான் என்னோடய சர்வீஸ் ஃபுல்லாக இருந்தது. கார்கில் டைமில் வந்துட்டு அந்த டைம் நாங்கள் வந்துட்டு அருணாச்சல் சைனா பார்டரில் இருந்தோம். அதனால வந்துட்டு எங்களுக்கு கார்கில் போரில் வந்துட்டு டைரெக்டாக இன்வால்வ் ஆக முடியல. இருந்தாலும் கார்கில் சமயத்தில் வந்துட்டு சைனா பார்டரில் இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு ஒரு பக்கம் வார் நடக்கும்போது இன்னொரு பக்கம் ஈக்குவல் டு வார், அந்த அளவுக்கு எங்களோட டிப்ளமெண்ட்டில் நடந்துருந்துச்சு. அந்த சமயங்களில் வந்துட்டு நாங்கள் வந்து சைனாவில் இருந்தேங்க. ஏன்னா முதல் முதல்ல வெல்லிங்டனில் தான் ட்ரைனிங்காக எனக்கு கோச்சிங் கிடைச்சிது. 11 மாதங்கள் கடுமையான ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு முன்னாடி நேராக எனக்கு ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் செக்டரில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு போஸ்டிங் கிடைச்சிருங்க. அப்படி கிடைக்கும்போது அந்த டைமில் தீவிரவாதிகளோட பெரிய பிரச்சனைகள் இருந்தது. தீவிரவாதி பிரச்சனை அது இல்லாமல் எல்லை பாதுகாப்புகளின் பிரச்சனைகள் இருந்தது. அந்த ஏரியாவில் எப்பொழுதும் துப்பாக்கியும் கையுமா கூட படுத்திருக்கும் போது கூட துப்பாக்கியும் கையுமா தான் படுத்திருந்தது. ஒரு சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீர் 3 வருஷம் அங்கே நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் என்னோடய சர்வீஸில் இன்னொரு 2 டைம் வந்துட்டு எனக்கு ஜம்மு காஷ்மீர் ரஜோரி செக்டர் தோடா செக்டர் கிடச்சிருக்கோம். அதாவது ஜம்மு காஷ்மீர்ன்றது தாங்க நம்மளோட பார்டர். அதாவது ட்ரிவாண்ட்ரமோ இல்லை சென்னையோ இல்லை வந்துட்டு இந்தாண்ட கேலிகட்டோ வந்துட்டு ஆர்மிக்கு உண்டான பார்டர் கிடையாதுங்க. ஜம்மு காஷ்மீர் பார்டர் என்ன விஷயம்னு கேட்டாச்சுன்னா, கீழே குஜராத்திலிருந்து அப்படியே ராஜஸ்தான், மேலே ஜம்மு காஷ்மீர், அப்படியே அருணாச்சல், அப்படியே சிக்கிம் ரூட்லேருந்து இப்படி நாகாலாண்டு வரைக்குமே வந்துட்டு நம்மளுக்கு தரை வழி. அப்போ ராணுவத்துக்கு வந்துட்டு தரையை பாதுகாக்கிறது தான் ராணுவம். வந்துட்டு நம்ம தரையில தான் வந்துட்டு அந்த நம்மளுக்கு இது எல்லை இருக்கிறதுனால கம்பல்சரி ஜம்மு காஷ்மீர் எல்லாருக்குமே டேனூர் கிடைச்சி ஆகும். யாரா இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர் போய் தானே வரணும். நன்றி, வணக்கம்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து டாக்டர் பி சீனிவாசன். நான் ஒரு முன்னாள் ராணுவ வீரர். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1993 இந்திய ராணுவம் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் ட்ரைனிங் முடித்த பிறகு 12th Battalion மெட்ராஸ் ரெஜிமெண்ட் குரூப்பில் வந்து நான் வந்து தொடர்ந்து பணியாற்றினேன். 1 வருஷம் ட்ரைனிங் முடித்ததும் எங்களுக்கு வந்து ஜம்மு காஷ்மீர். பட்டு நம்ம அங்கே போய் 1 மந்த் தான் இருந்தோம். அப்புறம் திரும்பியும் குஜராத் கச்சி பூச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களே, பூகம்பமான இடம், அந்த இடத்துல நாங்கள் 3 வருஷம் சர்வீஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து நாகாலாண்டு, அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்பியும் வந்துட்டு பஞ்சாப் பரஸ்பூர்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன், திரும்பி ஜம்மு காஷ்மீர் 3 இயர்ஸ். அப்புறமா நம்மளுடைய செகந்திராபாத். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்சியில் நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டர். ஆக்சுவலி நான் வந்து ஒரு வாத்தியார், பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த வேகன்சியில் நான் எம்ஆர்சியில் ஒரு 3-4 வருஷம் இருந்தேன். அது போக போக அதே மாதிரி நம்ம சிவிலில் படிக்கலனாலும் ஆர்மியில் வந்து நிறைய படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரொமோஷன் வாங்கலாம், இல்லை அங்கே இருந்துக்கிட்டே டிகிரி கூட நம்மெல்லாம் வந்து படிக்கலாம். திரும்பி அதுக்கப்புறம் மணிப்பூர் திரும்பி எகெயின் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் 18 இயர்ஸ் சர்வீஸு. நானே வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். 18 வருஷம் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து 31 மார்ச் 2011 நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கு முன்னால் ராணுவத்தில் இருந்த அனுபவங்கள் வந்து நிறையா இருக்குது, அதை நான் எல்லாம் உங்கள் முன்னால் நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்டர் லைனில் தான் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான ஒரு சந்திப்பை வந்து நாங்கள் சந்திக்கணும். என்னென்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மணல் இருக்கும் ராஜஸ்தானில். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஒரு இடம் நாங்கள் தங்குறோம்னா அந்த டெசர்ட் மணல் வந்து என்ன ஃபுல்லாகவே எங்களை மேலேயும் மூடிடும், தண்ணிக்கு அந்த இடத்துல கஷ்டமாக இருக்கும். குஜராத் சைட்லேயும் வந்து மணலும் இருக்கும், கடலும் இருக்குது, அதையும் நாங்கள் சந்திக்க நேரிடணும். அப்புறமா நம்ம பஞ்சாப் சைடு பார்த்திங்கன்னா அங்கே மரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். என்னென்னா நமக்கு எங்கே நம்ம சர்வீஸ் பண்ணாலும் நமக்கு என்னென்னா இராணுவத்தில் சொல்லுறதுக்கு எல்லாமே இருக்கும், அங்கேயே நம்ம சர்வீஸ் பண்ணும். அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிங்களும் இருக்கும், 6 மாதம் பனி ஒழுங்கும், 6 மாதம் வந்து வெயில் அடிக்கும். அங்கத்துக்கு வண்டி போக்குவரத்து இருக்காது. நாங்கள்லாம் வந்து 2-3 நாள் மலை ஏறணும், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு போகணும். அப்போ ஐஸ் வில்னஸ்னால் நாங்கள் வர முடியாது. ஆனால் நாங்கள் மேலே ஐஸ் வைக்கும்போது 6 மாதத்துக்கான நாங்கள் ரேஷன் சாப்பிட்றதுக்கெல்லாம் எங்களுக்கு அங்கே வந்துடும். அதை வச்சுட்டு இப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்டு சாப்பிட முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் ஆகட்டும், இந்த முட்டையிட்ட எல்லாம் பவுட்ரு, இந்த மாதிரி முட்டையெல்லாம் நார்மல் தான். என்ன ராணுவத்தில் வந்து சாப்பாடு எங்கேயுமே இல்லைன்ட்டுலாம் சொல்ல முடியாது, எல்லாமே நமக்கு வந்துடும். சில இடத்துல வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நமக்கு இந்த பேக்கிங், இப்போ எப்படி இங்கே நம்மலாம் வந்து இந்த டப்பாவில் ஒரு மீட் வைக்கிறோம், அந்த மாதிரியெல்லாம் வந்து எங்களுக்கு வாசமே அங்கே வந்துடும் எங்களுக்கு டப்பாவில். அதை நாங்கள் வந்து சும்மா ஸ்டவ்வில் வச்சு நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒருத்தர் கம்பெனியில் நல்ல இடம் வச்சுன்னா நல்லா நாங்கள் பெரிய குக் ஹவுஸ் நல்லா வச்சு நாங்கள் சமைச்சு அப்படியும் சாப்பிடுவோம். சிவில், அதாவது வந்து ஃபீஸ் ஸ்டேஷன் அண்டு வந்து ஃபீல்டுன்ட்டு இருக்குது. அப்போ இந்த ஃபீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டைமிங் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் காலையில் ஏஞ்சதும் ரன்னிங் ஓடணும், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகணும், அதுக்கப்புறம் அடுத்த பீரியடுக்கு ரெடி ஆகணும், அதுக்கு முன்னால் டிஃபன் நம்ம சாப்பிட்ணும், அப்புறமா மதியானமாக சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் கேம்ஸ், அதுக்கப்புறமா டியூட்டிஸ், அந்த மாதிரி வந்து இது வந்து இந்த ஃபீஸ் ஸ்டேஷனில் நடக்கும். அதே வந்து நாங்கள் ஃபீல்டு போன பிறகு அதுக்கு ஆப்போசிட் ஆயிரும். ஏன்னா அங்கே வந்து நம்ம ரன்னிங் போக முடியாது, ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டு ஒவ்வொரு இடத்துல நாங்கள் இருக்க வேண்டியது வரும், நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, அங்கேருந்து அங்கே போகும். இப்போ இங்கேருந்து வேறு ஒருத்தருக்கு எடுத்துகிட்டு வரணும்னா அதுக்குள்ளே அங்கே பக்கத்தில் பார்டர்லேயே இருப்போம், பாகிஸ்தான் பார்டர் இருக்கும். நம்ம மூவிங் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபயர் பண்ணுவாங்க. அதுக்காக நாங்கள் குழி வச்சு குழிக்குள்ளே பதுங்கி பதுங்கி போவோம். இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைட்டில் தான் நடக்கும். ரெண்டாவது, இந்த சாப்பாடு கிப்பாடு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நைட்டில் நாங்கள் செய்ய மாட்டோம். வெளிச்சம், அந்த வெளிச்சம்ன்றது வந்து நைட்டில் எவ்வளோ தூரம் இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும். அப்போ அந்த ஒரு லைட்டிங் ஏதோ தெரியும்னா உடனே ஃபயர் பண்ணிடுவாங்க. பார்ன்றது ஐபி இன்டர்நேஷ்னல் பார்டர் ஏரியான்றது வேற, இது வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஆக்கிரமிப்பு இடம். அங்கே வந்து ஆக்கிரமிப்புல யார் எப்போ வந்தால், இப்போ பார்த்தீங்கன்னா கார்கள் வாரி எப்படி வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியாது, சில பேர் தெரியும். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் மலையில் நம்ம இந்தியாவுடைய லொக்கேஷன்லேருந்து இந்த சொன்னேன் இல்லைங்களா, 6 மாதம் வெயில் அடிக்கும், 6 மாதம் வந்து ஐஸ் ரொம்ப இருக்கணும். அப்போ அங்கே அந்த ஐஸில் ரொம்ப இருக்க முடியாததுனால கீழே வந்தாச்சு. கீழே வந்தது என்ன பண்ணாங்க, இதை மிஸ்யூஸ் பண்ணி மேலே வந்து பாகிஸ்தானும் அவங்க தீவிரவாதியும் எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஆடு மேய்க்கிறவங்க மூலியமாக ஏதோ புதுசாக அங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு, அவங்க மலை உச்சியில் இருக்காங்க அந்த இடம், இப்போ நம்ம அதை மேலே போகும்போது தான் எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ தான் அவங்க வந்து ஃபயரெல்லாம் பண்ணி நிறைய பேர் நம்ம இதில் இறந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து நாங்கள் வந்து ரிசர்வ் அருணாச்சல பிரதேசில் இருந்தோம் நாங்கள். பட் என்னென்னா அங்கே நடக்க நடக்க நாங்களும் வந்து, அதாவது எங்களுக்குள்ள ரிசர்வ்னு இருக்கும், ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்துட்டோம் அந்த மாதிரி ரிசர்வில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போ நாங்களும் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் பேக் ஆகிட்டோம். ஏன்னா அங்கே நிறையா சேதங்கள் ஆகிப்போச்சு, நிறைய பேர் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 523 பேர் டெத் ஆகிட்டாங்க கார்களில், பல வெட்டியாளர் பழைய இதாகல. அப்போ அது எப்படி போகுன்றதே நமக்கு தெரியாமல் போச்சு. அப்போ எல்லாருமே ஸ்பேரில் தான் இருந்தோம். இன்றைக்கே நாங்கள் வந்து முக்கியமாக இந்த ஒரு சங்கம்ன்றது ஒரு ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நாங்கள் எல்லாம் இராணுவ வீரர்கள், நாளைக்கு நாங்கள் இறந்துட்டா எங்கள் மேலே அந்த நேஷ்னல் ஃப்ளாக் போகணுன்ற ஒரே ஒரு காரணம். அது வந்து இன்றைக்கி யார் செய்கிறாங்களோ செய்கிறதுலையா, நாங்கள் அசோசியேஷனில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து அந்த இராணுவ வீரர் இறந்த பிறகு அவருக்கு போய் நாங்கள் இராணுவ மரியாதையோடு ஒரு ஃப்ளாகை போர்த்தி ஒரு இதை வச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு வந்து அடுத்தது என்ன செய்யணுன்றது தெரியாது. அதுக்காக நம்ம சோல்ஜர் போர்டெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம அசோசியேஷன் அப்படின்போது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பென்ஷன் எப்படி வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு அடுத்தது மெடிக்கலுக்கு எப்படி என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.

கார்கில் போரில் போருக்கு பின்னர் போரில் வீர மரணம் அடைந்த கிரனேடியர் யோகேந்திர சிங் யாதவ், லெப்டினன்ட் மனோஜ்குமார் பாண்டே, கேப்டன் விக்ரம் பத்ரா, ரைபிள்மேன் சஞ்சய் குமார் ஆகியோருக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கேப்டன் அனுஜ் நாயர் மற்றும் மேஜர் ராஜேஷ் சிங் ஆகியோருக்கு மரணத்திற்கு பிறகு மகாவீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேஜர் சரவணன் மற்றும் சுக்வான்ட்ரன் லீடர் அஜய் அஜூஜா அவர்களுக்கு வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கார்கில் போர் இந்திய மக்களின் மனங்களில் தேசப்பற்றை தட்டி எழுப்பியது என்றால் மிகையில்லை. ஆனால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த முதல் போர் கார்கில் போர் அல்ல. 1947 முதல் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர்கள் தெற்காசிய அரசியலில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. 1947 முதல் 1948 வரை மற்றும் 1965 ஆண்டு, 1971 ஆண்டு, அதைத் தொடர்ந்து 1999 ஆண்டு கார்கில் போர் என நான்கு போர்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ளன. 2025 வரை பல ராணுவ மோதல்களும் எல்லை தாண்டிய பதற்ற அதிகரிப்புகளும் நிகழ்ந்துள்ளன. ஆனால் இந்த எல்லா போர்களும் இந்திய மக்களின் நாட்டுப்பற்றை மேலும் மேலும் வலுவாக்கி வளர்த்துள்ளன என்றே சொல்ல வேண்டும். கார்கில் போர் வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் உருக்கமான மற்றும் தேசபக்தி மிக்க பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டன, பல கவிதைகள் வடிக்கப்பட்டன. கார்கில் போரின் வெற்றிக்கு பின் அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் எழுதிய கவிதையின் சாராம்சம், நானிலம் இனி ஒருபொழுதும் குருதியின் துளிகளை தாங்காது, விளைநிலங்கள் ஏதும் இனி மரணத்தை அறுவடை செய்யாது, போரற்ற பூமி ஒன்று வேண்டும், பனிபடர்ந்த மலை உச்சியிலே தன் உயிரை துச்சமென மதித்து தாய்மண்ணின் காப்பரனாய் நின்ற நம் இந்திய வீரர்களின் தியாகத்தை என்றும் மறவோம். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்று 27 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. இந்திய ராணுவம் டைகரில் பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் த்ரஸ் என்ற பகுதியில் உள்ள டோலோலிங் மலையடிவாரத்தில் போர் நினைவு சின்னம் ஒன்றை அமைத்திருக்கிறது. தமது தாய்நாட்டின் மீது கொண்ட பற்றிற்காக, அன்பிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்து தேசத்தின் வெற்றியை பதிவு செய்த வீர உள்ளங்களுக்கு நமது வீர வணக்கங்கள் உரிதாகட்டும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது நீலமலையில் இருந்து. கார்கில் விஜய் திவஸ், கார்கில் போர் வெற்றி தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
3: நேரம் இப்போது 4 மணி.
4: ஆகாசவாணி வேலைக்காரி வானொலி நாடகம். நாடகத்தில் நடித்திருப்போம் இ முருகன், பி சுமித்ரா தேவி, எல் சுப்பிரமணியன், பி உஷா, எஸ் சபரிநாத், ஜமீன் எம் சின்னதுரை, எஸ் தென்கரை முத்து, எம் எட்விஜ், பி பிரேம்குமாரி, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். மூலக்கதை சி என் அண்ணாதுரை அவர்கள். வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி. வேலைக்காரி வானொலி நாடகம்.

0: டேய் சொக்கா
1: சொல்லுங்க ஐயா.
0: இது என்னடா இது பார்சல்?
1: இதுங்களா ஐயா, நம்ம சரசம்மா மாதர் சங்கத்துல டான்ஸ் ஆட போறாங்கல்ல, அந்த டான்ஸுக்கு உண்டான துணிமணிகள் எல்லாம் தச்சு வந்திருக்குதுங்க ஐயா.
0: இவ்வளவுமா? ஏண்டா இவ்வளவுக்கு ஏதா பணம்?
1: அதெல்லாம் நேத்தே கொடுத்தாச்சுங்க ஐயா.
0: அடப்பாவி அமீர்தா, சரசா இருக்காளான்னு பாருமா, அவளை கூப்பிடு.
2: என்னடி ஓட்டமும் ஒய்யாரமுமா?
3: இல்லம்மா, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் ஐயா.
2: அப்பா கூப்பிட்டீங்களாமே.
0: ஆமாமா, நீ நாட்டியம் ஆடுறதெல்லாம் சரி, நம்ம பணத்தை பாழாக்காம பாத்துக்கோமா. ஏதோ மாதர் சங்கத்துல டான்ஸ் ஆடுதியாம, அந்த துணிமணிக்கெல்லாம் நாம தான் செலவு பண்ணணுமா?
2: சங்கத்துல வாங்கிக்கிறேன்ப்பா.
0: சொக்கா, பில் எவ்வளவு ஆகுது பாரியா?
1: 300 ரூபா ஆகுதுங்க ஐயா.
0: எம்மா சங்கத்துல மறக்காம வாங்கி கொடுத்துருமா?
2: ஆகட்டுப்பா.
0: சொக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்க்கிறேன, அத பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காடா? சுந்தரத்துக்கிட்ட போய் பணம் கொடுத்து 10 மாசம் ஆகுது, தர வேண்டிய பாக்கி என்னாச்சு?
1: பணம் வர்ற வழியே காணுமுங்க ஏச்சமா, அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல அரஸ்டுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டுருக்கீங்க ஐயா.
0: அத பத்தி எல்லாம் அவன் கவலைப்படுற ஆள் மாதிரி தெரியலையேடா.
1: அப்படி இல்ல ஏசமா, அவன் ரொம்பவும் மானஸ்தேன். நேத்தே அவங்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், இன்னைக்கு முதலாளி வருவாரு, ஒண்ணு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, இல்லன்னா ஜெயிலு தான் அப்படின்னு சொல்லிட்டேன்.
0: அதெல்லாம் சரி சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யடா, ஓடு ஓடு, முதல்ல அத கவனி.
1: சரிங்க ஏசமா.
0: டேய் சொக்கா இருடா, இரு இரு, நானும் வரேன்.
4: டேய் ஆனந்தம் தானே நீ?
5: டேய் மணி,
4: நினைச்சேன்
5: சொல்றது உண்மைதான், எங்க அப்பா தான்டா எனக்கு சாமி, நான் அவரை பார்த்து அவர் கால விழுந்து கும்பிடுறதுக்கு தான்டா வந்திருக்கிறேன். டேய் எங்க அப்பா நல்லா இருக்காராடா? மணி எப்படி இருக்காரு எங்க அப்பா?
4: அவருக்கு என்ன, நல்லா இருக்கிறார். சரி வா போலாம். ஆமா எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்க?
5: என்ன ஒரு 200 ரூபா கொண்டு வந்திருக்கேன்டா.
4: அடப்பாவி, வெளியூர் அங்கங்கன்னு போயிட்டு வந்து வெறும் 200 ரூபாய் கொண்டு வந்திருக்கியாக்கும்.
5: டேய் உனக்கு என்ன கிண்டலா இருக்குதோ மணி, தேயிலை தோட்டத்துல ராத்திரி பகல்னு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு வேளை மட்டும்தாண்டா சாப்பிட்டேன், அப்படி மிச்சப்படுத்தின பணம் தாண்டா அது. டேய் இந்த காசை வச்சு எங்க அப்பாவுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்டா.
4: இப்பவாவது வந்து சேர்ந்தைய, உன்னை பார்த்தாலே போதும் அவருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
5: சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம். வா
4: வாடா வாடா வா போ.
5: டேய் பெட்டி நான் எடுத்துக்கிறேன்டா. டேய்
4: குடுறா நான் இட்டு வரேன்.
5: டேய் மணி கதவு தரடா. அப்பா அப்பா மணி,
4: இந்த கதவு தரப்பா.
5: டேய் இங்கே இல்லையடா.
4: அந்த அந்த அந்த அந்த கதவை தர.
5: அப்பா டேய் கொல்ல கதவை தர மணி. அப்பா அப்பா மணி மணி,
4: என்னடா
5: அப்பா அப்பா அப்பா
4: மணி,
5: அப்பா அப்பா அப்பா பாஞ்சாடா அப்பா பாஞ்சாடா அப்பா மணி,
4: ஆனந்தா
5: அப்பா என்னை ஏமாத்திட்டு போயிட்டீங்களேப்பா. ஒரு மகனா ஒரு தகப்பனை பார்க்க முடியாத அளவுக்கு பாவம் செஞ்சிட்டேனேப்பா.
0: டேய் சொக்கா
1: ஐயா,
0: இது என்னடா சுந்தரத்து கிட்ட பணம் வாங்கலாம்னு வந்தா ஏதோ எழவு வீட்டுல அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது.
1: ஆமாங்க ஏசமா, சுந்தரம் தூக்கு மாட்டு கிட்டதான் சொல்றாங்க.
0: இவன் செத்து போயிட்டா நமக்கு யார்டா காசு கொடுப்பான்? ஆனா பத்திரத்துல வசமா எழுதி வாங்கியிருக்கேன், இவனுக்கு பிள்ளைகள் யாரும் இருக்காங்களாடா?
1: இருக்கான் ஏசமா, வெளியூர்ல இருக்கான் மகன், இன்னைக்கு எப்படி வருவான்? எழவு வீட்டுல இன்னைக்கு எதுவும் வம்புழுக்க வேண்டாம், ஒரு வாரம் போகட்டும் ஏசமா, அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம்.
0: டேய் அந்த பையன் எங்கேயும் வெளியூருக்கு போறதுக்கு முன்னாடி புடிச்சு வச்சு காசை வாங்கிடணும்டா.
1: சரிங்க ஏசமா, அதை நான் பாத்துக்கிறேன்.
4: டே ஆனந்தா, உங்க அப்பா இறந்த துக்கத்துல நீ இருந்ததால ஒரு வாரமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலடா.
5: என்னடா அது? தலை போற விஷயம். டேய், எங்க அப்பா எதுக்கு இறந்தாருனே தெரியலையடா.
4: இந்தாடா இந்த லெட்டர் படி.
5: லெட்டரா? அதுல என்னடா எழுதியிருக்கு? நீயே படி.
4: உங்க அப்பா தற்கொலை பண்ணதுக்கு காரணம் வேதாச்சலம் தான்னு அந்த லெட்டர்ல எழுதி சட்ட பாக்கெட்ல வச்சிருக்காருடா.
5: வேதாச்சலமா?
4: ஆமாடா.
5: குடு. டேய் மணி, இது எங்க அப்பாவோட கையெழுத்து தாண்டா. டேய், யாரா அந்த வேதாச்சலம்? அந்த வேதாச்சலத்துக்கும் எங்க அப்பாவுக்கும் என்னடா சம்பந்தம்?
4: அவர் தான் இந்த ஊருக்கு ஜமீன்தார்.
5: ஜமீன்தாரா?
4: ஊர்ல எல்லார்கிட்டையும் கடன் கொடுத்து வட்டி வாங்கி புழைக்கிறதா இந்த ஆளோட தொழில். பரம்பரை சொத்து வேற, வேலையாட்கள் அடியாட்கள்னு. ஜமீன்னா ஜமீன் தாண்டா. உங்க அப்பாவும் வேதாச்சலத்துக்கிட்ட கடன் வாங்கி இருந்தாரு கேள்விப்பட்டேன். பாவி பயலுக, எது எப்படி இருந்தாலும் பணத்துக்காக இப்படியா பண்றது?
5: எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை விடுறா.
4: ஆனந்தா, கத்திய உள்ள வைடா. பைத்தியக்காரன், ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சிட
5: போறேன்.
4: சூழ்ச்சி நிறைஞ்ச உலகம் இது. எதுலயும் பொறுமை இருக்கணும். கோபத்தோட எந்திரிச்சா நட்டத்தோட தான் உட்கார்ந்து இருக்கணும். பொறுமையா இரு. வேதாச்சலம் லேசுப்பட்ட ஆளு கிடையாதுடா. நீ கத்திய கொண்டு போனா உன்னைய சமாளிக்க அங்க 10 பேர் ரெடியா இருப்பானுங்க. சூழ்ச்சிய சூழ்ச்சியால தான் கவுக்கணும். உங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்ததோட மட்டுமல்லாம எழுதி கூட வாங்கியிருப்பாங்க. அதையும் நீ தான் கட்ட வேண்டி இருக்கும். பாத்துக்க, ஆத்திரப்படாத.
5: அந்த வேதாச்சலத்தை ஏதாவது பண்ணுடா. என்ன பண்றா?
4: இங்க பாரு, வலி இருக்குதுன்னு கருங்கல்ல முட்டுனா வலி தீராது, மண்டை தான் உடையும். பொறுமையா யோசி.
5: நீ உன் போதனையும் நிறுத்து. எங்க அப்பா எவ்வளவு மன வேதனையோட இறந்திருப்பாரோ அதே வேதனைய அந்த வேதாச்சலமும் அனுபவிக்கணும்டா. இந்த கடிதாசிய வச்சு வேதாச்சலத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்ட வச்சு அவனை கம்பியில வைக்கிற பாரு.
4: டேய், நீ வேதாச்சலத்தை சாதாரணமா நினைக்காதடா. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, எல்லா இடத்துலயும் அந்த ஆளுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குடா. பணத்தால எந்த காரியத்தையும் சாதிப்பாருடா. நீ வேதாச்சலத்தை வஞ்சந்திக்கணும்னு நினைச்சா அது கத்தியால முடியாதுடா.
5: முடியாதா? பாரு, இன்னும் ஒரு மணி நேரத்துல பாருடா என் கத்தி எவ்வளவு கூர்மைன்னு உனக்கு அப்ப தெரியும்.
4: கத்திக்கு வேலை கொடுக்குன்னு நினைக்கியே, புத்திக்கு வேலை கொடுக்க மாட்டியா? வேதாச்சலத்தை கொண்டுட்டா உங்க அப்பா திருப்பி கிடைச்சிருவாரா?
5: என்ன, எனக்கே உபதேசம் பண்றியா?
4: டேய், உங்க அப்பாவை வேதாச்சலம் உங்க வீட்டுக்கு வராமலேயே எப்படி தற்கொலை பண்ண வச்சானோ அதே மாதிரி.
5: நீ என்ன தாண்டா சொல்ற?
4: அவனை கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா சாகிற மாதிரி செய்யணும். ஊர்ல அவன் மதிப்பு மரியாதையை குறைக்கணும். அவமானப்பட்டு வெளியே வராம சாகிற மாதிரி ஏதாவது பண்ணணும்ப்பா. யோசி.
5: ஆமாண்டா, நீ சொன்னது மாதிரியே வேதாச்சலத்தை பழி தீக்க கத்திய தீட்டி பிரயோஜனமே இல்லை. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்ணலாம் அந்த திட்டத்தை நீ தான் சொல்லணும்.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களின் விடுதலைக்காக நான் எப்பொழுதும் பாடுபடுவேன். நாம் எல்லோரும் சமம், எல்லோரும் ஒன்று என்ற முறைப்படி தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை தகுந்த நிலையில் உயர்த்துவதற்கு நான் எப்பொழுதும் தொண்டு செய்வேன். வந்தனம். கருத்துக்களை வழங்கியது நான், சரசா.
3: அம்மா, அம்மா, நல்லா பேசுறீங்களே, உங்க பேச்சு நல்லா இருக்குமா?
2: சேலைய மடிக்க சொன்னேனா இல்ல ரேடியோவை கேட்க சொன்னேனா? சொன்ன வேலையை விட்டுட்டு என்னென்னவோ பண்ற.
6: சரசா, எப்ப பார்த்தாலும் அமிர்தத்தை மிரட்டுறதே உனக்கு வேலையா போச்சு.
2: எங்கடா இவனை ஆளை காணோமே நினைச்சேன். வந்துட்டியா?
6: போதும் சரசா, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு.
2: இந்த அடி அமிர்தம், இந்த செருப்ப கண்ணாடி மாதிரி பாலிஷ் செய்யணும், சரியா?
7: சரிமா.
6: இது நல்லது இல்ல சரசா. மனுஷங்களை மனுஷங்களா மதிக்கணும். உனக்கு எப்படிப்பட்டவன் வந்து வாய்க்க போறானோ.
2: போடா, வந்துட்டா.
0: அமிர்தம், உனக்கு உங்க அப்ப கல்யாண ஏற்பாடு செஞ்சிருக்கானாமே?
3: ஆமாங்கய்யா, எங்க அப்பா மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆனா மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வயசு அதிகம்.
0: வயசு என்னமா வயசு வேண்டி கிடக்கு? ஏன், நீ மட்டும் வயசு ஆகாமலே அப்படியே இருக்க போறியா? ஏமா, அந்த செங்கோட்டை மகளுக்கு கல்யாணம் ஆச்சுல, மாப்பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்? 60 மேல இருக்கும் இல்லையா?
3: அந்த கிழவன் அடுத்த வருஷமே செத்து போயிட்டானுங்களே. ஏசமா,
0: அவன் தானே செத்தான். அவன் எழுதி வச்ச மூணு காணி நிலம் அப்படியே தானே இருக்கு, அதுமா போயிருச்சு. என்ன நீ தகப்பனுக்கு மிஞ்சின பிள்ளை ஆயிட்டியா?
3: அப்படி ஒண்ணும் இல்லைங்களே.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியா போகும். மாப்பிள்ளைக்கு நில புலன் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பின்ன என்ன உனக்கு? மாப்பிள்ளை எப்படி இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? அந்த நில புலனை வச்சு வாழ்க்கை நடத்த தெரியாதா உனக்கு? நேத்து உங்க அப்பனை பார்த்தேன், கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கேன், பிள்ளைதான் கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்குன்னு சொன்னான். உனக்குன்னு என்ன, கவர்மெண்ட் வேலை பாக்குற மாப்பிள்ளையா தேட முடியும்? நம்மளை தேடி யார் வராங்களோ அவங்களுக்கு தான் கட்டி கொடுக்க முடியும். உங்க அப்பன் சொல்லிட்டேன், அவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுன்னு. நான் அவகிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன்.
3: அது இல்லைங்கய்யா,
0: ஒண்ணு ஆகாது. நான் பார்க்காத கல்யாணமா? போ போ, போய் வேலைய பாரு.
2: அமிர்தா, ஏ அமிர்தா, இங்க வா.
3: என்னங்கம்மா?
2: என்னடி இது, ஏன்டி இப்படி கண்ண கசக்கிட்டு வந்து நிக்கிற?
3: நான் என்னத்தம்மா சொல்றது, எசமா நியாயமா பேசுவாருன்னு நினைச்சேன். அவர் எங்க அப்பா சொல்றதான் சொல்றாரு. கெலட்டு மாப்பிள்ளையதான் நான் கிட்டிக்கணுமா? இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம், மனசே சரியில்லம்மா.
2: ஆமாடி, நீ பெரிய ராஜகுமாரி, ராஜகுமார வரலன்னு கவலைப்படுறியாக்கும். போடி, போய் வேலைய பாரு. அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தானடி எடை அமையும். உங்க அப்ப எங்க கிட்ட விவசாயம் பார்த்து உன்னை வளர்க்கறான், நீ எங்க வீட்டு வேலைக்காரி தான். இதை விடவா நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைச்சிட போகுது?
6: சரசா, அந்த பொண்ணு அமிர்தம் அதோட மன கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு. நீ என்னடானா எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி பேசியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? அமிர்தம், என்னாச்சு நான் சொன்ன யோசனை?
3: பொண்ணு பார்க்க வந்தவங்களே வேண்டான்னு போயிட்டாங்க, ரொம்ப நல்லது பண்ணீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ரூமுக்குள்ள உட்காந்து நீங்க கொடுத்த மேக்கப்ப போட்டுக்கிட்டேன். என்ன பாக்கணும்னு மாப்பிள்ளையோட அக்கா வந்தாங்களா, தெத்து பல்லு முட்டை கண்ணுன்னு நான் போட்டிருக்கிற மேக்கப்ப பார்த்து அவங்களுக்கு பிடிக்கல. பொண்ணு இப்படி அவலட்சணமா இருக்கேன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டாங்களா. என் பிள்ளைக்கு என்ன குறன்னு எங்க அம்மா கேக்க சண்டையாயிட்டு இந்த பொண்ணே வேண்டான்னு போயிட்டாங்க.
6: அமிர்தம், நான் உனக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கேனே, நீ எனக்கு என்ன தரப்போற? உனக்கு இங்க யார் மேலயாவது ஆசை இருக்கா?
3: நீங்க பெரிய இடத்து பிள்ளை, நான் உங்க வீட்டு வேலைக்காரி, என்னால உங்களுக்கு என்ன தர முடியும்? எல்லாரும் என்கிட்ட நல்லாதான் பழகுறாங்க.
6: அத கேக்கல அமிர்தம், உன் மனசுல யார் மேலயாவது ஆசை இருக்கா என்னன்னு கேட்டேன்.
3: ஏழையோட கனவு என்னைக்கு அரங்கேறிச்சு சொல்லுங்க.
6: ஐயோ அமிர்தம், நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
3: உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல.
2: ஏண்டி அமிர்தம், இன்னைக்கு காலையில இருந்து எந்த வேலையை தான் முடிச்சிருக்க? மூர்த்தி, உனக்கு இவளை விட்ட பேசுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா?
3: ஏன்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க?
2: அக்காவா அக்கா, இந்தாடி இனிமேல் என்னை இந்த மாதிரி கூப்பிடாத. இதே பழக்கம் தானே நாளைக்கு நாலு பெரிய மனுஷங்க இருக்கிற சபையிலயும் இதே வார்த்தை வரும். போடி, போய் வேலையை பாரு.
0: என்னடா சமயம் வேண்டி இருக்கு சமயம் போங்கடா புடிச்சு தூக்கிட்டு வாங்கடா அவனை டேய் பக்கிரிசாமி
7: நில்லுடா, நில்லு, டேய் ஓடாத,
8: ஓடாத.
9: யாரா நீ?
7: என்ன புடியா, என்ன புடியா?
9: அடே ஏய் பியா.

0: தம்பி தம்பி, இந்த பக்கம் பக்கீரிசாமி ஓடி வந்தானா, நீ பாத்தியா தம்பி?
1: என்னப்பா இவ்வளவு மூச்சு வாங்க ஓடி வர, யாரு இந்த பக்கம் வரலையே? பக்கீரிசாமி தான் நீங்க தேடி வந்தீங்களோ?
0: ஆமாப்பா ஆமா, அந்த பயல நில்லுன்னு சொன்னேன், அதுக்குள்ள ஓடிட்டான். இருக்கட்டும், எங்க போயிட போறான்? அதோ அங்க போறது பக்கீரிசாமி மாதிரி இருக்கு. ஏய் வாங்கடா வாங்கடா, டேய் அவன அங்க போய் பிடிக்கலாம், பிடிடா பிடிடா. ஏய் வாங்கடா, டேய் பிடிடா, டேய் பிடிடா.
1: டேய் ஆனந்தா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வேதாச்சலத்தோட ஆளுங்க உன்னைய தேடி வரலடா, பக்கீரிசாமி அண்ணன தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்கடா. எங்கடா இருக்க? அந்த பாலைநிலத்துக்குள்ள எங்களுக்குள்ள இருக்க?
2: டேய் இங்க ஒரு மூட்டை இருக்குடா, மணி சீக்கிரம் வா.
1: என்னது மூட்டையா?
2: டேய் புதையல்டா மணி, புதையல்.
1: டேய் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா புதையல் மூட்டை என்னடா பேசுற?
2: மூட்டை ரொம்ப கனமா இருக்குடா. டேய் இங்க பாருடா
1: மூட்டை அவருடா, அதுல என்ன
2: இருக்குன்னு பாரு. கிணறு வெட்ட பூதங்களும் அந்த கதையா, கிணத்துக்குள்ள பணம் கிடக்குதுடா. அடி ஆத்தாடி, இந்த வம்பே வேண்டாம், ஆளை விடுறா சாமி. டேய் ஓடுறா.
1: அடே எங்கடா ஓடுற, நில்லுடா நில்லு. இந்த பணத்தோட முகத்தை பாத்தியா, அப்படியே ஓசையில இருக்குதுடா.
2: டேய்
1: ஏதாவது பண்ணலாமான்னு யோசி.
2: என்னடா சொல்ற,
1: எதுக்கு இவனை கொலை பண்ணிருப்பாங்க? டேய் உங்க அப்பா பாக்கெட்ல இருந்த லெட்டர் மாதிரி இவன் பாக்கெட்ல ஒரு டைரி வச்சிருக்கான்டா, அதை எடு. அதுல என்ன எழுதியிருக்கான்னு படி.
2: இங்க பாருடா, இவன் இவனோட சரித்திரத்தையே எழுதி இருக்கான்டா அதுல. டேய் இவன் பெரிய சீமான் விட்டு புள்ள போல இருக்கடா. இந்த பாரு, பேரு பரமானந்தன், மேவார் விலாசம். எங்கடா இருக்கதே
1: மேவார் விலாசமா? அங்க ஒரு கிழவி மட்டும்தான் உயிரோட இருந்தா.
2: அந்த கிழவிதான் இவனோட அம்மாவா. படிச்சு பாரு.
1: ஆனந்தா எனக்கு இப்ப ஒரு யோசனை தோணுதுடா, ஒரு பிணம் உன்னை லட்சாதிபதி ஆக்க போகுது.
2: சீ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய் போலீஸ்ல ஆம்பிட்டுகிட்டா எப்படி தப்பிக்கலாம்னு நான் முதல்ல யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: மூள சுறுசுறுப்பா வேலை செய்துடா. இப்ப கிணத்துக்குள்ள போனது சுந்தரத்தின் மகன் ஆனந்தன், வெளியே வந்தது பணக்கார பரமானந்தன்.
2: மணி சத்தியமா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கு? நான் பரமானந்தனா? என்னடா வளர்ற.
1: ஆமாடா, பரமானந்தன் கொலை செய்யப்பட்டது நமக்கு மட்டும்தானே தெரியும்.
2: இப்ப அதுக்கு என்னடா பண்ணணும்?
1: நீ பரமானந்தனா இந்த ஊர்ல நடிக்கணும். இனி அவனுக்கு பதிலா நீ பரமானந்தனா நேரா மேவார் வீட்டுக்குள்ள போகணும்.
2: டேய்
1: நான் உனக்கு பிரைவேட் செக்ரட்டரி.
2: என்னடா சொல்ற,
1: உன் வாழ்க்கையே மாறப்போகுது. முன்னாடி வேதாச்சலத்தால வேதனைப்பட்ட, இனி நீ அவனை வேதனைப்படுத்தலாம்.
2: மணி வேஷம் போட்டு ஊரை வேணும்னா ஏமாத்தலாம், அவங்க அம்மாவை எப்படிடா ஏமாத்த முடியும்?
1: நமக்கு அந்த கஷ்டத்தை கடவுள் கொடுக்கலடா. அந்த அம்மாளுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதடா, அந்த டைரியில எழுதிருக்கு பாரு.
2: கண்ணு தெரியாதா? அப்படின்னா நான் பரமானந்தனா நடிக்கிறதுனால நமக்கு முதல்ல என்னடா நல்லது நடக்க போகுது? தேவையில்லாத பிரச்சனைய நாமளே இழுத்து விட்டுக்கிற மாதிரி இல்லடா இருக்கு.
1: ஆகாதுடா ஆகாது, ஒரு பெரிய திட்டமே என்கிட்ட இருக்கு.
2: என்னடா திட்டம்?
1: பக்க துணைக்கு நான் இருக்கம்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் போய் உனக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வரேன். சும்மா பணக்கார விட்டு பிள்ளை மாதிரி ஜம்முன்னு இருக்கணும். அதிர்ஷ்ட வந்து அணைக்கும் போது அடிமுட்டாளா இருக்க கூடாது. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: சத்தியமா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா. தலைக்கும் காலுக்கும் முடிச்சு போடுற, எங்கதான் போய் முடிய போகுதோ?
1: இப்ப உனக்கு அப்படித்தாண்டா தெரியும். சொல்றத செய்டா, வேதாச்சலத்தை பழிவாங்க இதுதான் அருமையான சந்தர்ப்பம். ஆனந்தா கவனி
2: சொல்லு,
1: டைரியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஞாபகம் இருக்கட்டும். கிழவியோட ஒரே மகன் நீ, 10 வருஷ காலமா சொந்த வீட்டை விட்டுட்டு புறப்பட்டு லண்டன் பாரிஸுக்கெல்லாம் போயிருக்கிற. உங்க அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் தெரிஞ்சதும் ஊருக்கு திரும்பி வர, ஞாபகத்துல வச்சுக்கோ.
2: அது சரி, இந்த பரமானந்தத்தோட கொலைக்கு முதல்ல என்ன காரணம்னு டைரிய பாக்கணுமேடா.
1: எவனோ ஒருத்தன் இவங்கிட்ட இருந்த பணத்தை திருட பாத்திருப்பான். ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில இவன் இறந்திருக்கலாம். அத பத்தி நமக்கு என்னடா கவலை? மனுஷன் உனக்காக தாண்டா இறந்திருக்கான். நாய் நேரி எல்லாம் வரதுக்குள்ள நல்ல குழிஞ்சி போச்சலாம் வா.
2: பட்டா பாவி, கடைசியில் என்ன பணத்தை புதைக்க வச்சிட்டியடா.

0: பரமானந்தா, இத்தனை வருஷம் கழிச்சாவது அம்மாவோட நினைப்பு வந்துச்சு. நமக்கு இருக்கிற சொத்து சொகுத்துக்கு நம்ம எதுக்குப்பா வெளியூர் போனோம்? எப்போ உன்னை பாப்போம்? இந்த சொத்து சொகத்தையெல்லாம் உன் கையில ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் என் மனசு அமைதியா இருக்கு. இனிமே இந்த வீடு நிலப்புலம் உனக்கு தான்ப்பா சொந்தம். இது எல்லாம் நீ தான் இனி பாத்துக்கிடணும்.
1: அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். உங்க கூடவே தாம்மா இருப்பேன். அம்மா, இவன் பேர் மணி, எனக்கு எல்லா விதத்திலையும் இவன் உதவியா இருப்பாம்மா.
0: என்னமோப்பா, உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கல. பரமு, நீ நல்லபடியா வந்து சேர்ந்ததுக்கு அந்த காளி கோயிலுக்கு ஒரு அபிஷேகம் செய்யணுயா.
2: அம்மா, அபிஷேகம் எல்லாம் எதுக்குமா? நம்ம வீட்லயே ஒரு விழா வைப்போம். பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்கள்லாம் வந்து நம்ம பரமானந்தனை பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பாவது இருக்குமே.
0: அப்படியே செஞ்சிருவோம்ப்பா. மணி, நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இந்த பரமுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு பார்க்கணும்னு ஆசையா. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பரமானந்தத்துக்கு பொருத்தமான ஒரு பொண்ணு அமைஞ்சா அதுவும் நல்லா இருக்கும்.
2: அப்படியே செஞ்சிடலாமே.
1: அம்மா, எதுக்குமா எனக்கு இப்ப இந்த கல்யாணம்லாம்?
2: அட, நீ வேற. அம்மா, அவன் கிடக்குறான், கல்யாணத்தை நாம பார்த்து நடத்திப்போம்.
3: இது என்ன பத்திரிக்கை படிப்போம்? ஐயா, நான் அயல்நாடு சென்று சுகமாக திரும்பியதை முன்னிட்டு நிகழும் ஆவணி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று எனது இல்லத்தில் நடக்கும் தேநீர் விருந்துக்கு தாங்கள் தங்கள் குடும்பம் சகிதமாய் வந்து என்னை ஆசீர்வதிக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பரமானந்தன் மேவார் விலாசம்.
4: ஆமாங்க ஐயா, இந்த பரமானந்தன் அந்த ஊருக்கே பெரிய பணக்கார யசமா.
3: ஆமாடா, எனக்கும் தெரியும். யார் இல்லைன்னு சொன்னா அங்க அந்த ஏகபோக சொத்துக்கு ஒரே வாரிசு அவர் தான். ஆமாடா, இந்த விசேஷத்துக்கு கூட மாதர் சங்கத்திலிருந்து ஒரு பொண்ணை நடனமாட கூப்பிட்டாங்கன்னு சரசா கூட சொல்லிட்டு இருந்தா.
4: யசமா, சரசாம்மாவுக்கும் நல்ல மாப்பிள்ளை தேடுறீங்க. மேவார் விலாசம் பரமானந்தத்திற்கும் பொண்ணு தேடுறதா கேள்விப்பட்டேன். பொருத்த மட்டும் சரியா அமைஞ்சிச்சுன்னா?
3: சுக்கா, நீ சொன்னபடி நடந்துட்டா இந்த ஜில்லாவுக்கே நாம தான்டா ராஜா. ஆனா நடக்கணுமே.
4: புரிஞ்சிக்காம பேசுறீங்களே யசமா. நம்ம சரசம்மாவும் நாட்டியமாட சம்மதிச்சிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா?
3: சொக்கா, உனக்கும் கொஞ்சம் இருக்குடா மூளை.
2: நடக்கணும். யாராவது வந்து ஏதாவது கேட்பாங்க, நீங்க எத்தனை நாள் பாரிஸ்ல இருந்தீங்கன்னு. நீ புருவத்தை நெரிச்சு அலட்சியமா அவங்கள பார்க்கணும். பாரிஸ் மிஸ்டர், அதுதான் எங்களுக்கு ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்னு நீ சொல்லணும். புரியுதா? சரி வா.
1: டேய், இந்த ஷூவை போட்டு நடக்க முடியலடா. டேய், கால் தடுக்குதுடா. டேய்,
2: இங்க பாரு, இவர் தான் வட்டியூர் ஜமீன்தார் ஒயர் திரு வேதாச்சலம் அவர்கள்.
1: ஓ, மிஸ்டர் வேதாச்சலம், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். Nice to meet you. Please sit down. எல்லாருக்கும் வணக்கம். நான் இத்தனை வருஷ காலமும் வியாபார ரீதியா ஐரோப்பிய நாடுகளில் சுத்திக்கிட்டு இருந்தேன். வெற்றிகரமா அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறேன். இனிமே என்னுடைய தாயாரையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே போறதில்லைன்னு தீர்மானிச்சிட்டேன். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காகத்தான் இந்த விழாவை நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.
2: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஸ்ரீமதி சரசா தேவியின் நடனத்தை நீங்கள் கண்டு களித்தீர்கள். அதற்காக அவருக்கும் அவரது தோழியருக்கும் உங்கள் சார்பாகவும் மிஸ்டர் பரமானந்தன் சார்பாகவும் நன்றி, நன்றி, நன்றி.
3: பெருமைமிக்க நண்பர்களே,

0: பரமானந்தன் நமக்கு அளித்துள்ள டீ பார்ட்டி உண்மையிலேயே நமக்கு பரமானந்தமாக இருந்தது. நான் அவருடைய தாயாரை அடிக்கடி போய் பார்த்திருக்கிறேன். அந்த அம்மாவும் ஒரு நாள் வேடிக்கையா கூட சொன்னாங்க, சரசாவை என் மருமகளா என் வீட்டில் பார்க்கணும்னு சொன்னாங்க. நானும் எல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு, கடவுள் செயல் அப்படின்னு சொன்னேன். நான் பரமானந்தன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி பரமானந்தம், சரி அப்போ நான் போயிட்டு வரட்டுமா?
1: போயிட்டு வாங்க சார். தேங்க்யூ.
2: அடடே மாமான்னு சொல்லுங்களேன்.
0: அதுக்கு என்ன தம்பி, தம்பி இஷ்டப்பட்டா
3: இஷ்டம் என்ன வேதாச்சல ஐயா, விருப்பம் பொருத்தம் எல்லாம் இருந்தா கல்யாணத்தையே நம்ம நடத்திடலாம்.
0: எல்லாம் உங்க என்னப்படியே நல்லபடியா நடக்கும்.
1: மணி, நான் சுந்தரத்தோட மகன்டா. அவரு ஏழை, மானத்துக்காக தூக்குல தொங்குனவரு. என் அப்பாவை கொன்னவனே அவனை பழி தீக்கணும்டா.
2: அப்படி செய்யக்கூடாது, அவனை ஒரே அடியா தீத்துடக்கூடாது.
1: டேய் என்னடா சொல்ற,
2: அவனை கொஞ்சம் கொஞ்சமா வாட்டி விதைக்கணும்.
1: எப்படி?
2: அதுக்கு என்கிட்ட நிறைய திட்டம் வச்சிருக்கேன். வெறும் ஆனந்தனா வேதாச்சலத்தை நெருங்க முடியாது. முதல்ல சரசாவை கல்யாணம் பண்ணணும், அப்புறம் மருமகன் பரமானந்தனா அவனை எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம்.
1: சரசாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? டேய் மணி, அருமையான திட்டம்டா. எங்க நீ பணத்து மேல ஆசைப்பட்டு இந்த சபதத்தை எல்லாம் மறந்துடுவியோ நினைச்சேன். பரவாயில்ல,
2: பைத்தியம். அடுத்த திட்டம் என்னன்னா?
1: சொல்லுடா சொல்லு.
2: பணத்தை பாழாக்கும் படலம்.
1: என்னது, பணத்தை பாழாக்க போறியா? என்னடா சொல்ற, அவன் பணத்தை பூதம் மாதிரி காவல் காத்துக்கிட்டு இருக்கான்டா, எப்படிடா நீ அதை பாழாக்க போற?
2: அதுக்கும் வழி இருக்குடா. ஊர்ல எல்லாரும் மேவார் வீட்டுல ஜமீன் வேதாச்சலம் சம்பந்தம் வச்சிருக்காருன்னு பெருமையா பேசுவாங்கல்ல.
1: ஊர்காரங்க எல்லாம் அப்படித்தான்டா பேசிக்குவாங்க.
2: அதே ஊர் மக்கள் அந்த மருமகனை, அதாவது உன்னை, குடிகாரன் சூதாடி அப்படின்னு பேச வைக்கணும்.
1: என்னையா?
2: ஆமா, முன்னால பேச ஜமீன் வேதாச்சலத்துக்கு தைரியமே வரக்கூடாது. ஒரு குடிகாரனுக்கு நம்ம ஒரே பொண்ணை கொடுத்துட்டோமேனு அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகணும். அடுத்தது
1: என்னடா திட்டம்?
2: சரசாவ நீ சதா நேரமும் கொடுமைப்படுத்துறத பார்த்து கண்மணி மாதிரி வளர்த்தேனே, இன்னைக்கு கண்கலங்கி நிக்கிறாளேன்னு அவன் கதறி கதறி அழணும்.
1: சபாஷ், அழணும், நிச்சயமா அழணும். அப்பத்தான் என் மனசு ஆறும்.
2: அதோட விடக்கூடாது. சரசாவை கொடுமைப்படுத்தி வேதாச்சலத்துக்கிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கணும்.
1: டேய், ஒரு விஷயம் தான்டா எனக்கு புரியல. சரசா அவ ஒரு பொண்ணு, நயமா கேட்டா கூட அவ பணத்தை வாங்கி கொடுக்க போறா. என்னடா சொல்ற நீ?
2: டேய் என்னடா, சரசா மேல திடீர்னு பாச பொத்துக்கிட்டு வருதோ? ஆனந்தா, உன் அப்பாவை தூக்குல தொங்க வச்ச அரக்க மகைவ அவன் இறக்கம் கட்டினானா?
1: நீ சொல்றது சரிதான்டா, நான் தயார், இப்பவே ஆரம்பிக்கலாம்.
2: கொஞ்சம் பொறு, காலம் கனியட்டும்.

0: வாங்கம்மா, பூ கேட்டிங்களே, கொண்டு வந்திருக்கேன்.
1: ஏண்டி இதுக்குதான் இவ்வளவு நேரமா? யாரு கிட்ட இவ்வளவு நேரம் வாய் அடிச்சுக்கிட்டு இருந்த?
0: இல்லம்மா, நம்ம தோட்டத்துல
1: கழுத வாய் மூடு.
2: வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. செக்யூரிட்டி சார், வாங்க வாங்க வாங்க.
3: பரவாயில்ல பரவாயில்ல.
0: அம்மா பழங்கள் கொண்டு வர சொன்னீங்களே,
1: வெச்சிட்டு போ வெளியே.
4: சரசா, யார் இந்த பொண்ணு?
1: அவ நம்ம வீட்டு வேலைக்காரி.
4: அந்த பொண்ணோட பேரு
0: குப்பி அமிர்தம்.
4: குப்பி அமிர்தங்கிற பேரு நல்லா தானடி இருக்கு. குப்பின்னு எதுக்கு சொல்ற? அது சரி, வேதாச்சலத்தோட மவதானே நீ. வம்புத்தி வேற எப்படி இருக்கும்?
0: என் மேல ஏன் கோவப்படுறீங்க? பிறக்கும் போதே தாயை இழந்தவனா, தாய் பாசம் இல்லாமலே வளர்ந்தவனா. நீங்களாவது என்கிட்ட பாசமா இருக்க மாட்டீங்களா?
4: பாசமாவது பாயசமாவது. இங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து இங்க வர்றாங்க. அவங்க எல்லாருக்கும் டீ பார்ட்டி கொடுக்கணும். உங்க அப்பங்கிட்ட போய் 5000 ரூபாய் முதல்ல வாங்கிட்டு வர. போடே,
0: நாளைக்கு வாங்கித்தார. இன்னைக்கு
4: முதல்ல இப்ப நான் சொல்றது செய்டி. நாளைக்கு ஆம்ல, நாளைக்கு, நாளை பொழுது நாளைக்கு பாத்துக்கலாம். போடே.
2: மாப்பிள்ள எப்படி சார் இருக்காங்க? நேத்து கோபமா இருந்த மாதிரி இருந்தது. அப்படி என்னங்க சார் நடந்தது?
5: பின்ன என்னங்க, அவர் வெளிநாட்டுல போய் சுத்தினவராச்சே. பணம் நிறைய தேவையா இருக்குது, இதையெல்லாம் ஒரு மாமனார் கொஞ்சமாவது கவனிக்கிறாரா அப்படின்னு ஒரு சின்ன கோபம் உங்க மேல.
2: ஆமா சார், சரசா கூட சொன்னான், மாப்பிள்ள ஏதோ 5000 ரூபாய் கேட்டார்னு சொன்னான்.
5: மரியாதையா பணம் வரலன்னா இனி உங்க வீட்டு பக்கமே கால் எடுத்து வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு.
2: ஐயையோ, அப்படியெல்லாம் செஞ்சிட வேண்டாம் சார். இந்தாங்க சார் பணம், நீங்க தான் இதை அவற்றை கொடுத்து பக்குவமா எடுத்து சொல்லணும் சார்.
5: என்னங்க சார், இது கூட உங்களுக்கு செய்யக்கூடாது. உங்களை பத்தி தானே என் மனசுல எப்பவும் எந்த நேரமும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, நான் வரேன்.
6: அமிர்தம், உனக்கு நான், எனக்கு நீ. எப்ப நம்ம கல்யாணத்தை நிச்சயம் பண்றது?
0: பெத்தவங்க சம்மதிப்பாங்களா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது வெள்ளாடு ஓனாய விரும்புறது மாதிரி தான். நீங்க ராஜா மாதிரி, உங்களுக்கு ராணி மாதிரி இல்ல பொண்டாட்டி வேணும்.
6: அமிர்தம், உன்ன மனைவியா அடையிறது தான் என் வாழ்க்கையோட லட்சியமா நான் நினைச்சிட்டு இருக்கேன்.
0: எனக்கு மட்டும் உங்க மேல ஆசை இல்லைன்னா சொன்னேன். நம்ம சமூகம் ஏத்துக்குமா? நம்மள பெத்தவங்க ஏத்துப்பாங்களா?
6: அமிர்தம், பெத்தவங்க சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கலைனாலும் சரி, நான் முடிவு பண்ணிட்டேன் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு.
0: இனி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, உங்க விருப்பம்.
6: அப்படியா? சரி சரி, நான் வர்றேன். அமிர்தம்
4: அமிர்தம் அமிர்தம், இங்க வாய. நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா?
0: ஐயா, இது என்ன அக்கிரமா?
4: அக்கிரமம் இல்லடி, இது ஆசை. அமிர்தம் ஆசை, இங்க வாய, இங்க வா.
0: நான் ஒரு வேலைக்காரி. என்கிட்ட
4: வேலைக்காரியா? நீ பூ வித்தா பூக்காரி, சிங்காரிச்சுக்கிட்டு வந்தா சிங்காரி. நீ வேலை செய்யற அதனால வேலைக்காரி, அவ்வளவுதானே. அமிர்தம், நான் வரட்டுமா? பாய்.
1: இங்க என்னடி நடந்தது? மரியாதைய சொல்லு.
0: உங்க புருஷன் இங்க வந்தாரு, ஏழை தானே, எது வேணா செய்யலாம். கேக்குறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்க.
1: அடிப்பாவி, அப்படி என்ன செஞ்சாரு?
0: அவர் செஞ்சதுக்கு பாவிப்பட்ட எனக்கா?
1: பாய மூடு. தழுக்கு முழுக்குமா இருந்தா எந்த அமலுக்கு ஆசை வராமலா இருக்கும்? இது வீடு உருப்படணும்னா நீ தொலையணும். முதல்ல போடி, எங்கேயாவது போய் தொலை.
6: அம்மா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற அமிர்தத்தை பத்தி?
4: என்னடா இது, வேடிக்கையா இருக்கு. அவளை பத்தி நான் என்ன நினைக்கிறது? அவ ஒரு வேலைக்காரிடா.
6: ஓ, வேலைக்காரின்னா என்ன வேணாலும் செய்யலான்னு ஓன் நினைப்பா? ஜாக்கிரத.
4: டேய் மூர்த்தி, இந்த அமிர்தம் இருக்காளே, சிரிச்சு சித்திரவதை செய்யற சொகுசுக்காரி. பலே கைக்காரிடா, கைக்காரி.
6: பரமு, கேலி பண்ணாதப்பா. அவ உன்ன ஒரு துரும்புக்கும் கீழே தான் மதிக்கிறா, தெரியுமா?
4: தம்பி, துரும்பும் பல் குத்த உதவும்னு நீ அவளுக்கு சொல்ல வேண்டியதானே?
6: பரமு, அமிர்தம் உத்தமி, அவ உனக்கு கிடைக்க மாட்டா. கிட்டாதாயின் வெட்டன மரங்கிற பழமொழி உனக்கு தெரியாதா? நீ அமிர்தத்திட்ட இனி வாலாட்டினா இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். பாத்துக்க.
4: போடாடே, போயும் போயும் ஒரு வேலைக்காரிக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டான். உன் வம்சமே இப்படிதானடா.
6: யாரோட வம்சத்தை பத்தி யார்கிட்ட பேசுற? என்னடா நீ
4: கையறா?
7: மூர்த்தி அந்த பக்கம் போப்பா. ஏ நீங்க என்னப்பா சண்டை போட்டு ரெண்டு பேரும்? சே வழிவிடு வழிவிடு, திரும்பங்க ரெண்டு பேரும் போங்க.
4: டேய் மணி, மூர்த்தி போயிட்டானா? டேய் மூர்த்தி என்ன வசமா அடிச்சு விட்டான்டா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுதியா தெரியுது.
7: என்னடா அது?
4: டேய் மணி, மூர்த்தி அமிர்தத்தை மனசார காதலிக்கிறான்டா. இனிமே மூர்த்திக்கு வெறிய கிளப்பி அந்த கிழவனையும் தூண்டி விடணும். என்ன நான் சொல்றது
7: சரிதான்
4: மணி? மரத்திலிருந்து ஒரு கிளை தானே ஒடியும். மகனை அப்பனுக்கே எதிரியாக்க போறேன். பாரு,
5: அவ்வளவு தூரம் புத்திசாலி ஆயிட்டியா பரமா? இப்ப ரொம்ப சந்தோஷம்டா.
2: மாப்பிள்ள, உங்களை பத்தி ஊர்ல என்னலாமோ பேசுறாங்க.
4: என்ன
2: குடி, கெட்ட சகவாசம் அப்படி.

0: இப்படின்னு என்னலாமோ சொல்றாங்க. மொத்தத்துல வேதாச்சலத்துக்கு ஒரு நல்ல மர்மம் வச்சிருக்கான்னு கேள்வி பண்ணுதாங்க மாப்பிள்ள. சரசா கூட என்கிட்ட சொல்லியிருக்கான், நீங்க அவகிட்ட பாசமாவே இருக்கிறது இல்லைன்னு சொல்றான். மாப்பிள்ள உங்களுக்கு என்ன மாப்பிள்ள பிரச்சனை?
1: உங்களுக்கு என்னவாமா பிரச்சனை?
0: என் மானம் போகுது.
1: இருந்தா தானே போறதுக்கு.
0: ஊரே உங்களை பார்த்து சிரிப்பா சிரிக்குது.
1: மாமா, ஊர் என்ன பார்த்து சிரிக்குதா இல்ல உங்க நல்ல மகனை பார்த்து சிரிக்குதா?
0: அது என்ன புதுசா? அவனை எடுத்துட்டு வாரீங்க, அவன் ஒரு அப்பாவி பய. அவன் நீங்க இருக்கிற நிழல்ல கூட நிக்க மாட்டான்.
1: அதானே, என் நிழல்ல நிக்கிறதுக்கு அவனுக்கு முதல்ல யோக்கியதை வேணுமே. அது இருந்தா கொலங்கோத்திரம் பார்க்காம போயும் போயும் ஒரு வேலைக்கார பொண்ண கைய பிடிச்சிருப்பானா என்ன உங்க புள்ள?
0: என்ன, என் மகன் வேலைக்காரி பொண்ண கைய பிடிச்சி எடுத்தானா? என்னப்பா சொல்றீங்க, அவன் மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்கப்பா.
1: மாமா, கூடிய சீக்கிரம் ஒரு நாளைக்கு அந்த கண் கொள்ளா காட்சிய உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்ப தெரியும்.
2: நம்ம காதல் விளையாட்டா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க.
3: வீணா பயப்படாத அமிர்தம், அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். அப்புறம் பாரு, நம்முடைய மாளிகையில் வசந்த மண்டபம் ஒன்று கட்டி அதை சுற்றி மல்லிகை பூக்களால் அலங்கரித்து முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே.
0: பாடுவடா பாடுவ. ஏய் மூர்த்தி.
1: என்ன மாமா, வசந்த மண்டபமா? கவனிச்சீங்களா அந்த வசந்த மண்டபத்தை?
0: இந்தாடி அமிர்தம், என்ன துணிச்சலடி உனக்கு? போய் வர சொல்லிடி உங்க அப்பனை, அவங்கிட்ட பேசிக்கிறாய்.
1: மாமா, அவளுக்கு என்னமோ மாலை போட போறான் நம்மள உங்க புள்ள. மாலை
0: போடுவாரு போடுவாரு, ஏன் போட மாட்டாரு? டேய் மூர்த்தி, போக்கத்த பையல.
4: அப்பா, நான் தான் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கலையே, அப்புறம் என்ன?
1: என்ன மூர்த்தி?
3: பரமா, ஜாதி மதம் குலம் கோத்திரம் இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லப்பா.
1: உனக்கு இல்லப்பா, ஆனா எங்களுக்கு இருக்குது. அதுவும் எங்க மாமாவுக்கு ரொம்ப இருக்கு. என்ன மாமா, நான் சொல்றேன் சரிதானே?
0: ஆமா மாப்பிள்ள. டேய், அந்த பொண்ணோட பழக்கம் இருந்தா சொல்லுடா, இப்பவே காசு பணம் கொடுத்து அவளை ஊற விட்டே விரட்டிடுறேன்.
3: நான் அமிர்தத்துக்கு துரோகம் செய்ய முடியாதுப்பா, நான் கிளம்புறேன். அமிர்தத்தோட கூலி வேலை செஞ்சாவது பிழைச்சுக்குவேன். உங்க குலப்பெருமைய நீங்களே வச்சு காப்பாத்திக்கோங்க.
0: மூர்த்தி, உன் மனசு என்ன இரும்பாடா?
1: இரும்பும் இல்ல பித்தளையும் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போயிருவே மிரட்டிட்டான்னா எல்லா காரியமும் பலிச்சிருமாம்ல.
0: அதுதான் எங்கிட்ட நடக்கவே நடக்காது. ஒரே வார்த்தை, அமிர்தங்கிற பேரை மறந்துரு, இல்லனா வீட்டை விட்டு வெளியே போயிரு. என்ன சொல்ற
3: அப்பா? நான் வெளியே போயிட்டா உங்களுக்கு தான் தலைக்குனிவு, ஞாபகம் வச்சுக்கோங்க.
0: இன்னையில இருந்து நீ என் மகனே இல்லடா.
1: சபாஷ்,
3: ரொம்ப சந்தோஷம், நானும் கிளம்புறேன். அமிர்தம், அமிர்தம்,
5: நம்ம கல்யாணத்துக்கு அப்பாவோட சம்மதம் தேவையே இல்லை.
2: அப்படின்னா?
5: அவருக்கு மகனை விட ஜாதி தான் உயர்வா தெரியுது. நீ என் பிள்ளையே இல்ல, வீட்டை விட்டு போடான்னு வெளியே துரத்திட்டார்.
2: ஐயோ, எனக்காக நீங்க உங்க சுக துக்கங்களை இழக்கிறதா? இந்த மண் குடிசையில உங்களால வாழ முடியுமா ஐயா?
5: ஏன் முடியாது அமிர்தம்? அன்பு இருந்தா இல்லறம் இனிக்கும், உழைப்பு இருந்தா நமக்கு ஏது கஷ்டம்? நாளைக்கு சென்னைக்கு போகலான்னு பாக்கிறேன். அங்க ஒரு வேலைய தேடிட்டு உன்னையும் கூட்டிட்டு போயிடுறேன் அமிர்தம். இந்த ஊரு நமக்கு இனிமே வேண்டாம்.
2: என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்
5: அமிர்தம். ரோஜாவை பறிக்கும் போது கூடவே கையில முள் தைக்கிறது இயல்பான ஒண்ணுதான். இதெல்லாம் ஒரு கஷ்டமா நீ என் பக்கத்துல இருக்கிறப்ப?
1: சரசா, ஏ சரசா, கூப்பிட்டா என்னன்னு கேக்குறதுல பாருங்க. ஏய் எவடி,
2: இதோ வந்துட்டீங்க.
1: இதா மார்க்கெட்டுக்கு போய் சமையலுக்கு வேண்டிய காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து தொலை வா.
2: நானா?
1: இந்த பாரு, நீ கோடீஸ்வரம் பரமானந்தத்தோட பொண்டாட்டி எல்லாம் கிடையாது, அன்னக்காவடி ஆனந்தனோட பொண்டாட்டி. என்னமோ பெருசா அல்லிராணி மாதிரி பிகு பண்ணிக்கிற படே.
2: என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? இந்த கிணத்துலயே ஒரே அடியா பிடிச்சு தள்ளி விட்டுருங்க.
1: இந்தா இந்த கூடைய தூக்குடே, நட நடடின்னா ஆடியா செஞ்சு போய்கிட்டு இருக்க பாரு, போய் தொலை.

0: டாக்டர், நான் இந்த ஊருக்கு புதுசு. என்ன பர்மா பாலுன்னு சொல்லுவாங்க. பர்மாலேருந்து கஷ்டப்பட்டு மணிப்பூர் வழியாக இங்கே வந்து சேர்ந்தேன். வர்ற வழியில் என் மக சுகிரதன் காணாமல் போயிட்டா டாக்டர். இப்போ தான் அவளை நான் கண்டுபிடிச்சேன். நீங்களே பாருங்கள் அவள் இருக்கிற கோலத்தை.
1: டாக்டர் ஐயா, நான் ஒரு அனாதை. எங்கள் வீடு எரிஞ்சு போச்சு. எங்கள் அப்பா அம்மா அதில் இறந்து போயிட்டாங்க. அதனால மனசொடிஞ்சு தெருவழியாக போயிட்டு இருந்தேன். என்னை இந்த ஐயா கூப்பிட்டுட்டு வந்து என் பொண்ணுன்னு சொல்கிறாரு. அவருக்கு தான் ஏதோ பைத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, என்னை தயவு செஞ்சு வெளியே அனுப்பிவிட்டா போதும்.
0: டாக்டர், எவ்வளவு காசு பண்ணாலும் பரவாயில்ல. என் மக பைத்தியத்தை நீங்க கொஞ்சம்
2: இருங்கய்யா, இருங்கய்யா. இது என்னடா வம்பா இருக்கு? பொண்ணுக்கு பைத்தியம்னு அவர் சொல்றாரு, அவருக்கு பைத்தியம்னு இந்த பொண்ணு சொல்லுது. உங்க மக பைத்தியத்தை நான் குணமாக்குறேன் ஐயா. கொஞ்சம் வெளியே போய் உட்காருங்க, அப்புறமா நான் கூப்பிடுறேன்.
0: சரி டாக்டர்.
2: எம்மா, உன்னை பார்த்தா ஒரு நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. அதனால தான் அவர் அவர் மகளாவே நினைச்சுக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லம்மா.
1: எப்பா, எனக்கு இருந்த பயம் தீந்து போச்சு. எங்க நீங்களும் என்ன பைத்தியம்னு நினைச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன்.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, உன்னால அவர் பைத்தியத்தை தெளிய வைக்க முடியும். நீ நடிக்கிறதன் மூலமா அவர் வந்து குணமாயிருவார். அவர் குணமானதுக்கு அப்புறமா நீ அவர் மகள் இல்லைங்கிறது தெரிய வரும். அப்ப நீ மறுபடியும் ஏழையா மாற வேண்டியிருக்கும். சம்மதமாம்மா?
1: என்ன சொல்றீங்க? அவரை பார்த்தாலே பரிதாபமா இருக்குது. அவரோட பைத்தியத்தை தெளிய வைக்க நான் முயற்சி பண்றேன் டாக்டர்.
2: நீ அவர் மக மாதிரி நடிக்கும். நான் உனக்கு கொடுக்கற மருந்தெல்லாம் அவர் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவரை சாப்பிட வைக்கணும். முடியுமாம்மா உன்னால?
1: சரிங்க டாக்டர்.
0: டேய், இங்க வாங்கடா, எல்லாம் தெளிஞ்சு போச்சுடா. அம்மா, எங்கடா என் மக சுகிருதம்?
1: இங்கதான் இருக்கேன்ப்பா.
0: அடா, விளையாட்டு இருக்கட்டும். என் மகள் சுகிருதம் எங்கன்னு சொல்லுமா? அதை தானே நான் கேக்குறேன்.
1: ஐயா, விவரமா சொல்றேன் கேளுங்க.
0: சொல்லுமா.
1: நீங்க ஒரு நாள் சிங்கப்பூர் வழியா வரும்போது உங்க பொண்ணு சுகிருதம் வழியிலேயே இறந்துட்டாங்க. அதுல இருந்து நீங்க கொஞ்சம் பைத்தியமா இருந்தீங்க.
0: பைத்தியமா?
1: அப்புறம் ஒரு நாள் தெருவுல போயிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து நீதான் என் பொண்ணுன்னு பிடிவாதம் பண்ணீங்க. நானும் டாக்டருமா கலந்து பேசிதான் உங்களோட பைத்தியத்தை தெளிய வைக்க நான் உங்க மக மாதிரி நடிச்சேன் ஐயா.
0: ஓ, அப்படியா? அம்மா, உன்ன போல நல்ல பொண்ண நான் இதுவரையிலும் பார்க்கலம்மா. என் பொண்ணு சுகிருதம் இறந்து போயிட்டா, இனிமே நீதாம்மா என் பொண்ணு சுகிருதம்.
3: குழந்தாய், வா என் அருகில்.
4: நமஸ்காரம் சுவாமி.
3: ஆசிரமத்தின் விதிகளை அறிவாயா நீ?
4: நன்கு அறிவேன் சுவாமி. எல்லாமே விவரமாக சொன்னார்கள்.
3: நீ ஆசிரமத்தில் சேர்ந்தால் உன் சொத்துக்கள் எல்லாமே ஆசிரமத்துக்குத்தான் சொந்தம். இது உனக்கு சம்மதம் தானே
4: சாமி? சொத்து சுகம் மேல ஆசை இல்லாமத்தான் நானே ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன்.
3: நீங்க ஆசிரமத்துல இருந்தாலும் ஆசிரமம் உங்கள் சொத்துக்களை பாதுகாக்கும் அப்படிங்கறதுக்காகத்தான் கேக்குறேன். உங்க தகப்பனாருக்கு சொத்து இருக்கு இல்லையா?
4: ஆமா சாமி, அது ஒரு 300 ஏக்கருக்கு மேல இருக்கும்.
3: 300 ஏக்கரா? அப்படின்னா ஆசிரம பேரில் பதிவு செய்ய சிரமமா இருக்கும். அதனால என் பேர்ல எழுதிடலாமே.
5: உங்க பேர்ல வேண்டாம், நீங்க தலைமை குரு. நாளைக்கு இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லலாம் குரு. என் பேர்ல எழுதுனா இந்த பிரச்சனையே வராது.
3: குழந்தாய், ஆசிரமத்தை சற்று சுற்றி பார்த்து விட்டு வா.
4: அப்படியே ஆகட்டும் சாமி.
3: டேய், நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க என்னடா பேச்சு? அதான் என் பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வைக்க சொல்லிட்டேன்ல, பின்ன என்ன? உனக்கு ஒரு பங்கு தரேன், சரிதானா?
5: அதெல்லாம் முடியாது. உங்களை பத்தி தெரியாதா எனக்கு?
3: உன்னால என்னடா செய்ய முடியும்?
5: என்ன செய்ய முடியும்? உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திட்டேன் குருவே, பாத்துக்கங்க.
3: நீ உயிரோட இருந்தா தானடா
5: ஏத்துவ? தெரியும் குருவே, இருந்தாலும் நானும் வச்சிருக்கேன். போயிட்டு
4: ஏன் இந்த ரத்த கோலம்? யாராவது வண்டி கொண்டு வந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனா தான் காப்பாற்ற முடியும். வண்டி, வண்டி.
6: என்னங்க நடந்தது நினைச்சு என்ன ஆக போகுது? இனி நடக்க வேண்டியதை பாருங்க.
7: செக்ரட்டரி சார், இன்னும் என்ன நடக்கணும்? ஒரே மருமகன், குடிகாரன், ஊதாரின்னு ஊரெல்லாம் ஏசுறாங்க. ஒரே மக என் கண்ணை போல வளர்த்த, ஆனா இன்னைக்கு அவ கண்கிழங்கி நிக்கா. ஒரே மக வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம்னு வெளியே போயிட்டான். இன்னைக்கு அவ மேல பெரிய கொலை குற்றமே இருக்கு. என்ன வாழ்க்கை!
6: நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசை விடப்படாது, இன்னும் ஆக வேண்டியது நிறைய இருக்குது. நீங்க நான் சொன்ன வக்கீலையே ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறம் பாருங்க.
7: என்னமோ செக்ரட்டரி சார், உங்களை தான் மலை போல நம்பிட்டு இருக்கேன்.
6: நம்புங்க, தாராளமா நம்புங்க.

0: ஆசிரமத்திலுள்ள இரண்டு குருவையும் நீதான் கொன்னதாக உண்மையில பழி சுமத்தப்பட்டிருக்கு, குற்றத்தை ஏத்துக்கிறியா?
1: இல்லைங்கம்மா, அந்த குற்றத்தை நான் செய்யல. மனசு சரியில்லாம ஆசிரமத்தில் போய் சேரணும்னு தான் நான் போனேன். ஆசிரம விதிப்படி சொத்தை எழுதி கொடுக்க சொன்னாங்க. அப்ப ரெண்டு குருக்களுக்கு இடையே மனஸ்தாபம் வந்துச்சு. அந்த சமயத்துல என்ன ஆசிரமத்தை சுத்தி பார்க்க அனுப்பிட்டாங்க. நான் ஆசிரமத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. போய் பார்த்தா ரெண்டு குருவும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி கத்தியால குத்திக்கிட்டு ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருந்தவங்களை வச்சு அவங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். நான் ஏதும் தப்பு பண்ணலம்மா.
0: கொலை நடந்த இடத்துல நீங்க மட்டும் தான் இருந்திருக்கீங்க. நீங்க வந்த பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ரெண்டு குருவும் மனஸ்தாபத்தால தான் குத்திக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?
1: அம்மா, கொலை நடந்த அன்னைக்கு தான் முதன் முதல்ல நானே அந்த ஆசிரமத்துக்கு போனேன். அவங்க யாரு, என்ன செய்யறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் உண்மையத்தான் சொன்னேன்.
0: உங்க வக்கீல கூப்பிடுங்க.
2: Well, with humble respects, Your Honor, கொலை செய்யப்பட்ட இரண்டு குருமார்கள் மீதும் பொதுமக்களை ஏமாற்றி சொத்தை பிடுங்குவது, அவர்களிடம் பணம் வசூலிப்பது, நகைகளை அபகரிப்பது என பல்வேறு பிரச்சனைகளில் அவர்கள் மீது தலைமை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த புகார்களுக்கான நகலை தங்கள் மேலான பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன் Your Honor.
0: இந்த புகார்களில் இருந்து ஆசிரமம் முறையாக செயல்படவில்லை என தெரிகிறது. சரி, குருமார்கள் இருவருக்கும் பகையால் தான் தங்களுக்குள்ளாக தாக்கிக் கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா?
2: Of course, Your Honor. ஆசிரம வரவு செலவு கணக்கு சம்பந்தமாக அவர்களுக்குள் ஏற்கனவே பிணக்கு ஏற்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக தலைமை காவல் நிலையத்தில் ஒரு புகாரும் உள்ளது. For your kind perusal, the FIR copy is submitted to you. Your Honor, எனது கட்சிக்காரர் அவரது மன அமைதிக்காக ஆசிரமத்திற்கு செல்லாரே தவிர யாரையும் கொலை செய்யும் நோக்கத்தோடு அவர் நிச்சயம் செல்லவில்லை. ஆதலால் நிரபராதியான எனது கட்சிக்காரரை தயவு செய்து விடுதலை செய்யும்படி மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor.
0: இந்த வழக்கிற்கு வக்கீல் சமர்ப்பித்த ஆதாரங்கள் மூர்த்தி நிரபராதி என்பதற்கு போதுமானதாக உள்ளது. ஆகவே நீதிமன்றம் இந்த வழக்கில் இருந்து அவரை விடுதலை செய்கிறது. ஆசிரம செயல்பாடுகளை அரசாங்கமே கண்காணித்து நடத்த இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
1: வக்கீல் ஐயா, என்ன தூக்கு மேடையிலிருந்து காப்பாத்திட்டீங்க. நீங்க தான் என் கண்கண்ட தெய்வம். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியலையே.
2: அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க நேர மிஸ்டர் பர்மா பாலு வீட்டுக்கு போறீங்க. அவரோட பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறீங்க, புரியுதா?
1: வக்கீலையா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே அமிர்தங்கிற ஒரு பெண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா தீ விபத்துல அவளும் அவள் குடும்பமும் இறந்துட்டாங்க. அதனால எனக்கு கல்யாணங்கிற விஷயத்த பத்தியே.
2: மிஸ்டர் மூர்த்தி, இது எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நீங்க சுகிருதத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அமிர்தத்துக்கு எந்த விதத்திலையும் துரோகம் செய்ய போறது இல்ல. ஆல் ரைட், நான் கிளம்புறேன்.
3: எனக்கு இப்போ பெரிய அதிசயமாவே தெரியுதுங்க. நம்ம வீட்டுல அமிர்தம் அமிர்தன் ஒரு வேலைக்காரி இருந்தா, அச்சி அசல அவள மாதிரியே சுகிர் இருக்கா, என்ன ஒரு அதிசயம். ஒருவேளை பையனுக்கும் இஷ்டம் இருந்தாலும் இருக்கும்,
4: சந்தேகமே இல்லை. அத பாருங்க.
1: என்ன வழக்குல இருந்து காப்பாத்தின வக்கீல் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார், அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் அமிர்தத்தை பாக்குற மாதிரியே இருக்குதுன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
5: எப்படி இருப்பா உங்க அமிர்தம்?
1: சுருக்கமா சொல்றேன், பட்டு புடவை உடுத்தி

சுட்டிக்காட்டு பார்வையில ஏழை பெண்ணு எப்படி இருப்பாளோ அப்படி இருப்பா என் அமிர்தம்.

0: டே மணி, கல்யாணம்னா இப்படி தாண்டா இருக்கணும். எனக்கு என் மாமனார் கல்யாணங்கிற பேர்ல ஒண்ணு நடத்தி வச்சாரு.
1: வரமா, போதும், அதிகமா பேசாது. உனக்கு பொண்ணு கொடுத்துட்டோங்கிறதுனால நீ செய்யற எல்லா அநியாயத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது தலைவிதி இல்ல.
0: மூர்த்தி, ரொம்ப துள்ளாத தம்பி, நீ பணக்கார வீட்டு பையன், சொகுசா வாழ்ந்திருப்ப, என் கஷ்டம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் யாரு மாமா? நான் யாரு? ஜமீன் வேதாச்சலத்தின் மர்மகன். இப்படித்தானே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? டே மணி, ஊருக்குள்ள எனக்கு என்ன பேருன்னு தெரியுமாடா? குடிகாரன், பெரியன், கூத்தி கண்ணன், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறவன், மாமனார் மனச புண்படுத்துறவன், இவ்வளவையும் நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா? இதோ நிக்கிறாரே வேதாச்சலம், வாழ்க்கை முழுக்க இவருக்கு வேதனைய மட்டும்தான் தரணுங்கிற ஒரே காரணத்துக்காக. ஏ மூர்த்தி, என்ன எல்லாருக்கும் நான் பேசுறத கேட்டா பயமா இருக்கா? அன்னைக்கு கோர்ட்ல மட்டும் எல்லாரும் நான் பேசுறத கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தீங்க, இன்னைக்கு என்ன? வாய திறந்து பேசுப்பா, பேசு.
2: பரமானந்தா, என்ன சொல்ல நீ? அன்னைக்கு நீ கோர்ட்டுக்கே வரலையே.
0: சார், கோர்ட்ல நான் இல்லதான், மூர்த்திக்காக வாதாடினானே ஒரு வக்கீலு, அந்த வக்கீலே நான் தான் சார்.
1: நீயா என்ன தூக்கு மேடையில இருந்து காப்பாத்தின? நீயா வடநாட்டு வக்கீல்? உனக்கா எம்எல்ஏ இறக்கும்? ஐயோ, நம்ப முடியலையே.
0: அட படிச்ச முட்டாளே. மூர்த்தி கேளு, நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்கினவன்டா, வேலை கிடைக்கல, வேற வழி இல்ல. டேய், காட்டுல கணக்கெழுத போன ஆனந்தன்டானா ஆனந்த? என்ன மேவார் விலாச மைனர் நினைச்சு சரசாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு உங்க அப்பா. இந்த நிக்கிறாரே சீமான் வேதாச்சலம், உன் தங்கச்சி சரசாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே என் வேதனைய வெளிப்படுத்துறதுக்குடா. உங்க அப்பா பணத்தாசை பிடிச்சு எத்தனையோ ஏழைகளை கசக்கி புழிஞ்சிருக்காரு. அவரால் அவதிப்பட்ட மனுஷங்கள்ல எங்க அப்பா, எங்க அப்பா ஒருத்தர், பக்கத்து ஒரு சுந்தரம்னு பேரு. பட்ட கடனுக்காக வீட்டையும் தோட்டத்தையும் உங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. பாவண்டா அந்த மனுஷன், வீட்டை இழந்த எங்க அப்பாவை ஜெயில தள்ளுறதுக்கு துடிச்சாருடா இந்த தயாள மூர்த்தி, உங்க அப்பா. பாவண்டா, எங்க அப்பா ஏழை, என்னடா அவரால செய்ய முடியும்? மரக்கிளையில பொணமா தூங்குனாரா, எந்த ஒரு பிள்ளையும் பார்க்க கூடாதுன்னு நான் பார்த்துட்டா. எங்க அப்பாவை கொன்ன பாதகனே நான் கொடுமைப்படுத்தினது குத்தமா சொல்லு. சரசா ஜவா, நீ சொல்லு, உங்க அப்பாவை நான் கொடுமைப்படுத்தினது குத்தமா? மூர்த்தி நீ சொல்லு, உங்க அப்பாவை கொடுமைப்படுத்தினது குத்தமா? மிஸ்டர் பர்மா பாலு, நியாய தர்மம்லாம் தெரிஞ்சவர் சார் நீங்க, நீங்க சொல்லுங்க, வேதாச்சலத்தை நான் கொடுமைப்படுத்தினது குத்தமா? ஐயா வேதாச்சலம், இப்போ என்ன பாக்குறதுக்கே உங்களுக்கு கூசுதா? நீங்களே சொல்லுங்க ஐயா, உங்களை நான் கொடுமைப்படுத்தினது குத்தமா?
3: நான் தாங்க, நான் தான் யோசனை சொல்லி கொடுத்தேன்.
0: ஆமா, அந்த யோசனை படிதான் வேதாச்சலத்தோட மருமகனான உடனேயே என் அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்டேன். வேதனையால அவர் கஷ்டப்படும் போது என் கண் குளிர பார்த்தேன். அது மட்டுமா, மூர்த்திக்கும் இவருக்கும் நான் தான் சண்டைய மூட்டி விட்டேன். பணக்கார வீட்டு பொண்ண இவர் கண்ணு முன்னாடியே காய்கறி விக்கிற மாதிரி செஞ்சேன். இவ்வளவு நான் ஏன் செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன்? இதோ நிக்கிறாரே இறக்கமே இல்லாத அந்த வேதாச்சலம், இவரோட பணத்துமுறை ஒடுக்க. என் மனசு சாந்தி அடையறதுக்கு நான் வஞ்சம் தீர்த்துக்கிடணும் நினைச்சேன். வெற்றி எனக்கு தான் வெற்றி.
4: ஆனந்தா, போதும்பா, போதும் போதும் எனக்கு இந்த தண்டனை. ஆனந்தா, என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சு. என்னால உன்னை போல எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்களோ எனக்கு தெரியாது. பாழும் பணத்தாசையால, பண திமிருனால நான் பல ஏழைகளை கொடுமைப்படுத்திட்டேன்பா, அது உண்மைதான்.

0: ஆனா உன்னை இதுவரை பெரிய துஷ்டன்னு நினைச்சேன், இப்போதான் உண்மை புரியுது. நீ எவ்வளவு நல்ல பிள்ளை, என்ன மன்னிச்சிருப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு.
1: ஏழை சுந்தரத்தோட மகன் இப்போ பணக்கார மேதாச்சலத்தோட மருமகன். அது மட்டுமா, இதோ மணமறையில உட்கார்ந்து இருக்கிறாங்களே இந்த மணமகள், பேங்கர் மிஸ்டர் வர்மா பாலுவின் ஒரே மகள். இந்த பொண்ண யாருன்னு நினைக்கிறீங்க?
2: சரியா சொன்னீங்க, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அமிர்தம் தான் சுகிருதம், என் வளப்பு பொண்ணு.
3: என்ன? ஏன் அமிர்தம் தான் சுகிருதமா? அமிர்தம் சுகிருதம் ரெண்டும் நீதானா?
1: மாமா நல்லா கேளுங்க, நான் இப்பவே உங்க வீட்டை விட்டு கிளம்புறேன். உங்க பணம், ஜாதி, அந்தஸ்து இது எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நான் ஜெயிச்சுட்டேன். மணி வாடா கிளம்புவோம்.
4: நில்லுங்க, நீங்க இல்லாத இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? நானும் உங்களோடவே வந்துடுறேன்.
3: ஆமா ஆனந்தா, நீ இல்லாத இடத்துல இனி யாருக்கும் இடம் இல்லை. நீ போற வழிதான் சிறந்த வழி, நானும் உங்களோட வர்றேன்.
4: நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு மட்டும் இந்த வீட்டுல என்ன வேலை? நானும் உங்க கூடவே வர வேண்டியவதான்.
0: நில்லுங்க நில்லுங்க, எல்லாரும் நில்லுங்க. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். இனி உங்களுக்கு வேற உலகம், எனக்கு வேற உலகம்னு இல்ல. ஆனந்தா பாப்பா சரசா, பணத்தாசை பிடிச்ச இந்த பாவிய திருத்திய உன் புருஷ ஆனந்தனோட நீ ஆனந்தமா வாழணுமா? ஆனந்தமா வாழணும். அமிர்தம் இங்க வாமா, உன்னோட உண்மையான காதலால ஜாதி பேதத்தையே உடைச்சி எரிஞ்சிட்டம்மா, உடைச்சி எரிஞ்சிட்ட. நீ உன் புருஷ மூர்த்தியோட சுகமா வாழணுமா? நல்லா இருப்பீங்க எல்லாரும். பர்மா பாலு வாருமையா, நாம புறப்படுவோம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வேலைக்காரி வானொலி நாடகம். நடித்திருந்தோர் இ முருகன், பி சுமித்ரா தேவி, எல் சுப்பிரமணியன், பி உஷா, எஸ் சபரிநாத், ஜமீன் எம் சின்னதுரை, எஸ் தென்கரை முத்து, எம் எட்விஜ், பி பிரேம்குமாரி, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். மூலக்கதை சி என் அண்ணாதுரை அவர்கள். வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னத்துறை. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.

0: 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே ஜெயராமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி. தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் 8:30. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 5 மணி.
1: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம்.

0: தொடர்கிறது.
1: நேரம் 5 மணி.
2: மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய

0: கருத்துக்களை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வேக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 5:03.
2: நேயர்களே, இன்று கார்கில் விஜய் திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது. 1999 கார்கில் எல்லையில் அத்துமீறி நுழைந்த ஊடுருவல்காரர்களை விரட்டியடித்து இந்திய திருநாட்டின் இறையாண்மையை காத்த ஆபரேஷன் விஜய் ராணுவ நடவடிக்கையின் வெற்றியை போற்றும் வகையில் இந்த தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. தாயகத்தை காக்கும் உன்னத பணியில் தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களின் இணையற்ற வீரம் மற்றும் தேசபக்தியை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். லடாக் பகுதியின் மிக கடுமையான பனிப்பொழிவு மற்றும் செங்குத்தான மலைப்பகுதிகளுக்கு இடையேயும் நமது முப்படையினர் காட்டிய அசாத்திய துணிச்சலையும் தாய்நாட்டின் மீதான அர்ப்பணிப்பையும் இத்தினம் உலகிற்கு உணர்த்துகிறது. எல்லையில் விழிப்போடு இருந்து நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு நமது நன்றியையும் ஆதரவையும் தெரிவிக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டை காக்க நமது ராணுவத்திற்கு பக்கபலமாய் நிற்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். கார்கில் போரில் வீரமரணம் எய்திய மாவீரர்களின் தியாகத்தை போற்றி தேசப்பற்றை நெஞ்சில் ஏந்தி வாழ்வோம்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது வாடாமலர். நம்ம தினமும் நம்ம நிகழ்ச்சியில 1950களிலிருந்து 70கள் வரைக்கும் வந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நேயர் விருப்பமாக இன்றைக்கி நம்ம இதை வந்து கேட்க போகிறோம். ஆனால் நேயர்களே, உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாடல்கள் கேட்டிருந்தா இப்போ நம்ம வந்து புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்கள் எங்களுக்கு அழைச்சி உங்களோட விருப்ப பாடலை கண்டிப்பாக தெரிவிக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப வந்து ஒரே நேயர்கள் வர்றதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். புதிய நேயர்களுக்காகவே நாங்கள் வந்து பிரத்யேகமாக ஒரு அலைபேசி எண் ஒதுக்கியிருக்கோம். அந்த அலைபேசி எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8300019118. மற்றவங்க 9344901018 அப்படின்ற எண்ணுக்கும் நீங்கள் கூப்பிடலாம். இது மட்டும் இல்லை நேயர்களே, ஒருவேளை உங்களுக்கு வந்து லைன் கிடைக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட விருப்ப பாடலை எங்களுக்கு தெரிவிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் வழியில் எந்த நம்பருக்கு உங்களோட விருப்ப பாடலை அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8300019118. டக்குன்னு ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம் நேயர்களே, அதுக்குள்ளே உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்ப பாடலோட ரெடியாக இருங்க.

0: நேர்களே, அடுத்த வீட்டு பெண் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஆதி நாராயண ராவ் அவர்களோட இசையமைப்பில் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் குரலில் அந்த பாடலை கேட்டும் நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேர் யார், என்ன பாடலோட வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: கொலப்பள்ளில இருந்து மங்களம்மா பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்டா. நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கோங்க. சாப்பிட்டாச்சுங்களா?
1: சாப்பிட்டாச்சுமா.
0: இன்னைக்கு சண்டே, என்ன ஸ்பெஷலுங்க?
1: இன்னைக்கு எங்கேயும் போகல, நான் வீட்டிலே தான் இருக்கிறேன்.
0: அப்படிங்களா, என்ன சமைச்சிங்கம்மா?
1: இன்னைக்கு சப்பாத்தி.
0: அப்படிங்களா, சரி சரிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: கூட்டு சப்பாத்தி.
0: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் கேட்கலாமா?
1: எனக்கு பாசம் படத்துல ஜானகம்மா பாடின பாட்டு, ஜல் ஜல் அந்த பாட்டு கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்களும் ரொம்ப அழகா பாடுறீங்க, அதுக்காகவே உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்தமைக்கு நன்றி. நேர்களே, ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, நீங்களும் கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: நேர்களே, பாசம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி அவர்களோட குரல்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: அழகான மாலை வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு, டீச்சர் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார். எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டேங்க. நான் ஃபுல்லா சாப்பிட்டு தான் வந்து உட்கார்ந்தேன்.
1: ரொம்ப நன்றி சார்.
0: சரி சரிங்க.
1: எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் சார்?
0: கண்டிப்பாங்க.
1: நீண்ட இடைவேளைக்கு பிறகு அந்த கமலம்மா வந்திருக்காங்க லைனுக்கு. அவங்க வாழ்த்துக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: ஐயோ, நீங்க நன்றி சொல்லக்கூடாதுங்க, நாங்க தான் நன்றி சொல்லுவோம். ஏன்னா எப்பவுமே
1: ரொம்ப நாள் வர்றதே இல்ல லைனுக்கு.
0: ஆமா ஆமாங்க. சரி சரிங்க.
1: அதனால அவங்க இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி.
0: அதுதான் அதுதாங்க. இதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நிகழ்ச்சியிலுமே சொல்றோம், திரும்ப திரும்ப ஒரே காலர் வராம மத்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறப்போ அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், கேக்குறவங்களுக்கு அந்த சலிப்பு தட்டாது, என்னடா இவங்களே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா. நிறைய நேர் இருக்காங்க சார், பழைய நேருங்க.
0: கரெக்ட் கரெக்டுங்க.
1: அவங்க எல்லாம் வரணும் லைனுக்கு, ரொம்ப வரவேற்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க. உங்களோட நல்ல மனசுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல பாடல் கொடுக்கலாம். என்ன பாடல் நீங்க சொன்னீங்கன்னா அதே பாடல். சரிங்க.
1: பாடல் வந்து காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர். இன்னைக்கு ஏன்னா லடாக் நம்ம இந்த இன்னைக்கு நம்ம வெற்றி கொண்டாடுனா.
0: ஆமா ஆமாங்க.
1: பாடல் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க, கொடுத்துடலாம்.
1: நன்றி சார்.
0: அழைத்தமைக்கு நன்றி.

இதே வீணை திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் குரல் அந்த பாடலை கேட்டோம் நேரலே. அடுத்த பாடல் ஒரு வாட்ஸ்அப் வழி விருப்பம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி அவர்கள் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு நேர்களே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நேர்களை வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து பி லீலா ஜக்கி அவர்களோட குரலில் ஸ்ரீ ராமச்சந்திரா இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி அவர்கள். இப்போ நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காரு. அவர் என்ன பாடல் கேட்க போறாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ மேடம், வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: திருமூர்த்தி மலை டேம் பக்கம் இருந்து தலையில இருந்து பேசுறோம் மேடம்.
0: அப்படிங்களா?
1: ஆமா.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: சபாஸ் மீனா படத்துல இருந்து சித்திரம் பேசுதடி பாட்டு வேணுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: சின்ன ரிக்வெஸ்ட் மேடம், படத்து பேர் தெரியாம இருந்தாலும் பாட்டு பாட்டு தெரிஞ்சா சொல்லலாங்களா?
0: சொல்லுங்க, நம்ம தேடி கண்டுபிடிச்சு.
1: இல்ல, ஏதோ ஒரு தடவை படத்தோட பேரு தெரியலன்னு வச்சுங்க, பாடு பாட்டு பாடி காட்டினா அதை போடுவீங்களான்னு கேட்டேன். வேற
0: நீங்க பாடி காட்டுங்க, நம்ம முதல் வார்த்தை கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு தேடி கண்டுபிடிச்சிடலாங்க.
1: தேங்க்ஸ் மேடம். அதாவது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். படத்து பேரு தெரியாம இருந்து பாட்டு நல்ல பாட்டா இருந்தா பாடியே காட்டிடுவேன் நான்.
0: அப்படிங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா உங்களுக்கான அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேயர்களை, இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது வாடாமலர். இந்த நிகழ்ச்சியில 1950s to 1970s வந்த நம்ம பழைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை தெரிவிக்க நீங்க அழைக்க வேண்டிய எண் 9344-1001018. புதிய நேயர்களுக்குன்னு நாங்கள் வந்து பிரத்யேகமாக ஒரு அலைபேசி எண் ஒதுக்கியிருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8300-1019-1018. இது மட்டும் இல்லாமல் 0423 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2966-7811 அப்படின்ற

நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு லைனே கிடைக்கலனா கவலையே பட வேண்டாம், நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் ஆக்டிவாக இருக்கோம். 8300190108 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் அந்த படத்தோடு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக ஒளிபரப்புறோம். நேயர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: நேயர்களே, சபாஷ் மீனா திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா நல்லா இருக்கும் மேடம். நீங்க எல்லாமே நல்லா இருக்கு. அருமையான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எப்பவும் மிஸ் பண்றது இல்ல.
0: அப்படிங்களா?
1: ரொம்ப எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்.
0: சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: இன்னைக்குதான் முதல் முறையா இந்த நிகழ்ச்சியில நான் தினமும் தவறாம கேட்பேன்.
0: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இந்த லைனை பிரத்யேகமா ஒதுக்கி இருக்கோம்.
1: இதான இது மேடம், இந்த மாதிரிதான் பண்ணணும். அதே மாதிரி எல்லா நிகழ்ச்சிக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் எடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேருக்காகவே பண்ணது மாதிரியே
0: இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: ஒரு சில ப்ரோக்ராம் எடுத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அங்க வருவாங்க. அது தினமும் வருவாங்க. அது நம்மளுக்கு அவ்வளவுக்கு ஒண்ணு எல்லாமே இந்த மாதிரி நிறைய புது நேர்கள் வந்தோன்னா இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: பறந்து விரிந்து இருக்கும் நம்மளுக்கு பண்பலை.
0: கரெக்டுங்க, கண்டிப்பா கண்டிப்பா. உங்களோட எல்லா கருத்துக்களும் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். நீங்க குடுக்கற நிறைய நல்ல விஷயங்களா இருக்கட்டும், சில சஜஷன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க வந்து சில மாற்றங்களும் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
1: வரவேற்கத்தக்கது.
0: கண்டிப்பா, ரொம்ப நன்றிங்க. என்ன பாடல் கொடுக்கலாங்க உங்களுக்காக?
1: பாசமலர் படத்திலிருந்து
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. சந்தோஷமாக்கீங்க. நன்றிங்க.
2: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும்
3: பார்க்கிறேன். நீ கவலைப்பட.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
1: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
4: கவிதை. கவிதை
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
5: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.

மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து சுஷீலா குரலில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் ருக்குமணி கேரளாவிலிருந்து. அடுத்த பாடல் உங்களுக்காக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர் கோகிலா பழனிசாமி தோட்டம்பாளையத்திலிருந்து.

0: ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரல், எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைப்புல இந்த பாடலை கேட்டோம். நேர்களே, அடுத்த நேயர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, யார் எங்க இருந்தேன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ சோனியா, குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங்க, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
1: ராஜ்குமார் ஊட்டியிலிருந்து பேசுறேங்க.
0: எப்படி இருக்கீங்க ராஜ்குமார்?
1: நலமா இருக்கேங்க.
0: சூப்பர் சூப்பருங்க. நம்ம ஊட்டி எப்படி இருக்குங்க?
1: ஊட்டி நல்லா இருக்குங்க, ஆனா மழை தான் குறைஞ்சி போச்சு.
0: ஆமா ஆமாங்க, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் மழை இல்லாம நம்ம ஊட்டிய பார்த்ததே இல்லையோ? நம்ம இந்த வருஷம் தான் பாக்குறோம்.
1: ஃபீல் பண்ண அவசியம் இல்லைங்க. இந்த மாசம் தீர்ந்ததுன்னா நெக்ஸ்ட் மாசம் தொடங்கினா கண்டிப்பா மழை பெய்யும்.
0: மழை பெஞ்சாதாங்க நமக்கும் கொஞ்சம் நல்லது. நம்ம ஊர்ல எப்படின்னா ஒண்ணு பயங்கரமா அடிக்குது, இல்லைன்னா இப்படி ஒரு வெயிலா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: கண்டிப்பா பெய்யுங்க, மழை வருங்க.
0: ஆமா, நம்மள மாதிரி நல்ல மனுஷங்களா இருக்கப்ப மழை வரலாம் இப்படி இல்லைங்களா?
1: நம்பிக்கையோட இருக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க. என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ரோஜா பூ, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்க,
1: அதனால இந்த பாடல் நான் கேட்கறேன். ரோஜா மலையில ராஜகுமாரி பாடல், படம் வந்து ஈர திருமகன்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் ராஜ்குமார், அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நன்றி.
0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது வாடாமலர். நம்ம நிகழ்ச்சியில 1950களில் இருந்து 70கள் வரைக்கும் வந்த பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நேயர்கள் அவர்களோட விருப்ப பாடல்களை நமக்கு அனுப்பிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம கால் பண்ணியும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ராஜ்குமார் அவர்களுக்காக ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையமைப்புல அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. கேட்ட பாடலுடன் பொன் மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில். ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 6 மணி.
0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
2: இனி எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 உதகமண்டலத்தில் இன்று நடைபெற்ற கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சிகளின் வானொலி தொகுப்பு, 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், கறவை மாடு வளர்ப்பு முறைகள் குறித்து விவசாயி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம், 8:00 மனதின் குரல் நிகழ்ச்சியின் 136வது படைப்பின் தமிழாக்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11:00 ஆற்றிய உரையின் தமிழாக்கம், படைப்பு சென்னை வானொலி நிலையம், 8:30 தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம், எழுதியவர் கே ஜெயராமன், படைப்பு ஆகாஷவாணி திருச்சி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 திரைகானம், 10:00 ரவி வாஷ்ரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் மு சுதர்ஷன். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி திருஷ்யா அவர்கள். 7 காலை கதிர், நலமுடன் வாழ. வயதான பெண்மணிகளுக்கு ஏற்படும் உடல் மற்றும் மனம் சம்பந்தமான குறைபாடுகளும் அவற்றிற்கான தீர்வுகளும் குறித்த தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம். போக்சோ பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள்.

0: 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பகுதி. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் மெலடி மேஜிக். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2:30 பூவையர் உலகம், வீட்டிலிருந்தே கேட்டரிங் தொழில் செய்யும் திருமதி ஷீலா அலெக்சாண்டர் அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரையிசை, இடம்பெறும் சொல் பச்சை. மாலை 4:00 எதிரும் புதிரும், விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 1 தமிழில் பேசுங்கள். 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு. 7:00 திரைகானம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். 7:30 தோட்டமும் தொழிலும், வாழை சாகுபடி குறித்து கூடலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சசீந்திரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம். நிகழ்ச்சி நிரல் கேட்டும் நேயர்களை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi has said collective participation has always been a source of strength in India's cultural ethos. Mr. Modi made the remarks while interacting with participants of the Viksit Vibrant Village Program 2026 through video conferencing today. More than 400 young participants from all states and union territories shared their experiences with the Prime Minister. During the interaction, Mr. Modi highlighted the community participation, national integration and awareness about the strategic importance of border villages.
2: हमारे सीमावर्ती गांवों में विकास की आकांक्षा और देशभक्ति की भावना, ये हम बराबर बराबर और कभी तो लगता है कि उनके लिए खुद से ज्यादा देश होता है. देश पहले, बाकी सारी सुविधाएं बाद में, ये हमको सीमावर्ती गांवों में खास अनुभव आती है. और इसलिए उद्देश्य ये था कि देश के अलग अलग जिलों के युवा हिमाचल, उत्तराखंड और लद्दाख के गांवों की यात्रा करें.
1: Prime Minister Modi remembered the brave hearts of the nation today on the occasion of Kargil Vijay Diwas, stating that India is continuously scaling new heights, be it defence production, defence exports or political cooperation with friendly nations. Addressing the nation in his Mann Ki Baat program on Akashwani, Mr. Modi said today, the 26th of July, is a date that does not require a calendar to be remembered, as Kargil Vijay Diwas is being celebrated today.
2: आज कारगिल विजय दिवस है. ये दिन हमें गर्व से भर देता है. ये दिन हमें अपने वीर जवानों के अद्भुत साहस की याद दिलाता है. कारगिल की ऊंची ऊंची चोटियां, कठिन मौसम, दुश्मन की चुनौती, हर परिस्थिति हमारे सैनिकों के सामने थी, लेकिन उनका हौसला हर चुनौती से बड़ा था. उन्होंने

ஆளும் கேட்பதில்லை நல்லோர்கள் அவர் பேச்சை என்னாலும் கேட்பதில்லை யாரும் வருவார்

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
1: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
3: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க.
4: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
3: அதே தான்ப்பா, 60 ரூபா.
4: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
3: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
4: அடுத்த வழி,
3: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு, யூபிஐ மூலமா.
4: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
3: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
7: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
8: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से बिजली பில் ஜீரோ करने का भी है.
7: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும். அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
9: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
10: மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள்.
9: பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
10: நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி

0: திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏற்றுவோம். பாதுகாப்பான, திறமை மிகுந்த, தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள்.
1: விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
0: நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். பி.வி. சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது.
1: இதேபோல் அறிவியல் ஒலிம்பியாடிலும் நமது மாணவர்கள் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார்.
0: நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள்.
1: கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.
0: மனம் நிறை நாட்டு மக்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் 15 என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ண கொடி இருக்கிறது. இந்த மூவண்ண கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ண கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ண கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ண கொடியை பறக்க விட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள், ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று வேலூர் அருகே சங்கரன்பாளையத்தில் பிரதமர் ஆற்றிய மன் கி பாத் உரையை பொதுமக்களோடு இணைந்து கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், கார்கில் வெற்றி தினத்தை கொண்டாடுகின்ற இன்றைக்கு கார்கில் வெற்றி தினத்தில் பங்களித்த ராணுவ வீரர்களுக்கும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு அவர்களுடைய வீரத்தை போற்றும் விதமாக உலகிற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல கிளாஸ்கோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த போட்டியில் நம்முடைய பாரதத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுடைய பங்களிப்பை பற்றியுள்ள, அதே மாதிரி ஜப்பான் பேட்மிண்டன் போட்டியில் நம்மளுடைய சகோதரி பி.வி. சிந்து அவர்களுடைய வெற்றியை பற்றி இன்றைக்கு பேசினோம். அதுபோல ஒவ்வொரு பகுதியிலும் மரம் நடுவதனுடைய அவசியம், நீரை சேமிப்பதனுடைய அவசியம், உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்கின்ற அல்லது உள்ளூர் பொருட்களை சந்தைப்படுத்துதல், மகளிர் சுய உதவிக்குழுவினுடைய பொருட்களை வெளி உலகத்திற்கு எடுத்து செல்வது, இப்படி இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக நம்மளுடைய தேசத்தினுடைய குடிமக்களுடன் கலந்து கொண்டு அவர்களுடைய சாதனைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி நுகர்பொருள் வாணிப கிடங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.

0: நியாய விலைக் கடைகளில் முக அங்கீகாரம் மூலம் பொருட்களை வழங்கும் முறை பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவை குளத்தில் 74 மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசிகளை வழங்கி அவர் பேசினார். மீனவர்களின் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையிலேயே இந்த தொலைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைரேகையை புதுப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நகர்ப்புற வனப்பகுதியை உருவாக்கும் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனைகளின் போது 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷி காந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 60 கிலோ பளுதூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 200 மீட்டர் தொடர் நீச்சல் பிரிவில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷி காந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: அப்பா, 3000 கொடுங்களேன்.
3: எதுக்குப்பா?
2: என்னோட பாக்கெட் மணி.
3: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
2: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
3: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
2: உங்க மொபைல கொடுங்க.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
6: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6:41.
7: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
8: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
9: சீமைய ஜனலாக எங்க சிரித்து மித நமஸ்கார. இதோ பெட்டத கமலு. இந்து நிகழ்ச்சி தோக நங்க ஜீராமன் அண்ணாவுக்கு பரத பாட்டு தான் கேட்டுக்கோனா. நிகழ்ச்சி தொகுப்ப முதல் பாட்டு. சொந்தாந்து யோகுதுகா தவறு இல்லாத ஒப்பக நான் இத்த நினகாயி அத்தந்த தராச்சு ஏகில அது ஏ அளவுகா மனசுக்கு ஆறுதலா ஆட்டுற சந்தோஷமா ஆட்டுற யோகோவுக்கா நாங்கள் மனசுக்கு எடுத்த ஒப்பவா இதில் ஏ அளவுக்கு திருப்தி தந்துடா. இதெல்லாம் வந்தோ வார்த்தை தகு யோகுது முடியும் அனுபவிச்சு சுத்தம் எடுத்துறேன் அனுபவிச்சுவோ

0: இந்திர நிகழ்ச்சி தொகை வந்த எல்லா பாட்டும் நீங்க அப்பறம் எடுத்து தட்டுறா திண்டி எங்க நம்பினியோ இதே மக்க இன்னொரு பெட்ட தகம்பளம் நிகழ்ச்சி தொகை நீங்க வந்து சந்திச்சனியோ. அதுவரைக்கும் நமஸ்காரம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. கார்கில் திவாஸ் வீர வணக்கம் வானொலி தொகுப்பு. ஆயிரத்து 1999 கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் கார்கில் விஜய் திவாஸ் ஆண்டுதோறும் ஜூலை 26 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் ஆபரேஷன் விஜய் நடவடிக்கையின் கீழ் ஆயுதப்படைகளின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுகிறது. 27வது ஆண்டு நிறைவு. லடாக்கிலுள்ள உயரமான மலைப்பகுதி புறக்காவல் நிலையங்களை வெற்றிகரமாக மீட்டெடுத்து 27 ஆண்டுகளானதை நாடு நினைவு கூறுகிறது. தேசிய தலைவர்கள், இராணுவ தளபதிகள் மற்றும் குடிமக்கள் வீர மரணமடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர். மேலும் இளம் தலைமுறையினரிடையே தேசபக்தியையும் ஒற்றுமையையும் ஊக்குவிக்கும் வகையில் இந்தியா முழுவதும் சிறப்பு சமூக நிகழ்ச்சிகளும் நினைவு நிகழ்வுகளும் நடத்தப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக நீலமலை முன்னாள் இராணுவ வீரர்கள் நல சங்கத்தின் சார்பில் கார்கில் திவாஸ் 2026 வீர வணக்க நிகழ்ச்சி உதகை சேரிங்கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள காந்தி சிலை வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கார்கில் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கார்கில் வெற்றி குறித்து சிறப்புரை ஆற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனியார் அரங்கில் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது.
2: இந்நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தெரிவிக்கையில்,
3: வணக்கம். இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தில் நீலமலை மாவட்ட ஒருங்கிணைந்த முன்னாள் முப்படை வீரர்கள் நலக்கூட்ட அமைப்பு மற்றும் டிஃபென்ஸ் வெட்டரன்ஸ் ஆர்கனைசேஷன் தரப்பில் கார்கில் வெற்றி விழாவை கொண்டாடுகிறோம். இந்த வெற்றி விழாவானது உதகையில் நமது இந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நம்முடைய மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த கார்கில் போரானது 523 பேர்கள் உயிர் தியாகம் செய்து நமக்கு அந்த வெற்றியை பெற்றுத் தந்துள்ளார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்த உள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பகுதியிலிருந்தும் நேஷனல் பிரசிடன்ட், குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அனைத்து மாவட்டத்திலிருந்தும் முக்கியமான தலைவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக கொண்டாட காரணம் என்னவென்றால், நம்முடைய இந்திய ராணுவத்தில் அந்த ஒற்றுமையானது மிக சிறப்பானது. அந்த ஒற்றுமையில் தான் நாம் வெற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை போற்றும் வகையில் தான் நாம் இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஆபரேஷன் சிந்து, அந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுலேயும் மிக சிறந்த வெற்றியை நமக்கு தேடி கொடுத்துருக்காங்க. இன்னைக்குமே வந்து இராணுவம் வந்து ஒரு முன் உதாரணமாக இருந்து எல்லாருக்குமே வந்து இருக்கின்றத எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த நாள் என்று 1965 ஆண்டு வாரிலும், 1971 உலக வாரிலும் மற்றும் கார்கில் போரிலும் இடம்பெற்ற வீரர்கள் இந்த இடத்தில் உள்ளார்கள். அவர்களை நாங்கள் அவர்களுக்கு கௌரவிக்க உள்ளோம். அதே போல் வீர் நாரிஸ் அவர்களையும் நாங்கள் கௌரவித்து இந்த நலத்திட்ட உதவிகளை செய்ய உள்ளோம். ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு கை கால் இழந்து அந்த மாதிரி இருக்கும் நபர்களுக்கு நாங்கள் வீல் சேரும் கொடுத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம்.
2: இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தேசிய தலைவர் ராமன் சாமி அவர்கள் பேசுகையில்,
4: கார்கில் விஜய் திவஸ் 500 சைனிக் ஷஹீத் ஹுவே உபலட்சி கார்கில் விஜய் திவஸ் மனாத்தேட். அது கார்கில் விஜய் திவஸ் நீ மனாத்தோனிக் நீ. கார்கில் திவஸ் ஹர் யுவாக்கோ பத்தானா. கார்கில் விஜய் திவஸ் ஜெய்சே ஹமாரே கேப்டன் விக்ரம் பத்ரா உன்கா நாரா கியா தா கார்கில் விஜய் திவஸ் மே மாலூம் ஹே ये दिल मांगा ये दिल मांगा इन्होंने ये बोल करके अपने प्राण न्यौछावर कर दिए थे और उसके बाद उन्होंने उनको परमवीर चक्र से सम्मानित किया गया था। इसलिए आज हम सब एकत्रित हुए हैं और सभी लोग को मैं शुक्रिया अदा करता हूं कि आप कारगिल विजय दिवस मनाने के लिए एक जो युवा पीढ़ी है, जो दूसरे जो सिविलियंस हैं, हमारे साथ एकत्रित हुए हैं। आपका बहुत बहुत धन्यवाद। जय हिंद, जय भारत, वंदे मातरम।

0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் ராணுவ வீரர் தனது கருத்தை நம்மிடையே தெரிவிக்கையில்,
1: இன்றைக்கு கார்கில் போர் மீட்டிங்க்கு வந்திருக்கிற எல்லோருக்கும், உறுப்பினர் எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அவல்தார் எச் பி ராமன். நான் 1971 வாரில் இருந்திருக்கேன், பங்களாதேஷ்க்கு போயிருக்கேன். அங்கேதான் வார் என்ன ஸ்டார்டிங்லேயே அங்கேயே ஒரு 8 மாதத்தில் எம்ஆர்சிலேருந்து வாருக்கு நேரம் அனுப்பிட்டாங்க. அங்கேருந்து நான் வார் முடிஞ்சு இங்கே ஏதோ வந்து இப்போ மக்களோட சந்தோஷமாக இங்கே போரில் இருந்தவங்களும் சரி, இந்த எக்ஸர்விஸ்மேன் அசோசியேஷனில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் இன்னைக்கு கூடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க கூட இன்னைக்கு எல்லோரையும் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, கார்கில் போரில் கூட அட்டென்ட் பண்ணி 527 பேர் நம்ம தேசத்துக்காக உயிர் விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லி இந்த மீட்டிங் வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறோம். இந்த சந்தர்ப்பம் எப்பவுமே கிடைக்காது. வருஷத்தில் ஒரு நாள் எல்லோரும் ஒரு ஒன்று சேர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கும்போது, அதாவது வாரில் அட்டன் பண்ணவங்களும் சரி, பழைய இராணுவ வீரர்களுடைய மனைவி மக்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லோரும் கூடுறது உள்ள சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த மாதிரி மீட்டிங் வைக்கும்போது. மற்ற டைம்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்குறோம், சிலரை பார்ப்போம், அங்கே இங்கே பார்ப்போம். ஆனால் ஒன்று கூடி பார்க்கறது இன்றைக்கி தான். இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அதுக்கு வேண்டி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறா இந்த அசோசியேஷனுடைய தலைவர், உபத்தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கன்னு நான் இது வரைக்கும் எதிர்பார்க்கல. இது இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்க, இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாம் இவ்வளவு மக்களை ஏற்பாடு பண்ணி இதில் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எல்லோரையும் பார்க்கறதுக்குள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ.
0: நிறைவாக

0: மாணவ மாணவிகளின் இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கார்கில் திவாஸ் வீர வணக்கம் வானொலி தொகுப்பு.

0: நேயர்களே, இன்று கார்கில் விஜய் திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது. 1999 கார்கில் எல்லையில் அத்துமீறி நுழைந்த ஊடுருவல்காரர்களை விரட்டியடித்து இந்திய திருநாட்டின் இறையாண்மையை காத்த ஆபரேஷன் விஜய் ராணுவ நடவடிக்கையின் வெற்றியை போற்றும் வகையில் இந்த தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. தாயகத்தை காக்கும் உன்னத பணியில் தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களின் இணையற்ற வீரம் மற்றும் தேசபக்தியை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். லடாக் பகுதியின் மிக கடுமையான பனிப்பொழிவு மற்றும் செங்குத்தான மலைப்பகுதிகளுக்கு இடையேயும் நமது முப்படையினர் காட்டிய அசாத்திய துணிச்சலையும் தாய்நாட்டின் மீதான அர்ப்பணிப்பையும் இத்தினம் உலகிற்கு உணர்த்துகிறது. எல்லையில் விழிப்போடு இருந்து நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு நமது நன்றியையும் ஆதரவையும் தெரிவிக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன்.
2: மத்திய மாநில அரசுகள் இயற்கை வேளாண்மை சாகுபடிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாரத பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் விதை திருவிழா நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 2000 மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். திருவிழாவில் விதை பாதுகாவலர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. இயற்கை வேளாண்மை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய காய்கறி வகைகள், பழங்கள், பூக்கள், மூலிகை செடிகள், கிழங்கு வகைகள், கீரை வகைகள் என 8 விதை ரகங்கள் மற்றும் 300 நெல் ரகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை விவசாயிகள் பார்வையிட்டு அதிக அளவில் வாங்கி சென்றனர். விவசாயிகள் இயற்கை வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதனை விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி திரு சங்கர் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையை வந்து விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து என்னென்ன பயன்பாடுகள் இருக்கும் அப்படிங்கறது வந்து நிறைய திட்டங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. காய்கறிகள் வந்து உரங்கள் போடாமையே வந்து பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையில எப்படி எல்லாம் வளர்த்தலாம், எந்த மாதிரி லாபம் ஈட்டலாம், அந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்களை நாங்க கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நஞ்சு இல்லாத விவசாயம், அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஆரோக்கியமான காய்கறிகளை உற்பத்தி செய்யறது எப்படிங்கறது வந்து நாங்க இந்த விழாவில் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
2: இயற்கை விவசாயி திரு இளங்கோவன் கூறும்பொழுது
4: பாரம்பரிய விதைகள் வந்து காட்டாக வந்திருக்கிறோம். இங்க நம்மட்டும் வந்து 300 ரகமான பாரம்பரிய நெல் விதைகளை வந்து நாங்க வந்து பாதுகாத்து வரோம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இங்க கண்காட்சிக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம்.
2: இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் அண்மையில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரீலா அலெக்ஸ் கொடியசைத்து துவக்கி வைத்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர். பின்னர் போதைக்கு அடிமையாவதை தவிர்க்கவும் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் என்ற முழக்கத்துடன் மாரத்தான் ஓட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர்

0: எல்லாருமே
1: நபார்டு வங்கி மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே தேவரிஷிக்குப்பம் கிராமத்தில் எல் நினோ மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை நபார்டு வங்கியின் தமிழ்நாடு தலைமை பொது மேலாளர் மனோஜ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய நபார்டு வங்கியின் வேலூர் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் திரு ஸ்ரீபாதராஜன்,
2: நார்மலா நபார்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஏரியா ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, கிராம கட்டமைப்பு நிதி. சோ இது வந்து நபார்டு வங்கி சார்பா மாநில அரசாங்கத்துக்கும் அரசாங்கம் சார்ந்த நிதி நிறுவனங்களுக்கும் போற கடன். நீங்க வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்ல டபிள்யூஆர்டி வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், சிஎஸ்சி மாதிரி கார்பரேஷன்ஸ் ஆகட்டும், சோ இதுக்கு வந்து நபார்டு வங்கி மூலமா கடன் தந்து இது போல செயல் திட்டங்களுக்காக இது பண்ணது. வேலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1996ல இருந்து இந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நபார்டுல இருந்து வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இந்த நீர் மேலாண்மை சம்பந்தமா நபார்டு வந்து கிட்டத்தட்ட 494 கோடி கடனா கொடுத்துருக்கு, வெறும் நீர் மேலாண்மைக்கு மட்டும். இது போக மத்த ஆக்டிவிட்டிஸும் கொடுப்பாங்க. இதன் மூலமா எங்க நபார்டு ரெக்கார்டு படி கிட்டத்தட்ட 180,000 ஹெக்டேர் பரப்பளவு நீர் மேலாண்மைக்கோ பயன்பட்டு வந்திருக்கு. நம்ம கேவி குப்பம் பிளாக் வந்து ரெக்ரியேஷனல் பிளாக்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மத்திய அரசாங்கத்தோட நீத்தி ஆயோக்னால தமிழ்நாடு முழுக்க ஒரு 16 பிளாக் வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு இது பண்ணிருக்காங்க. ஆஸ்பிரேஷனல் பிளாக்னா கொஞ்சம் பின்தங்கிய பிளாக்னு அர்த்தம், அதாவது இவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி தேவை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், அதனாலதான் ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கேவி குப்பம், ஆற்காடு, திமிரி, இது மூணு தான் வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்கா இருக்கு. சோ 16 பிளாக்ல 3 பிளாக் இங்க. இந்த ப்ராஜெக்டோட ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நபார்டு மூலமா செயல் திட்டங்கள் எடுக்கப்படும்.
3: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன். ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி தமிழில் செய்திகள் தொடரும். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் இருந்து பங்கேற்ற 400க்கும் மேற்பட்ட இளையோருடன் காணொலி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கிராமங்களின் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப்பகுதிகளில் உள்ள கிராமங்கள் முந்தைய ஆட்சிக் காலத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தற்போது அப்பகுதிகளில் வளர்ச்சியை உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் உள்ள கிராம மக்களின் நாட்டுப்பற்று போற்றுதலுக்குரியது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இதனிடையே இந்த திட்டத்தின் கீழ் காஷ்மீர் சென்றது மறக்க இயலாத அனுபவத்தை வழங்கியதாக தமிழகத்தின் திண்டுக்கலைச் சேர்ந்த மாணவி காவ்யா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: நான் வந்து காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கேன். தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம். விச் இஸ் வைப்ரன் வில்லேஜ் ப்ரோக்ராம்காக 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் புயோல வந்து இருந்துச்சு. 3 டேஸ் வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணாங்க. ஒரு 7 டேஸ் கேம்ப் வந்து டோட்டலா வந்து ஒரு 25 வில்லேஜஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட கல்ச்சர்ஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டோம். ஐடிபிபி கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணோம். இந்தோ திபெத்தியன் பார்டர் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதன் மூலமா மாணவர்களுக்கு வந்து சவுத்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜ் பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப நம்ம போய் அங்க விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கத்துக்கலாம். சோ பார்டர்ஸ் வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும்

0: அறிந்து கொள்வதற்காக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் வருமானவரித்துறை அதிகாரிகள் தங்களது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று மும்பையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வருமானவரி அலுவலக வளாகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எரிசக்தி துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் எரிசக்தி துறையில் இந்தியா வலிமைமிக்க நாடாக உருவெடுக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்காக புதுதில்லியில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்று அவர் பேசினார். அவை நெறிமுறைகள் குறித்து அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமின் வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக பிரதமர் இன்று தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அசாம் முதலமைச்சருடன் பிரதமர் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதையும் திரு சர்பானந்த சோனோவால் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று மணிப்பூர் ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா கூறியுள்ளார். இன்று இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மணிப்பூரில் அமைதியும் நல்லிணக்கமும் நீடிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு அஜய்குமார் பல்லா கேட்டுக் கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அரசு போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். இன்று ஜெய்ப்பூரில் 144 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் மக்களுக்கு குறைந்த செலவில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடக சட்டப்பேரவைக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். மாண்டியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வயது மூப்பு காரணமாக தாம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் அரசியலில் ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் திரு சித்தராமையா தெளிவுபடுத்தினார். மகாராஷ்டிராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் இதுவரை 87% விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதுவரை 60% விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கண்பார் யாத்திரைக்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீரட் மண்டலத்தில் மட்டும் 4 தற்காலிக காவல் நிலையங்களும் 56 தற்காலிக சோதனை சாவடிகளும் ஏற்படுத்தப்படும் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யாத்திரை தொடங்குவதற்கு 4 நாட்களுக்கு முன்னர் இவை செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 4000-க்கும் மேற்பட்டோர் இன்று அமர்நாத் யாத்திரைக்காக புறப்பட்டுச் சென்றனர். ஜம்மு முகாமிலிருந்து 166 வாகனங்களில் பலத்த பாதுகாப்புக்கு இடையே அவர்கள் புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்தனர்.

0: வந்துள்ளனர். 20 பேர் காயமடைந்துள்ளனர். பஞ்சாப் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சிம்பாப்வே சற்றுமுன் வரை 8.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 81 ரன் குவித்தார். பிராட் எவன்ஸ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான இந்திய அணி சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள 3 நாள் தீவிர பயிற்சி முகாமில் பங்கேற்கவுள்ளது. இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லுக் மெண்டோன்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 7:25. நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த சில நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13 முதல் 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

வேளாண் தகவல்கள். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும்போது ஹெக்டேருக்கு ஒரு டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரோசிலியம் லிலாசினம் ஒரு ஹெக்டேருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும்.

முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

வானிலை எச்சரிக்கைகளின் விவசாயம் மீது சாத்தியமான விளைவுகள் மற்றும் தொடர்புடைய அக்ரோமேட் ஆலோசனைகள். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാനുലി നിലയം. തോട്ടമും തൊഴിലും.
1: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கறவை மாடு வளர்ப்பு முறைகள் குறித்து நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடக்கமாக கறவை மாடு வளர்ப்பு முறைகள் குறித்து விவசாயி சீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர். முருகேசன்.
2: வணக்கங்க.
3: வணக்கம் சார்.
2: உங்களை பற்றி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: சார், என் பேர் சீனிவாசன் சார். ஒரு 5 மாடு, 2 கன்னுக்குட்டி வச்சிருக்கோம். அதோட சேர்ந்து விவசாயமும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் சார்.
2: எத்தனை ஏக்கர் சாகுபடி பண்ணுவீங்க?
3: விவசாயம் ஒரு 1.5 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கோங்க சார்.
2: அதோட மாடு பராமரிச்சுட்டு இருக்கீங்க?
3: ஆமாங்க சார், மாடு பிளஸ் விவசாயம் ரெண்டு சேர்ந்தா பண்ணிட்டு இருக்கோங்க சார்.
2: எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க
3: சார்? 5 மாடு, 2 கன்னுக்குட்டி வச்சிருக்கோங்க சார்.
2: மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க
3: சார்? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா மாடு பார்த்து, அதிலிருந்து மாடும் தோட்டமும் ரெண்டும் ஒரே டைம்ல இருந்து ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க சார்.
2: பொதுவாகவே மாடு வளர்ப்பு அப்படின்றது ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போவும் எப்படி இருக்குங்க?
3: இப்போ கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க சார். பில்லு தீவன ரேட்டெல்லாம் ஜாஸ்தி ஆகி போச்சு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம தோட்டம் போடுறதுனால நம்ம அதுவும் இதுவும் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சார்.
2: இப்போ மாடு வளர்த்துறது வந்து கம்மியாயிடுச்சுங்களா?
3: ஆமாங்க சார். இப்போ ஃபஸ்ட்டுக்கும் இப்போவும் பார்த்தா ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 10-15 மாடு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் ஒரு 5 மாடு, 6 மாடு அந்த மாதிரி தான் வச்சு பார்க்க முடியுது. ஏன்னா கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி, அதனால் வந்து மாட்டுடைய அந்த இதெல்லாம் வச்சு பார்க்க முடியுதுன்னா நம்ம ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு போகிறதுனால இப்போ கம்மியாக தான் வச்சு பார்த்துட்டு போனால் கரெக்டாக இருக்குதுங்க சார்.
2: கறவை மாடுகள் தான் வச்சுருக்கீங்க?
3: ஆ ஆமாங்க சார், கறவை மாடுகள் தான் வச்சுருக்கோங்க சார்.
2: இப்போ இதுக்கு வந்து பொதுவாக என்னென்ன தீவனங்கள்லாம் கொடுக்குறீங்க?
3: மாடுகளுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம சைடு வந்து ஃபுல்லாக தேங்காய் புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு, தவிடு, இந்த மூணு தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில டைம் இந்த மாடு குட்டி போடுற டைமு இந்த ராகி கஞ்சி, இந்த மாதிரி இந்த கஞ்சி வகைகளுக்கு தாண்டி இந்த ராகி மாவு வாங்கி அரைச்சி கஞ்சி வச்சு கொடுக்குவோம்.
2: தண்ணியில் கலந்தா கொடுக்குறீங்க?
3: ஆமாங்க சார், தண்ணியில் கலந்தா கொஞ்சம் ஊற வச்சு தண்ணியில் கலந்து கொடுக்குவோங்க சார்.
2: இப்போ இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொடுக்கணுங்க?
3: பொதுவாக வந்து 2 டைம் கொடுக்குவோங்க சார், காலையில் ஒரு டைமும் சாயந்தரம் ஒரு டைமும் தீவனம் கொடுக்குவோங்க சார்.
2: நம்ம மலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? சுடுதண்ணியாக கொடுக்கணுங்களா, எப்படி கொடுக்குறீங்க?
3: நம்ம இங்கே சுடுதண்ணியாக தான் கொடுத்துட்ருக்கோங்க சார், காய வச்சு தான் கொடுத்துட்ருக்கோம்.
2: இப்போ இது இல்லாமல் பசுந்தீவனங்கள் அப்படின்னா என்னென்ன தீவனங்களாக கொடுக்குறீங்க?
3: பசுந்தீவனம் இந்த பில்லு, தோட்டத்தில் போடுற இந்த கேரட்டு, பீட்ரூட் தலை, இந்த முள்ளங்கி தலை, அந்த மாதிரி எல்லாம் நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஓட்ஸுன்னு போட்டிருப்போம், இப்போ ஓட்ஸு யாரும் போடுறதில்லைங்க சார்.
2: வேறு புல் வகைகள்லாம் எதுவும் இல்லைங்களா?
3: பில் வகை அதுக்குன்ட்டு இருக்குதுங்க சார். இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே இப்போ பண்ண முடியும், இப்போ நம்ம நீலகிரியெலாம் பண்ண முடியல, ஃபுல்லாக அந்த காட்டு விலங்குகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியானதுனால அந்த மாதிரியெல்லாம் யாரும் போடுறதில்லைங்க சார்.
2: அதனால தீவனம் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான்.
3: பசுந்தீவனம் கிடைக்கிறது இப்போ கொஞ்சம் சிரமம் தாங்க சார்.
2: கேரட்டு தலை வருஷம் பூராமே கிடைக்குங்களா?
3: ஆ, இப்போ வருஷம் ஃபுல்லாகவும் தான் கேரட்டு

0: போட்டிருக்காங்க சார். அது அங்கங்க தூர தூரமா இருக்கும், அங்கங்க வண்டி வச்சு தான் போய் எடுத்துட்டு வந்து போட்டுக்க வேண்டியதாங்க சார்.
1: பொதுவாகவே கேரட்டு தலையெல்லாம் போட்டோம்னா மாடுகளுக்கு வந்து சூடு அதிகமாக இருக்கும், அதனால் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா?
0: நம்ம ஃபுல்லாக கேரட் தலையே போட்டால் பிரச்சனை தாங்க சார். நம்ம அது கூட கொஞ்சம் பில்லு அந்த மாதிரி இது போட்டால் தான் அது கூட மிக்ஸ் பண்ணி போடணும். இல்லை ஒரே டைம் கேரட் தலையே போடக்கூடாது, வேறு வேறு பில்லு வகையும் சேர்ந்து தான் போடணும்.
1: பொதுவாக மாடுகளுக்கு நோய்கள் அப்படின்னா என்னென்ன நோய்கள்லாம் வருங்க?
0: நோய்கள்னால் மாடு கோல்டு கீல்டு அந்த மாதிரி ஆச்சுன்னா காய்ச்சல் அந்த மாதிரியெல்லாம் வருங்க சார். அப்புறமேட்டு காலில் இந்த புழு மாதிரி ரொம்ப கோல்டு ஆகுதுன்னா காலில் ஏதாவது இப்போ இந்த கொழும்புக்கிட்ட புழு மாதிரி ஒன்று வரும், கோமாரி நோய் வரும், அந்த மாதிரி நோய்கள் வரும்.
1: இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்க?
0: நம்ம அது கூட இருக்குதுனால நம்ம அது கரெக்டாக கோல்டு கீல்டு இருந்துச்சுன்னா காதெல்லாம் பிடிச்சி பார்த்து டெம்பரேச்சர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். டெம்பரேச்சரும் இருக்குது, டெம்பரேச்சர் பார்த்தா மாட்டுக்கு கோல்டாக என்ன இதுன்னு பார்த்துக்கலாம். அந்த கால் கொழும்புல வந்து புண்ணு மாதிரி இருக்கும், மாடு கொஞ்சம் லைட்டாக நொண்டிட்டு நடக்கும். நம்ம அதை கரெக்டாக பிடிச்சி பார்த்து அதில் ஏதாவது புழுகுழு இருக்குதா இல்லை கொழும்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு பார்த்து இது பண்ணணும்.
1: அதை எப்படி தடுக்கலாங்க?
0: அதுக்கு வந்து கொட்டாய்க்கும் சுத்தமாக இருக்கணும். இந்த காலெல்லாம் அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு ஒரு கெமிக்கல் தருவாங்க, அந்த கெமிக்கலில் கழுவி நீட்டாக சுத்தமாக வச்சா அந்த இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோக்கு வராதுங்க.
1: அதாவது அதிகமாக சேத்துலேயே நின்று இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை வரும் இல்லைங்களா?
0: நம்ம இடத்துல வந்து எப்போதுமே கொஞ்சம் கோல்டு இருக்கும், எப்போதுமே மழை டைமு அந்த மாதிரி சேரில் தான் மாடை கட்டுவோம், அப்படிதான் ஓட்டிட்டு போவோம், சேரில் ஓட்டிட்டு போவோம், தண்ணி எப்போது இருக்குதுனால அந்த மாதிரி இது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
1: பருவ கால நோய்கள் அப்படின்னா மழை காலத்தில் இல்லை பனி காலத்தில் வேற என்னென்ன நோய்கள்லாம் வருங்க?
0: பருவ காலத்தில் இந்த பனி டைமு அந்த மாதிரி டைம்லாம் மாட்டுக்கு சீக்கிரம் கோல்டு பிடிக்கும், இந்த ஜன்னி அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான அறிகுறி ஜாஸ்தி இருக்கும்.
1: இந்த நோய்கள்னால பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி பார்த்தோம்னா அதுக்கான அறிகுறியெல்லாம் எப்படி தெரியுங்க?
0: கோல்டு பிடிச்சி ஜன்னிகினி ஆயிடுச்சுன்னா மாடு எந்திரிக்காது, படுத்த மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அந்த டாக்டரை கூப்பிட்டு கால்சியம் எல்லாம் போட்டு மாடு அதுக்கப்புறம் தான் மாடு எந்திரிக்கும், இல்லைன்னா படுத்துருச்சுன்னா படுத்த மாதிரியே தான் இருக்கும். இதுதான் அதோட அறிகுறி. அது தீவனம் சாப்பிடாது, தண்ணி அது மாதிரியெல்லாம் குடிக்காது, அது அது ரியாக்ஷனே வேற மாதிரி காமிக்கும். பில்லு சாப்பிடாது, எப்போதுமே சோம்பலாகவே இருக்கும்.
1: வேற நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசிகள் ஏதாவது இருக்குங்களா?
0: தடுப்பூசி கவர்மெண்ட்லேருந்தே வந்து அந்தந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து தடுப்பூசி ஒரு போட்டு போயிடுறாங்க.
1: அது என்ன நோய்க்கு போடுறாங்க?
0: இப்போ கோமாரி நோய் ரொம்ப வந்துட்டுருக்கு, அந்த கோமாரி நோய்க்கு தான் இப்போ போட்டுட்ருக்காங்க.
1: நம்ம மலை மாவட்டத்தில் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா கோமாரி தான் வருதுங்களா?
0: ஆமாங்க, இப்போ கோமாரி தான் வந்துட்டுருக்குங்க சார். கோமாரி தான் ஃபுல்லாக எல்லா மாட்டுக்கும் பாதிப்பு நிறைய வருது, அதுலேருந்து தான் பரவுது. ஒரு மாட்டுக்கு வந்துச்சுன்னா அப்படியே எல்லா மாட்டுக்கும் பரவிடுது.
1: கோமாரி நோய்னா அது எப்படி ஆரம்பிக்குதுங்க?
0: நமக்கு அம்மா போட்ட மாதிரி தடுப்பு தடுப்பாக அப்படியே வந்து உடம்பு ஃபுல்லாக பரவிடுது, அப்புறமேட்டு நாளடைவில் அது புண்ணு மாதிரி ஆகி பாடி ஃபுல்லாக வீக்காகி எலும்பு தோல் மாதிரி கொண்டு வந்தது கோமாரி நோய்.
1: சினை மாடுகள் பராமரிப்பு அப்படின்னா சினை மாடுகளை எப்படி பாதுகாக்கணுங்க?
0: மாடு குட்டி போடுறதுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், நல்லா தீனியெல்லாம் போடணும், மாடை வந்து மெதுவாக ஓட்டிகிட்டு போகணும், ரொம்ப மேடு கீடு ரொம்ப மூச்செல்லாம் வாங்க இதாக மாதிரி மேடு கீடு இல்லாமல் மட்டத்துக்குள்ள ஓட்டிகிட்டு போய் கட்டி, மற்ற மாடுங்க வந்து குத்தாமல் இறக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு மட்டமாக இருக்கிற இடத்துல கட்டி நம்ம கரெக்டாக சீக்கிரமாக ஓட்டிகிட்டு வந்து கட்டிடணும். காலையில் ஃபுல்லாக நீர் பண்ணி இருக்கும், அதனால கொஞ்சம் லேட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமாக ஓட்டிகிட்டு வந்து கட்டி தீவனெல்லாம் நல்லா காலையில் சாயந்தரம் கொடுக்குறது. இதுக்கு வந்து ஒரு 3 வேளை கொடுத்து நல்லா ஊட்டச்சத்தான தீவனெல்லாம் கொடுக்கணும். மாடு குட்டி போகிற டைம் அதுக்கும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சினை மாடு.
1: சினை மாடுகளை மற்ற மாடுகளோட இல்லாமல் கொஞ்சம் தனியாக தான் கட்டி வைக்கணும் இல்லைங்களா?
0: ஆமாங்க சார், இது கொஞ்சம் தனியாக தான் கட்டி வைக்கணுங்க சார். ஏன்னா மற்ற மாடும் கூட இது விளையாண்டு சண்டைகிட்ட போகும்போது ஏதாவது வயிற்று கீத்துல ஏதாவது அடிக்கடி பற்றும், கொம்புல கிம்புல கிழிச்சு ஏதாவது தள்ளிகிள்ளி விட்டு உழுந்துருச்சுன்னா அப்புறமேட்டு அந்த குட்டிக்கு ஏதாவது பாதிப்பு வருன்றதுனால இது கொஞ்சம் தனியாக தான் கட்டுவோம் சார்.
1: சினை மாடுகளுக்கு தீவனம் ஏதாவது தனியாக கொடுக்க வேண்டியது இருக்குங்களா?
0: அப்படியெல்லாம் இல்லைங்க சார், நம்ம கொடுக்குறதே வந்து கரெக்டாக இப்போ 2 வேளை கொடுக்குறதே இப்போ 3 வேளையாக கொடுத்து கொஞ்சம் ஊட்டச்சத்தோட நல்லா பார்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார்.
1: கண்ணு ஈனும் போது வந்து ஏதாவது பிரச்சனையே இருக்குங்களா?
0: கண் ஈனும் போது ஒரு சில மாட்டுங்களுக்கு கண்டிப்பாக இந்த சத்து இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை வருங்க சார். அது குட்டி போடும்போது கரெக்டாக குட்டி வெளியே வராது, நம்ம அந்த டைம் டாக்டரெல்லாம் கூப்பிட்டு கரெக்டாக குட்டி இழுக்கணும், அந்த மாதிரி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும். ஒரு சில மாடுகள் நல்லா சத்தாக இருந்து நம்ம நல்லா கவனித்து இது பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா குட்டி போடும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா குட்டி பிறந்துடும்.
1: மாடு கண் போட்டதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டிகளை எப்படி பராமரிக்கணுங்க?
0: கண்ணுக்குட்டி போட்ட உடனே இது மூக்கில் காதில் எல்லாம் சளி மாதிரி இருக்கும், அந்த வெள்ளையை அதெல்லாம் எடுத்து அப்புறமேட்டு கால் கொழும்புல வந்து லைட்டாக அந்த உடைக்குவாங்க, அந்த கால் கொழும்பை உடச்சி அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி மாடு ஃபுல்லாக நக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் பாலெல்லாம் குடிக்க வச்சு ஒரு 2-3 மாதத்துக்கு தாய்ப்பாலே குடிக்க வச்சு கண்ணுக்குட்டி அப்படி தான் பராமரிக்கணும் சார்.
1: கண்ணுக்குட்டிகள் வந்து புல்லு சாப்பிட ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்குங்க?
0: மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் ஆயிரும் சார். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த பில்லு சாப்பிட நுனி பில்லை சாப்பிட ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த தண்ணி குடிக்கிறது, அப்புறமேட்டு பில்லை நம்ம கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் பிடிங்கிட்டு போய் அது பழக வைக்கணும். ஒரு சிலதுங்களாம் இப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பண்ணிடுதுங்க, நம்ம இந்த பில்லு இருக்கிற இடத்துக்கு ஓட்டிட்டு போனால் அது அவங்க அம்மா கூட போகிறதுனால அது அப்படியே பழகிடுதுங்க சார்.
1: அது வரைக்குமே பால் தான் கொடுக்க வேண்டியது.

0: பால் தான் குடிக்க வேண்டியது இருக்குங்க சார். 3 மாசம் மட்டும் கண்டிப்பா பாலில் தான் அது நடமாடி போயிட்டு வந்துட்டு இருக்கும் சார். காலையில சாயந்தரம் 2 வேளை பால் கொடுக்கணும்.
1: மாடுகளில் பால் கறக்கிற முறை அப்படின்னா எப்படி கறக்குறீங்க நீங்க?
0: நாங்க இப்போ கையில தான் கறந்துட்டு இருக்கோங்க சார். மடி ஃபுல்லா நல்லா கழுவி ஒரு டைம் 2 டைம் நல்லா கழுவி கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் கறக்க ஆரம்பிக்குவோங்க சார். எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் விளக்கண்ணு. மடி மாறு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா அதுக்கும் வலிக்காம இருக்கிறதுக்கு நமக்கும் கை வலிக்காம இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா கையில தான் கறக்குவோங்க சார்.
1: பால் கறக்குறது அப்படின்னா எந்தெந்த டைம்ல கறக்குறீங்க?
0: காலையில சாயந்தரம் 2 நேரம் கறக்குவோங்க சார்.
1: சமவெளி பகுதிகளில் எப்படி கறக்குறாங்க, இங்கே எப்படி கறக்குறீங்க?
0: இங்கே 2 நேரம் கறந்து காலையில் 1 நேரம் தான் பால் போய் டெய்ரிக்கு ஊற்றுவோம். அவங்க சமவெளி பகுதியில் வந்து காலையில் கறந்தால் காலையில் பால் டெய்ரிக்கு ஊற்றுவாங்க, சாயந்தரமும் 2 நேரமும் அவங்க டெய்ரிக்கு ஊற்றுவாங்க. நம்ம பக்கம் வந்து 1 நேரம் தான் ஊற்றுவோம். நமக்கு என்னென்னா டெம்பரேச்சரெல்லாம் கொஞ்சம் கம்மி தான், அங்கே டெம்பரேச்சர் பாலெல்லாம் ரொம்ப நேரம் வச்சா கெட்டு போயிடும். அதனால் அந்த பிரச்சனைனால அவங்க காலையில் சாயந்தரம் 2 நேரம் பால் ஊற்றிடுவாங்க.
1: பால் கறக்கும் போது மடிகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா?
0: பால் கறக்கும் போதுங்க சார், பால் நம்ம கரெக்டாக கறக்க தெரியாதவங்கெல்லாம் போய் கறந்தா மடியிலே பால் விட்டுருவாங்க. அது வந்து மடி நோய் வர்றதுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் பால் தங்கிடுச்சுன்னா மராதணிக்கு மடியெல்லாம் வீங்கிரும், 2 நாள் கழிச்சு மடி வீங்கிரும், பால் வந்து திரியாக வரும், மாட்டுக்கே உடம்பு சரியில்லாம ஆயிரும். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பால் கறக்கும் போது ஃபுல்லாக பால் கறக்கணும். கண்ணுக்குட்டிக்கும் இந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பால் இவ்வளோ நேரம்னா இவ்வளோ நேரம், இல்லைன்னா கண்ணுக்குட்டி அந்த மாறு அந்த ஃபுல்லாக கடிச்சு வச்சிடும். அது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு கண்ணுக்குட்டி இழுத்து கட்டிடணும், அவ்வளோதாங்க.
1: தரமான பால் அப்படின்னா டிகிரி எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுங்க?
0: மாடு நல்லா சத்தம் நல்லா ஊக்கமாக இருந்துச்சுன்னா டிகிரி எல்லாம் ஒரு 28 ஒரு 30-31 மட்டும் வரும். மாடு எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்காக இருந்துச்சுன்னா அது டிகிரியே வராது, பால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும் சார். எப்போதுமே மாடுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தீவனம்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா திக்னஸோட நல்லா பாலும் டிகிரியோட நல்லா குவாலிட்டியாக பால் கறக்குங்க சார்.
1: பொதுவாகவே நம்ம மாவட்டத்தில் என்னென்ன இனங்கள்லாம் இருக்குங்க? இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது என்ன இனங்கள்ங்க?
0: நாங்கள் வந்து ஜெர்சி தான் வச்சுருக்கோம் மாடு. இங்கே நாட்டு மாடு, ஜெர்சி, இன்னொரு வகையான மாடுகளும் இருக்கும். மொத்தம் 3 வகையான மாடுகள் தான் நீலகிரியில் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாம் இங்கே ஜெர்சி வச்சுருக்காங்க, ஏன்னா பால் நிறைய கறக்கணும் அப்படின்றதுக்காண்டி.
1: ஜெர்சி மாடுகளோட பாலுக்கும் நாட்டு மாடுகளோட பாலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுங்க?
0: ஜெர்சி மாடு பால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பால் வந்து அளவு வந்து ஜாஸ்தியாக கறக்கும், ஒரு 15 லிட்ரு 10 லிட்டருக்கு மேலே தான் கறக்கும். அதே நாட்டு மாடெல்லாம் ஒரு 4 லிட்ரு 5 லிட்ரு 3 லிட்ரு அந்த மாதிரி தான் கறக்கும். ஆனால் திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
1: விலையும் கூட வித்தியாசப்படுது இல்லைங்களா?
0: விலை வந்து நாட்டு மாடுக்குன்னா 70-80 ரூபா கிடைக்கும், நம்ம மாட்டு பாலுங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும்.
1: பொதுவாகவே நீலகிரியில் என்ன இனங்களில் வந்து அதிக அளவில் இருக்குங்க?
0: இங்கே ஜெர்சி வகை அதிக அளவாக இருக்குது.
1: இது எதனால அப்படிங்க?
0: ஏன்னா நம்ம பொருளாதாரத்துக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா பால் நிறைய கொடுக்கும், அதனால அந்த வேலைக்கான ஊதியமும் கரெக்டாக கிடைக்கும். நம்ம நாட்டு மாடு வச்சா அது செட் ஆகாதுன்றதுக்காண்டி தான்.
1: மாட்டு கொட்டைகளை எப்படி இருக்கணுங்க?
0: நம்ம கிளைமேட் வந்து எப்போதுமே கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால மாடு கொட்டையெல்லாம் நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சு நல்லா சூடாக வைக்கணுங்க. எப்போதுமே கொட்டாய் 4 பக்கமும் நல்லா கவர் பண்ணி மேலே தகர ஷீட்டு இல்லைனா அந்த டெராஸ் கிராஸ் போட்டு நல்லா சூடாக வைக்கணும். மாட்டு கோமியமும் மாட்டு சாணமும் வந்து நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி எடுத்து கொட்டாயை நல்லா க்ளீனாக கூட்டி அங்கங்கே தேங்காமல் நல்லா ஒரு இடத்துல அதை தனியாக எடுத்து போய் எருவு சாணமும் மாட்டு கோமியமும் எடுத்து கொட்டி ஒரு இடத்துல போட்டு நல்லா எருவு பண்ணி மக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டா நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் க்ளீனாக சுத்தமாக வைக்கலைன்னா இந்த கொசுவெல்லாம் ஜாஸ்தி ஆயிரும், சைட்லலாம் இந்த எலி வர ஆரம்பிச்சிடும். நம்ம சுத்தமாக வச்சுட்டு மாட்டுக்கு இந்த நல்லா சூடாக இருக்கிறதுக்காண்டி இந்த படுக்கு தலை, இந்த தேகை, அந்த மாதிரி தலையெல்லாம் போட்டு மாட்டுக்கு எப்போதுமே சூடாக வச்சுக்கிற மாதிரி அந்த அடியில் போட்டு அந்த சாணம் வந்து எருவாகிறதுக்கு வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். நமக்கு வெறும் சாணம் மட்டும் இல்லாமல் இந்த இலம் தலைக்கொடி செடியெல்லாம் போடுறதுனால நமக்கு அந்த இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ எருவு வந்து 1 லோடு விற்கிறோம்னாலும் இப்போ அந்த மாதிரி எல்லாம் போட்டால் 2-3 லோடு நமக்கு சேர்ந்து கிடைக்கும். 1 லோடு 2 லோடு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால நமக்கு அந்த வருமானமும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். இதனால கொட்டாயும் சுத்தமாக இருக்கும்.
1: இலைகள்லாம் போடுறதுனால நல்லா சீக்கிரம் மக்கிடுங்களா?
0: இலை அந்த இதெல்லாம் போடுறதுனால சீக்கிரம் மக்கிடுங்க சார். அது ஒரு டைம் ரெண்டு டைம் அந்த சாணத்தை திருப்பி போட்டால் நல்லா எருவு மக்கி நல்லா எருவு வந்து நல்லா ஒரு தோட்டத்தை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா நமக்கு அந்த சாணம் வந்து பயன்படும்.
1: கொட்டைகள்லாம் வந்து நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னீங்க. 1 மாடு 2 மாடு வச்சுருக்கிறவங்க அதை வந்து தகரத்துலேயே அடித்து கொட்டையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா?
0: இது எல்லாருமே பண்ணலாங்க சார். தகர அவங்களும் 1 மாடு 2 மாடு வச்சுருக்கவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தலை இலை செடி கொடி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த தேகை செடி இந்த படுக்கு தலை செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டாய் சுத்தமாக இருக்கும். மாட்டுக்கும் இந்த சீக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துக்கு வராது, இல்லைனா கோல்டு எஃபெக்ட் ஆயிரும். நம்ம ஏரியாவில் கோல்டு நிறைய பிடிக்கும். மேக்ஸிமம் கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த தேகை செடியும் இந்த படுக்கு தலை செடியும் அடியில் போட்டு மாட்டுக்கும் சூடாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும்ன்றதுனால இந்த மாதிரி பண்ணுறது தாங்க சார். 1 மாடு 2 மாடு நம்ம வச்சுருந்தாலும் நம்ம இந்த கொட்டையை இந்த தகரத்தில் அடித்து வச்சுருக்கவங்களுக்கு 1 மாடு 2 மாடு வச்சுருந்தாலும் கவர்மெண்ட் வந்து நமக்கு மானியமும் கொடுக்குது. 2 லட்சம் ரூபா மட்டும் கொடுக்குறாங்க நமக்கு கவர்மெண்ட். நம்ம அதை வச்சு பயன்படுத்தி நம்ம கொட்டையையும்

0: நல்லா கட்டிக்கலாம், நல்லா கட்டி நல்லா சுத்தமாகவும் வச்சுக்கலாம். இந்த தகரெல்லாம் அடித்தா சீக்கிரம் இத்து போயிடும், மாடுகளுக்கும் குளிர் அந்த மாதிரியெல்லாம் வரும். நம்ம நல்லா காங்கிரீட்லேயே கட்டிட்டோம்னா மாட்டுங்களுக்கு குளிர் வராது, சூடாகவும் இருக்கும், ஒரு இடமும் சேஃப்டியான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மானியம் கிடைக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: இப்போ அந்த மாதிரி மானியம் வாங்கணும் அப்படின்னா யாரை அணுகணுங்க, எப்படி கிடைக்குங்க?
0: நம்ம பால் ஊத்துற சொசைட்டிலேயே நம்ம கேட்டால் அவங்களே அங்கே பால் அளக்கிறவங்க அங்கே செக்ரட்டரிங்க அவங்களே எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி நம்மக்கிட்ட என்னென்ன ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு ஃபோட்டோலாம் வாங்கி நம்ம ஆதார் நம்ம மெம்பர்ஷிப் நம்பர் வச்சு நம்ம இத்தனை வருஷமாக பால் ஊத்துறோம் இவங்களுக்கு கொட்டாய் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. அது அப்ளை ஆகி அப்புறமேட்டு நமக்கு கட்டுறதுக்கு அப்ரூவல் வந்தோன்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் கம்மினா 2 லட்சம் ரூபா மானியம் தராங்க, அந்த மானியம் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, நம்ம கொட்டாய் கட்டிக்கலாம்.
1: மாடுகள்னால வேற என்ன வருமானம் இருக்குதுங்க?
0: மாடுகள்னால நமக்கு வேற என்ன, தோட்டத்துக்கு வந்து எருவாக பயன்படுது, அது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வருமானம். அதே மாதிரி நமக்கு கண்ணுக்குட்டி போட்டாலும் கண்ணுக்குட்டி ஒரு வருஷம் கழிச்சு விற்றாலும் அது ஒரு வருமானம் தான் நமக்கு. அதெல்லாம் ரொட்டேஷன் கரெக்டாக வாராச்சுன்னா பால் பில்லு அது வந்து வருமானம் நமக்கு வருஷம் ஃபுல்லாக வருமானம் வந்துட்டே இருக்கும். மாடு ஒரு மாடு குட்டி போடுச்சுன்னா கம்மினா 7 மாதம் மட்டும் பால் கறக்கும். இப்போ 7 மாதம் மட்டும் நம்ம அதை பராமரித்து பாதுகாத்தா நமக்கு அதுக்கேற்ற ஊதியம் கிடச்சிரும் வருமானம். நம்ம அதுவும் தோட்டமும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், ஒரு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வருமானம் அப்படியே கிடச்சிடும்.
1: எருவுனால ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னு நீங்கள், இப்போ வருஷத்தில் தான் ஒரு லோடு வருங்களா, எப்படி அது என்ன விலைக்கு கொடுக்குறீங்க?
0: ஒரு 4-5 மாடு வச்சுருந்தா வருஷத்துக்கு ஒரு 2-3 லோடு எருவு கிடைக்குங்க சார். ஒரு லோடு வந்து எருவு வந்து 15-17,000 ரூபாய் மட்டும் விற்குவாங்க. இப்போ ஒரு 2-3 லோடுன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். 3 லோடெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு வருஷத்தில் நல்ல காசான மாதிரி தான்.
1: இப்போ மாடு வளர்ப்பில் வேறு என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குதுங்க?
0: இந்த மழை அடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தாங்க சார். மழை அடிக்கும் போது இந்த பில்லெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. பில்லு நம்ம போய் அறுத்தாலும் அது கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வர முடியும், ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால அந்த டைம் வந்து கொஞ்சம் தீனியெல்லாம் ஜாஸ்தி வைக்க வேண்டியது வரும், அப்போ கொஞ்சம் செலவும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். வெயில் காலத்தில் பில்லு இருக்காதுங்க, பில்லு நம்ம அங்கங்கே அலைஞ்சு எடுத்துகிட்டு வர முடியாது. சீதோஷண நிலை பில்லு இருக்காது அந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் இந்த எருமை காட்டு விலங்குகள்லாம் ஜாஸ்தியானதுனால நம்ம மாடுகளுக்கு கரெக்டான பில் வகைகள் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. மிச்சப்படி சிரமம்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த மழை டைம் மட்டும்தான் மாடு வெளியே கட்டுறது, அந்த மாதிரி டைம் இருக்காது, மேய்க்கிறதுக்கு ஓட்டிகிட்டு போக முடியாது. நம்ம நீலகிரினா ஃபுல்லாக கோல்டு, அதனால் மாடு கொஞ்சம் லேட்டாக ஓட்டுவோம், கரெக்டான டைம் வேலை முடிக்க முடியாது, அதுதான் சிரமமாக இருக்கும்.
1: விவசாயம் பார்க்குறக்கும் மாடு வளர்க்குறக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுங்க, எது வந்து சிறப்பானதாக தோணுதுங்க?
0: இது ரெண்டும் பார்த்தா தான் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டு போக முடியும். ஏன்னா ஒரு மாடு வச்சு நம்ம அப்படியே விவசாயம் பார்த்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எருவும் கிடச்சிருவோம், நமக்கு வீட்டுக்கு தேவையான பாலும் அந்த மாட்டில் கிடச்சிரும். நம்ம அந்த எருவு வந்து வச்சு நம்ம தோட்டத்தை யூஸ் பண்ணி தோட்டத்துக்கு போட்டு விவசாயம் நல்லா பண்ணிக்கலாம். மாடு தோட்டமும் இருந்தால் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம், நமக்கு செலவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லைனா எருவு வாங்கணும், கொஞ்சம் தோட்டம் போட்டு கொஞ்சம் 2-3 மாடு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே லைஃப் அப்படியே ஓடிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெளியே போய் அங்கங்கே வேலை செய்ய தேவையில்லை, அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம்.
1: விவசாயத்தோட மாடு வளர்ப்பு வந்து ஒரு கூடுதல் வருமானத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்றீங்க?
0: கண்டிப்பாங்க சார், மாடு வளர்ப்பு அது இருந்தால் தான் ஒரு அப்படியே ரன் பண்ணிட்டு போகலாம், ரொட்டேஷனுக்கும் பணமும் ஆகும், ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: இது வரைக்கும் மாடு வளர்ப்பு எப்படியெல்லாம் பண்ணலாம், கன்றுகளை எப்படி பராமரிக்கலாம், சினை மாடுகளை எப்படி பராமரிக்கலாம், அதுக்கான நோய்கள் அதுக்கான தீர்வுகள் இதை பற்றி நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றிங்க.
0: ரொம்ப நன்றி சார்.
2: நேயர்கள், இதுவரை கறவை மாடு வளர்ப்பு முறைகள் குறித்து விவசாயி சீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். முருகேசன்.
3: இனி ஒரு கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: மலைப்பகுதிகளில் பழ சாகுபடி மிகவும் நலிவடைந்து வருகிறது. குறிப்பாக கமல ஆரஞ்சு உற்பத்தி மிகவும் குறைந்துவிட்டது. இதற்கு முக்கிய காரணம் பழங்கள் அப்படியே உணவாக உட்கொள்ளப்படுவதால் அவற்றை இயற்கை வேளாண்மை முறையில் உற்பத்தி செய்ய வேண்டியது அவசியமாகும். நீலகிரி மாவட்ட விவசாயிகள் இயற்கை வேளாண் இடுபொருட்களை கொண்டு பல்வேறு வகையான பழப்பயிர்களை சாகுபடி செய்து நல்ல வருமானம் பெறலாம். நீலகிரியில் நிலவும் தட்பவெப்பநிலை ஸ்ட்ராபெரி சாகுபடிக்கு மிகவும் உகந்ததாக உள்ளது. இயற்கை வேளாண்மை முறையில் சாகுபடி செய்தால் ஒரு ஏக்கருக்கு 400,000 ரூபாய் நிகர வருமானம் பெற முடியும். மேலும் மற்ற பழப்பயிர்களான பிளம், பீச், பேரி, ஆப்பிள், பேஜன் பழம் போன்ற பழப்பயிர்களையும் விவசாயிகள் தேயிலை மற்றும் காப்பி பயிரில் ஊடுபயிராகவும் தனிப்பயிராகவும் பயிரிட வேண்டும். பொதுவாக பழப்பயிர்கள் சாகுபடியில் இயற்கை வேளாண்மை முறையில் நல்ல மகசூல் மற்றும் தரமான பழங்களை அளிப்பது ஆராய்ச்சிகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகையினால் விவசாயிகள் தங்கள் வருமானத்தை பெருக்க இப்பழப்பயிர்களை இயற்கை வேளாண் வழியில் பயிர் செய்வது அவசியம். பழப்பயிர் சாகுபடியில் மரம் ஒன்றுக்கு ஆண்டுதோறும் தொழு உரம் 25 கிலோ இட வேண்டும். ஸ்ட்ராபெரி போன்ற பழவகை சாகுபடியில் ஒரு ஹெக்டருக்கு 50 டன் தொழு உரம் இட வேண்டும். இயற்கை உயிராற்றல் மட்கு உரம் ஒரு ஹெக்டருக்கு 5 டன் இட வேண்டும். வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஹெக்டருக்கு 1.5 டன் இட வேண்டும். மண்புழு மட்கு உரம் ஒரு ஹெக்டருக்கு 5 டன் இட வேண்டும். டாலமைட் ஒரு ஹெக்டருக்கு 5 டன் இட வேண்டும். மரங்களை சுற்றி கிளைகளின் நீளத்திற்கு ஏற்றவாறு 1 அடி ஆழம், 1.5 அடி அகலத்திற்கு சுற்று வளையம் ஒன்று அமைக்க வேண்டும். அவ்வளையத்தில் நவதானிய விதைகளை விதைத்து அவை பூக்கும் தருணத்தில் அவற்றை மடக்கி உழ வேண்டும். இவ்வாறு செய்வதால் மரத்திற்கு தேவையான மட்கு உரம் கிடைக்கிறது. அசோஸ் பயிரிலும் ஒரு ஹெக்டருக்கு 25 கிலோ இட வேண்டும். பாஸ்போபாக்டீரியா உயிர் உரம் மைக்கோரைசா வேர் உட்பூசணம் ஒரு ஹெக்டருக்கு முறையே 25 கிலோ இட வேண்டும். ட்ரைகோடர்மா விருடி, சூடோமோனஸ் புளூரோசன்ஸ் இவைகளை ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ இட வேண்டும். பழப்பயிர்களில் தோன்றும் நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனஸ் புளூரோசன்ஸ் 0.5 விழுக்காட்டை இலைவழி தெளிப்பு முறையில் 3 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். பஞ்சகவ்யா 3 விழுக்காடு கரைசல் இலைவழி தெளிப்பு வருடத்திற்கு 20 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். மலை பிரதேசங்களில் மண்ணின் கார அமில நிலை குறைந்துள்ளது. அதனை நிவர்த்தி செய்ய 10 டன்கள் டாலமிட் அல்லது சுண்ணாம்பை 10 டன்கள் இட வேண்டும். பஞ்சகவிய 3 விழுக்காடு கரைசலை மண் அணைத்தல் முறையில் மாதம் 1 முறை இட வேண்டும். தசகவிய 3% கரைசலை வருடத்திற்கு 20 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். பழப்பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 5 விழுக்காடு கரைசலை இலைவழி தெளிப்பு மூலம் தெளிக்க வேண்டும். பழங்களின் தரத்தை மேம்படுத்த பழம் பிஞ்சாக இருக்கும் காலத்தில் கொம்பு சிலிக்க உரத்தை 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். பழப்பயிர்களில் நுண்ணூட்ட சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய கரிம ஊட்ட கலவையை இலை வழியாக தெளித்து மகசூலை அதிகரிக்கலாம். சாண மூலிகை உரம் கொண்டு தயாரிக்கப்பட்ட மரப்பசையை மரங்களில் காயம்பட்ட இடங்கள், பூச்சி மற்றும் நோய் தாக்கிய இடங்கள், கவாத்து செய்த பகுதிகள் போன்றவற்றில் பசையை போல் தடவி விட வேண்டும். இதனால் நோய் பரவுதல் தடுக்கப்படுவதோடு காயங்களால் ஏற்படும் பாதிப்பும் தடுக்கப்படுகிறது. மேலும் கவாத்து செய்த கிளைகளில் அதிக அளவில் இளம் தளிர்கள் உற்பத்தியாகிறது. கொம்புசான உரத்தை ஹெக்டருக்கு 2.5 கிலோ வீதம் 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து மண்ணிலும் மற்றும் மரங்களிலும் வருடத்திற்கு 3 முறை தெளிக்க வேண்டும். சாண மூலிகை உரத்தை ஹெக்டருக்கு 5 கிலோ 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து அக்கலவையை வருடத்திற்கு 3 முறை இலைவழி தெளிப்பு மூலம் தெளிக்க வேண்டும். பழத்தோட்டங்களில் ஒரு ஹெக்டருக்கு குறைந்தது 5 தேனி பெட்டிகளை வளர்க்க வேண்டும். பழத்தோட்டங்களில் காய்ந்த இலைச்சருகுகளை கொண்டு நிலப்போர்வை அமைக்க வேண்டும்.

0: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: அமைப்பில் உதவி ஆர். முருகேசன். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: நேர்களே, இனி மனதின் குரல் நிகழ்ச்சியின் 136வது படைப்பின் தமிழாக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் தொடரை கேட்கலாம்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை 26 அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவு கொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை 14 தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கி செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைடு ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது ராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்ப திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி

திருநாள் அன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏற்றுவோம். பாதுகாப்பான, திறமை மிகுந்த, தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள். இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV Sindhu ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன்,
பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்துவிட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும் போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப் பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கிக் கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு 2.5 கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோ

மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3,00,000 மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000 அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்க செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தை கவரும் அமரும் மேடை, பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது.
இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட

மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமணியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும்

அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் வர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

0: நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். சில நொடிகளில் தொடரும்.
3: ஆகாஷவாணி வானொலி நாடக விழாவில் இன்று திருச்சிராப்பள்ளி வானொலி படைத்தளிக்கும் தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் புராண நாடகம். எழுதியவர் KJ ராமன், மழபாடி ராஜாராம். இந்நாடகத்தில் நடிப்பவர்கள் ஸ்ரீராமராக புதுக்கோட்டை S. ராஜகுமார், சீதாதேவியாக RK ரேவதி, வால்மீகியாக MV சிதம்பரம், வசிஷ்டராக V. விஸ்வேஸ்வரர், லக்ஷ்மணனாக S. சந்திரஜோதி, சத்ருகுணனாக MS ரமணி, ஒற்றனாக V. ராஜகோபாலன், சிறுவர்கள் லவனாக A. சுபகார்த்திக், குசனாக A. சுபாஷ். தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள். புராண நாடகம்.
4: சீதே, இந்த சந்தியா வேளை மனதுக்கு எத்தனை இதமாய் இருக்கிறது பார்த்தாயா?
5: ஆம் பிரபு, சுவையான கனிகளோடு சூடாக இனிப்புகளையும் தயார் செய்து உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். பசியாருங்கள் சுவாமி.
4: உன் கரம் பட்டதால் உணவின் சுவை இன்னும் கூடுகிறதே சீதா. உன்னை நான் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டே இருக்கத்தான் அவளாக உள்ளது.
5: ஆம் பிரபு, இப்போது இருக்கும் இந்த மகிழ்ச்சியான மனநிலையும் எப்போதும் நான் உங்கள் அருகிலேயே இருக்கும் பாக்கியமும் பெற்றால் இந்த பிறவியின் பயனை அடைந்து விட்டதாகத்தானே அர்த்தம். இது அல்லாது வேறு என்ன வேண்டும் எனக்கு?
4: ஆமாம், உன் வதனத்தில் ஏன் இத்தனை பொலிவு? ரகுவம்சம் தழைக்கும் அழகோ! இந்த நேரத்தில் உனது மன எண்ணங்களை மறைக்காமல் என்னிடம் சொல், அதை நான் உடனே நிறைவேற்றுகிறேன்.
5: சுவாமி, கர்ப்ப காலம் முழுவதும் வனத்தில் இருக்கும் ரிஷிகள், முனிவர்கள், அவர்களுடைய மனைவியருக்கும் நான் சேவை செய்ய வேண்டும் என்பதே என்னவா? பிறக்கப் போகும் அழலை செல்வங்கள் சிறந்த பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் வளர்வதற்கு அதுவே ஆதாரமாக அமைந்திடும்.
4: சித்தமிருந்தால் அது நிச்சயம் நடக்கும் சீதே. தம்பி லக்ஷ்மணா, வணக்கத்தில் ஏன் இத்தனை கோபம்?
6: ஆம் அண்ணா, உடனே உங்கள் உத்தரவு வேண்டும்.
4: காரணம் தெரியாமல் உத்தரவிடுவது சரியா? வழியில் அவந்திகனை சந்தித்தாயோ?
6: ஆம் அண்ணா, ராமராஜ்யத்தில் தங்களை குறை கூறும் தைரியம், பிரிந்து போன தன் மனைவியை ஏற்க மறுக்கும் துணிவெழுப்பவன், தாங்கள் அன்னியார் சீதாதேவியை இலங்கை சிறைவாசத்திற்கு பிறகு ஏற்றுக்கொண்டதை விமர்சித்திருக்கிறான். இவர்களை எப்படி விட்டு வைப்பது?
4: அமைதி கொள் லக்ஷ்மணா, அவன் தன் தரப்பு நியாயத்தை கூறியிருக்கிறான்.
6: அண்ணா, இது சரியா? எப்படி இத்தனை அமைதியாய் பொறுமையாய் இதனை எதிர்கொள்கிறீர்கள்?
4: தம்பி, இது ராமராஜ்யம், மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் ராஜ்யம்.
6: எப்படி அண்ணா? குடிமகன் ஒருவன் மன்னரையே குறை கூறும் அளவிற்கா?
4: அதை ஏற்று ஆய்ந்து நீதி வழுவாமல் நடப்பதுதானே ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும் லக்ஷ்மணா. அதனால்
6: என்ன அண்ணா?
4: நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன், அதை நீயும் என் கட்டளையாக ஏற்க வேண்டும்.
6: உத்தரவிடுங்கள் அண்ணா, காத்திருக்கிறேன்.
4: லக்ஷ்மணா, நான் என் மனைவியை உனது அன்னியார் சீதாதேவியை கானகம் அனுப்ப முடிவு செய்துள்ளேன்.
6: அண்ணா, இது என்ன கொடுமை அண்ணா? யாரோ ஒரு அறியா மூடன் சொன்ன சொல்லுக்காக தாங்கள் அன்னியாரை பிரிவதா? இதை ஒரு காலம் நான் ஏற்க மாட்டேன்.
4: தம்பி லக்ஷ்மணா, நீ என் உயிர் நிகர்த்தவன், என்னை முழுமையாக அறிந்தவன், என் நீதி பரிபாலனத்தில் நம்பிக்கை உள்ளவன். சீதாவை பிரிவது எனக்கு ஏற்புடையது என்றா நினைக்கிறாய்? எனக்கு இந்த பிரிவு மகிழ்ச்சி தரும் என்றா எண்ணுகிறாய்?
6: ஆனாலும் இது மிக கடினமான முடிவு. இதை என் அன்னையை ஒத்த சீதாதேவியார் எப்படி ஏற்றுக்கொள்வார்? கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யக்கூடாதா அண்ணா? மிகவும் தாழ்மையாய் வேண்டுகிறேன்.
4: ராமராஜ்யத்தில் நீதியே நிலைத்திருக்கும் லக்ஷ்மணா. அரசராக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் நீதி அனைவருக்கும் சமமானது. இன்று மாலையே நீ சீதாவை ரதத்தில் அழைத்துச் சென்று கானகத்தில் விட்டு வா. இது அயோத்திய அரசரின் கட்டளை.
6: அண்ணா!
4: என் அருமை சீதா, நீ என்னிடம் கேட்ட வரத்தை பெற்றுவிட்டாய். நீ விரும்பியபடியே பிறக்கப் போகும் இஷ்வாகு குல வாரிசனை ரிஷிகளின் பார்வையில் செம்மையாக வளர்த்துவா. இந்த பிரிவை ஏற்றுக்கொள் சீதா.
5: இறைவா, இது என்ன சோதனை? இந்த அமலை இரவு நேரத்தில் கானகத்தில் தன்னந்தனியலாக, விலங்குகளும் பறவைகளும் மழை வரும் அறிகுறி அறிந்து இடி மின்னலுக்கு பயந்து கூட்டில் அடங்கும் வேளையில் நாட்டை விட்டு இங்கு வனத்தில் தஞ்சமடைந்திருக்கிறேனே. எனக்கு ஏதாவது வழி தென்படுமா? யாராவது உதவிக்கு வருவார்களா? சிறிது தூரம் இப்படியே நடந்து செல்வோம். அதோ சிம்சுபா மரம். அசோக வனத்தில் இருந்த சிம்சுபா மரத்தில்தான் வாயுகுமாரன் ராமதூதன் தன்னைத்தானே ஒழித்துக் கொண்டு எனக்கும் திரிஜடைக்குமான உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். மிகவும் களைப்பாக இருக்கிறது. இந்த மரத்தின் அடியில் உட்காரலாம்.
7: குருவே, அருகில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது, கவனித்தீர்களா?
8: ஆமாம் ஆமாம், நானும் தான் கவனித்தேன்.
7: இது பெண்ணின் குரல் தானா அல்லது மாயாவியின் குரலா?
8: சுபமேகலை, நான் வேடனாக இருந்துதான் வால்மீகி ஆனேன். வனத்தில் கேட்கும் ஒவ்வொரு ஒலியும் எனக்கு நன்கு பரிச்சயம்.
7: சற்று அருகில் சென்று பார்க்கட்டுமா குருவே?
8: சுபமேகலை, வா, இப்போது சென்று யார் என்று பார்ப்போம்.
5: யார் நீங்கள் இருவரும் இந்த அடர்ந்த வனத்தில்?
7: முதலில் நீ யார் என்று சொல். உண்மையிலேயே பெண்தானா இல்லை பெண் வேடத்தில் வந்திருக்கும் மாயாவியா?
5: எல்லாம் விதியின் விளையாட்டு. நான் ஜனகரின் மகள், இக்ஷ்வாகு குடும்பத்தின் மூத்த மருமகள், அயோத்தி அரசரின் பட்டத்து ராணி சீதை.
7: என்ன, தாங்கள் சீதையா? மிக்க மகிழ்ச்சி. எமது குரு எழுதும் ராம காவியத்தின் நாயகன் ஸ்ரீராமனின் நாயகி தர்ம பத்தினி சீதையா தாங்கள்? வணங்குகிறேன் தாயே.
8: சுபமேகலை, மழை நின்றுவிட்டது. வைதேகியை அழைத்துக் கொண்டு ஆசிரமத்திற்கு செல்வோம்.
5: தங்களின் தோற்றம் மகரிஷி போல் இருக்கின்றது. தாங்கள் யாரென்று?

0: கூறவில்லையே.
1: என் பெயர் வால்மீகி. தசரத குமாரன் ஸ்ரீராமனின் புகழை காவியமாக இயற்றி வருகிறேன். இவர் சுபமேகலை, என் சிஷ்யை, எனது ஆசிரமவாசி.
0: பிரஜைகளின் தீர்ப்பை இறைவனின் ஆணையாக ஏற்று அரசாட்சி செய்து வரும் ரகுவம்சத்தின் அரசர் என்னை வனவாசத்திற்கு அனுப்பிவிட்டார்.
1: கவலைப்படாதே ஜானகி, சரியான இடத்திற்குத்தான் நீ வந்திருக்கிறாய் அம்மா.
0: என்ன சொல்கிறீர்கள் முனி சிரேஷ்டரே?
1: கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்காக தன் தாய் வீட்டுக்கு செல்வார்கள், முடியாவிட்டால் சகோதரின் வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும். நீ வந்திருப்பது நைமிசாரண்யம். நீ உன் சகோதரன் வீட்டிற்கு பிள்ளை பேருக்காக வந்திருக்கின்றாய். இல்லை இல்லை, நம் தாய் தான் உன்னை அனுப்பியிருக்கிறாய். இங்கே புரிகிறதா?
0: புரியவில்லை குருவே.
1: சீதை பூமி தாயின் புதல்வி, நான் பூமி தாயின் மகன். அப்படியென்றால் நானும் சீதையும் அண்ணன் தங்கைதானே? குழந்தை பேற்றிற்காக தங்கை சீதை சகோதரன் வால்மீகி வீட்டிற்கு வந்திருக்கிறாள். இப்போது புரிகிறதா?
0: புரிந்துவிட்டது சகோதரரே. வாருங்கள், போகலாம். இறைவன் என்னை சரியான இடத்திற்குத்தான் அனுப்பியுள்ளான்.
1: மகிழ்ச்சி. சுபமேகலை, தங்கை சீதையை காப்பது உன் பொறுப்பு. குழந்தை பெருகாலம் சீதையை பத்திரமாக பார்த்துக்கொள்.
2: தம்பி லக்ஷ்மணா.
3: அண்ணா,
2: எனக்கு ராஜசூய யாகம் செய்யலாம் என்று எண்ணம், உன் கருத்து என்ன?
3: அண்ணா, அடியேனை மன்னிக்க வேண்டும். ராஜசூய யாகம் மேற்கொண்டால் அண்டை நாட்டினரோடு சண்டையிட்டு பகை வளர்க்க நேரிடும். அதனால் தாங்கள் அஸ்வமேத யாகம் வளர்க்கலாம் என்பது என்னுடைய எண்ணம்.
2: உன் கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான்.
3: ஆமண்ணா, ராமராஜ்யம் விரிவடைய வேண்டும். தாங்கள் அதன் ஒப்பிலா சக்கரவர்த்தியாக முடிசூட வேண்டும். உலகம் முழுவதும் தர்மம் தழைக்க வேண்டும்.
4: அயோத்தி மாமன்னருக்கு வணக்கம். பிரம்மரிஷி வசிஷ்ட பெருமான் வந்து கொண்டிருக்கிறார்.
2: ஆஹா, மகிழ்ந்தேன் மகிழ்ந்தேன். அவரை வரவேற்க நானே வருகிறேன். இஷ்வாகு குல அரசர்களின் குலகுருவும் எனது ஆன்மீக வழிகாட்டியுமான பிரம்மரிஷி வசிஷ்டர் பெருமானை வணங்கி வரவேற்கிறேன். தங்களின் வருகையில் அயோத்தி ஆசி பெற்றது. தயவு செய்து அமர வேண்டும்.
5: ரகுவம்சத்தில் உதித்த தசரத ராமா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். உன் முகவாட்டம் நீ உன் மனைவியை பிரிந்த துயரை காட்டுகிறது. ராமா, ஒன்றை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நீ மகாவிஷ்ணுவின் அவதாரம், மானுட உருவெடுத்து பூமியில் வந்திருக்கிறாய். இந்த உலக விதிகளுக்கு கட்டுப்பட்டவன் நீ. ஆனால் உன் தனிப்பட்ட சோகம் நாட்டில் தர்ம பரிபாலனத்தை பாதித்துவிடக்கூடாது. அதனால் உன் பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திக்காகவும் உன் அரசின் எல்லைகளை விரிவுபடுத்தி உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டவும் நீ அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும்.
2: தன்யனானேன் குருவே. நானும் லக்ஷ்மணனும் அது குறித்துத்தான் பேசிக் கொண்டிருந்தோம்.
5: ஆனால் ராமா, உயர்ந்த வேத விதிகளின்படி எந்த யாகத்தையும் கணவன் மட்டும் தனியாக செய்யக்கூடாது. உடன் அவன் மனைவியும் இருக்க வேண்டும்.
2: குருவே.
5: அதனால் நீ மறுமணம் செய்ய வேண்டும்.
2: என்ன? மன்னிக்க வேண்டும் மகரிஷி, நான் ஏகபத்தினி விரதன். என் ஊரிலும் உயிரிலும் கலந்திருக்கும் ஒரே பெண் என் மனைவி சீதா பிராட்டி மட்டுமே. குருவே, அப்படி மறுமணம் நிர்பந்தமானால் நான் இந்த யாக முயற்சியை கைவிடுகிறேன். யாகத்தை விட மனைவியின் மீதான என் அன்பு மிகப்பெரியது.
5: ரகுபுங்கவா, கலங்காதே. உபாயம் ஒன்று சொல்கிறேன். சீதாதேவியின் திருவுருவம் ஒன்றை சுத்த பொன்னால் செய்து அதை உன் அருகில் அமர்த்தி அஸ்வமேத யாகத்தினை வெற்றிகரமாய் நிறைவேற்று. அனுகிரகம் பெறுவாய். நான் விடைபெறுகிறேன்.
2: நமஸ்கரிக்கிறோம் குருவே.
5: ஆயுஷ்மான் பவா, ஆயுஷ்மான் பவா.
2: லக்ஷ்மணா, அஸ்வமேத யாகத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்.
1: அம்மா சீதை, அங்கே பார். லவணியும் குசனியும் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் பார். அவர்கள் வில்லில் நான் ஏற்றி அம்பையும் நேத்தியையும் பாருமா. ரகுவம்ச குலக்குழந்தைகள் அல்லவா அவர்கள்.
0: அண்ணா, உங்களோடு தங்கியிருந்த இந்த 9 ஆண்டுகள் கனவை போல கடந்து விட்டன. லவனும் குசனும் கல்வி கேள்வி வாழ்வீச்சு வில்வித்தை என்று வீரம் செறிந்து ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்று எல்லாவற்றிலும் நிகரற்றவர்களாய் விளங்குகிறார்கள். தாய் மாமன் வளர்ப்பு அப்படி.
1: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. இவர்களின் முன்னேற்றத்தில் தாயாகிய உன் பங்கு அளப்பரியது.
0: நைமி சாரண்யத்தில் நம் செல்வங்கள் அயோத்தி மாமன்னர் தந்தை ஸ்ரீராமர் அவரது பராக்கிரமத்தை பரிசுத்தமான வாழ்வை நீதி வழுவாது அறநெறியில் நடக்கும் அவரது ஆட்சியை பற்றி நீங்கள் எழுதும் பெரும் காப்பியத்தை பயின்று பயிற்சி பெற்று இத்தனை அழகாய் பாடுகிறார்கள்.
1: குஷா, இருவரும் இங்கே வாருங்கள்.
6: நமஸ்காரம் தாத்தா.
0: குரு என்று அழைத்து நமஸ்கரியுங்கள்.
1: ஜானகி, குரு என்பதை விட தாத்தா என்று அழைப்பதுதான் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. சரி, நேற்று நாம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பற்றி கற்றுக்கொண்ட பகுதியை பாடுங்கள் பார்க்கலாம்.
7: அயோத்தியும் மிதிலையும் இணைந்ததால் ராமகாதை வந்ததே.
8: ராமர் சீதை என்றாலே பிரபஞ்சம் நன்கு அறியுமே.
7: அன்னையர் மூவர் அவர்தம் குமாரர் நால்வரே.
8: கௌசல்யின் மூத்த நல் முத்து ராமரே.
7: பரதனும் தர்மிஷ்டன் கைகேயியின் புத்திரனே.
8: சுபத்திரையின் மணிவயிற்றில் லட்சுமண சத்ருகன் தோன்றினரே.

0: குசா, அங்கே மிக உயரத்தில் தெரிகிறதே அந்த இலக்கு. அதை ஒரு கண்ணை மூடிய வண்ணம் தாக்க வேண்டும். முடியுமா உன்னால்?
1: இதுதானா பாரியன் திறமையை?
0: அருமை அருமை, உன் கவன குவியம் அசாத்தியம். நீ நான் ஏற்றும் அழகே அழகு.
1: நீ மட்டும் சளைத்தவனா? தேவதா அஸ்திரங்களையும் பிரம்மாஸ்திரங்களையும் எய்வதில் உனக்கு நிகர் நீதான். லவா, குதிரை ஒன்று கணைக்கும் ஒலி கேட்கிறதா உனக்கு? இந்த குதிரை கணைப்பை நம் நைமசாரினத்தில் இதுவரை கேட்டதில்லை. புதிதாயிருக்கிறது. வா, போய் பார்ப்போம். லவா, எத்தனை அழகு இந்த வெண்ணிற குதிரை! என்ன கம்பீரம்! நெற்றியில் தங்க பட்டயம். என்ன எழுதியிருக்கிறது படி?
0: இது அசுவமேத யாக குதிரையாம். இது சென்று திரும்பும் இடமெல்லாம் அயோத்தி அரசருக்கு சொந்தமாம். ஏற்காதவர்கள் இந்த குதிரையை சிறைபிடித்து பின் அயோத்தி படைகளோடு போரிட வேண்டுமாம். இதுதான் ராஜநீதியா?
1: இந்த நைமிசாரண்யம் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் சொந்தமானது. இயற்கை அன்னையின் வாழிடம். எந்த மன்னரும் உரிமை கோர முடியாது. இந்த அத்துமீறலை நாம் அனுமதிக்க முடியாது. அதோ தெரிகிற அந்த அரச மரத்தில் அஸ்வமேத யாக குதிரையை கட்டி வைப்போம். வா
0: வா, போகலாம்.
2: என்ன இது? ஆரண்யத்திற்குள் சென்ற இந்த யாக குதிரை இன்னும் திரும்பவில்லையே. காலம் கடந்து போகிறது. சரி, சென்று பார்த்து வருவோம்.
3: என்ன இது? குதிரை அரச மரத்தில் அல்லவா கட்டப்பட்டுள்ளது? இதை செய்தது யார்? அயோத்தி மாமன்னரின் அஸ்வமேதையாக குதிரையை தொட எவனுக்கு தைரியம் வந்தது? யாரடா அது? வெளியே வா.
0: குதிரையை கட்டியது நாங்கள் தான். தாங்கள் யாரோ? இந்த குதிரைக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு?
3: அடே, மரவுரி தரித்த காட்டு சிறுவர்களே, நான் இந்த அஸ்வமேதையாக குதிரையை காத்து வரும் படைகளின் தலைவன் சத்துருக்கணன். என் அம்புக்கு இரையாகும் முன் அந்த குதிரையை அவிழ்த்து விடுங்கள்.
1: முடியாது. அதிகார பேராசை கொண்டு எவன் ஒருவன் தர்மத்தின் எல்லையை மீறுகிறானோ

0: பலம் எதுவானாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். இதுதான் நாங்கள் எங்கள் குருவிடம் கற்ற முதல் பாடம்.
1: யாரடா அந்த குரு?
2: அடக்கு உன் நாவை. மகரிஷி வால்மீகியின் சீடர்கள் நாங்கள். எங்கள் குருவை நீ அவமதித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. போய் உங்கள் மன்னரிடம் சொல், உலகத்தின் அரசர்கள் எல்லாம் அவருக்கு அடிபணிந்தாலும் இந்த தபோவனம் அடிபணியாது.
1: திமிர் பிடித்த அற்பர்களே, பேச்சு எதர்? என் அம்புக்கு பதில் சொல்லுங்கள்.
0: நாங்களும் தயார் குருவே நமக. இதோ எங்கள் பாணம்.
3: என்ன அருமையான நேர்த்தியான போர்த்திறன்! இந்த சிறுவர்களின் ஆற்றலை குறைத்து மதிப்பிட்டு விட்டேனோ?
1: அதோ அதோ ஒரு தேவதாஸ்திரம் என்னை தாக்க வருகின்றதே. நான் எய்வதற்குள் என்னை தாக்கிவிடுமோ?
4: அயோத்தி மன்னருக்கு வணக்கம். அவசர செய்தியோடு ஒற்றன் ஒருவன் வந்திருக்கிறான்.
5: வரச்சொல்.
6: வணங்குகிறேன் பிரபுவே.
5: அப்படி என்ன அவசர செய்தி கொண்டு வந்துள்ளாய்?
6: அரசே, நம் அஸ்வமேதையாக குதிரை சிறை பிடிக்கப்பட்டுள்ளது.
5: என்ன?
6: மன்னிக்க வேண்டும் மகா பிரபு. கங்கை கரையை ஒட்டிய நைமசாரண்யத்தில் இரண்டு சிறுவர்கள் இந்த மா பாதகத்தை செய்திருக்கிறார்கள்.
5: அயோத்தி அரசனுக்கு எதிராக இரண்டு சிறுவர்களா? நம்ப முடியவில்லை. சத்ருகுணன் அவர்களை எதிர்த்து போரிடவில்லையா?
6: மகா பிரபு, நான் எப்படி சொல்வேன்? அவர்கள் சத்ருகுணனை போரில் மூச்சை அடை செய்து விட்டார்கள்.
5: என்ன?
6: மற்றொரு இளவல் லக்ஷ்மணனும் அவர்களோடு பேசி போரிட்டு பலன் இல்லாமல் போனது.
5: நிறுத்து! என்ன இது? ராமராஜ்யத்திற்கு இப்படி ஒரு சோதனையா? அப்படிப்பட்ட அசகாய சூரர்களா அந்த சிறுவர்கள்? அவர்களை நானே நேரில் சந்திக்கிறேன். யாரங்கே? புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யச் சொல்.

0: உஷா, அங்கே பார், தேர் ஒன்று வருகிறது.
1: ஆம்லவா, அதில் வருபவர் யாரோ மன்னரை போல தெரிகிறார். ஆஹா, அவர் முகத்தில் எத்தனை அமைதி, எத்தனை அழகு! தெய்வ பிறவி போலல்லவா காட்சி தருகிறார்.
0: அவர் தேரில் இருந்து இறங்கி நம்மை நோக்கிதான் வருகிறார்.
1: ஐயா, நமஸ்கரிக்கிறோம். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்?
2: என்ன, இந்த சிறுவர்களா அஸ்வத்தை சிறைப்பிடித்து என் தம்பியரையும் வீழ்த்தியவர்கள்? இவர்களின் சாயல் சீதாதேவியை ஒத்துள்ளது. இனம் புரியாத அன்பு இவர்கள் மேல் தலைப்படுகிறது. எதனால்? என் கண்களில் என்னை அறியாமல் நீர் சுரக்கிறது.
0: ஐயா, தாங்கள் ஏதோ ஒரு தேசத்தின் மன்னரை போல் தெரிகிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா?
2: குழந்தைகளே, உங்கள் இருவருக்கும் இந்த இள வயதிலேயே இத்தனை விவேகமா, இவ்வளவு வீரமா? ஆமாம், இந்த வித்தைகளையெல்லாம் யாரிடம் கற்றீர்கள்?
1: ஐயா, நாங்கள் பிரம்ம ரிஷி வால்மீகியின் சீடர்கள். அவர் எங்கள் தாத்தா, அவரிடமே கற்றோம்.
0: அது மட்டுமல்லாமல், வால்மீகி முனிவர் அயோத்தியின் மகா பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் நேர்மையான ஆட்சியை, வலுவாத நீதி பரிபாலனத்தை, மாண்புயர் பண்புகளை ஸ்ரீ ராமச்சந்திர காவியமாக எழுதி வருகிறார். அதையும் பயின்று வருகிறோம்.
2: ஓ, அப்படியா? சரி, தங்களின் பெற்றோர்கள் யார்?
0: ஐயா, தந்தையை நாங்கள் கண்டதில்லை.
1: எங்கள் தாய் பூமி புத்திரி ஜெகதாம்பிகா சீதாதேவி.
2: என்ன, சீதாதேவியா? அப்படி என்றால் என் பிள்ளைகளா இவர்கள்? ரகுவம்சத்தின் வாரிசுகளா? ஸ்ரீராமர் சீதாதேவியின் புத்திரர்களா? இந்த சிறு வயதில் அளவற்ற ஞானமும் அளப்பரிய ஆற்றலும் மிச்சத்தக்க வீரமும் கொண்ட மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிறார்களே. குழந்தைகளே, நான் அயோத்தி மன்னன் ஸ்ரீராமன். நீங்கள் சிறைப்பிடித்து இருக்கும் அஸ்வமேத யாக குதிரை என்னுடையது. நீங்கள் போரிட்டு வீழ்த்தியவர்கள் என் தம்பிகளே.
0: மகா பிரபு, நமஸ்கரிக்கிறோம். நாங்கள் வணங்கும் எங்கள் ஆதர்ச நாயகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா நீங்கள்?
1: பிரபோ, சிறுவர்கள் நாங்கள் அறியாமல் செய்த பிழையை நீங்கள் பொறுத்தருள வேண்டும்.
0: அதோ எங்கள் தாய் சீதாதேவியும் எங்கள் தாத்தா மகரிஷி வால்மீகியும் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
2: சீதே, சீதே, என் மகிழ்ச்சியின் எல்லையை நான் எப்படி விவரிப்பது? இன்று உண்மை மட்டுமல்ல, நம் பிள்ளைகளையும் கண்டேன்.
3: மகா பிரபு, மகா பிரபு, தாமரை மலரத்து தங்கள் பாதங்களை வணங்குகிறேன். தங்களை நேரில் காணும் பாக்கியம் வாழ்நாளில் கிட்டாமலேயே போகுமோ என அஞ்சு இருந்தேன். இன்று விமோச்சனம் கிடைத்தது. இதோ இந்த லவனும் குசனும் அயோத்தி மாமன்னர் ஸ்ரீராமர் தங்களின் வாரிசுகளே.
2: சீதே,
4: ஸ்ரீ ராமச்சந்திரா, இந்த வால்மீகி முனிவரின் ஆசிகள் உனக்கு உரித்தாகட்டும். உமது வருகையால் இந்த அரண்யம் புனிதம் பெற்றது. உன் மனைவியையும் அன்பு பிள்ளைகளையும் அஸ்வமேத யாக குதிரையையும் அழைத்துச் சென்று அயோத்தியில் அஸ்வமேத யாகத்தை சிறப்பாக நடத்தி ராமராஜ்யத்தை விரிவாக்கி உலகில் தர்மத்தை தழைக்கச் செய்.
2: நமஸ்கரிக்கிறேன் குருவே.
4: மங்களம் உண்டாகட்டும். ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ.
5: வானொலி நாடக விழாவில் நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலி படைத்தளித்த தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், மழபாடி ராஜாராம். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் ஸ்ரீராமராக புதுக்கோட்டை எஸ் ராஜகுமார், சீதாதேவியாக ஆர் கே ரேவதி, வால்மீகியாக எம் வி சிதம்பரம், வசிஷ்டராக வி விஸ்வேஸ்வரன், லக்ஷ்மணனாக எஸ் சந்திரஜோதி, சத்ருகுணனாக எம் எஸ் ரமணி, ஒற்றனாக வி ராஜகோபாலன். சிறுவர்கள் லவனாக ஏ சுபகார்த்திக், குசனாக ஏ சுபாஷ். அமைப்பில் உதவி தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
6: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
7: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
8: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
9: 1800-425-111.
8: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
9: 9498-34-5350.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

மனதிற்கினை பாடல்களின் வரிசையில் அடுத்து கேட்கலாம். பாலும் பழமும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, குரல்களில்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 044-2951-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30 தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 5 தேதி.
2: நேரம் 9:28:29. மனதிற்கினிய பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து பார்த்தால் பசி தீரும் படத்திற்காக ஏ.எல். ராகவன், பி. சுசீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.
3: கச்சடத்தப்பல்லினமாம்
4: மெல்லினமாம்

ஒலி தந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதலிக்க நேரமில்லை. பாடலை பாடியிருந்தோர் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா. இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கதை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் பாசமலர் படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி குழுவினருடன் பாடிய பாடல்.

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டியில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தின இருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல்லு

0: பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா, இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
1: என்ன அர்த்தமாயிருந்தா?
2: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
3: நேரம் இப்பொழுது 9:44. மனதிற்கினிய திரை இசை பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகாணத்தில் அடுத்து நவராத்திரி படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: திருப்பத்திற்கு எண்ணுயிர் தோழி. எழுத்தாளர் ஆசிரியர் மராக்கா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ் ரம்யா. 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் ஜி பாமா, மாணவர் அதித்தி சுரானா. 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகாணம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 4 பகுதி. வேளாண்மையில் அங்கக ஈடுபொருட்களின் பயன்பாடு. திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம். இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 9:15 செய்தி சுடர். 9:30 குரு மகிமா இசை பேருரை. நிகழ்த்துபவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு. இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டும். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Ashish P. Abraham. Prime Minister Narendra Modi today announced the constitution of a high-powered task force on examination reforms headed by renowned technology expert Nandan Nilekani. The task force will also consist of former IB director Tapan Deka, former ISRO chairman S. Somnath, IIT Chennai director V. Kamakoti, besides former Education Secretary Anita Karwal and logistics expert Amrit Lal Meena are also part of the task force. In a video message, Mr. Modi said the task force will focus on strengthening the examination system, and based on its recommendations, necessary steps will be taken at the earliest to ensure the credibility of future examinations. The PM added that the government is also moving towards introducing a new law in Parliament tomorrow with stringent provisions to deal with examination-related irregularities.
2: हम कल पार्लियामेंट के अंदर कठोर कानूनों के प्रावधान के साथ नया कानून बनाने की दिशा में भी आगे बढ़ रहे हैं लेकिन हमें भविष्य के लिए सोचना है हमारी परीक्षा पद्धति ट्रांसपेरेंट हो हमारी परीक्षा पद्धति में सबसे ज्यादा टेक्नोलॉजी का उपयोग हो इन सारी बातों को ध्यान में रखते हुए विश्व प्रसिद्ध टेक्नोलॉजी एक्सपर्ट श्रीमान नंदन निलेकनी जी के नेतृत्व में एक हाई पावर टास्क फोर्स बनाने का निर्णय किया है जो एग्जामिनेशन रिफॉर्म की तरफ फोकस करेगा.
1: Union Minister Prahlad Joshi today assumed charge as the Education Minister. Mr. Joshi was appointed to the post yesterday following the resignation of Dharmendra Pradhan. Mr. Joshi also continues to hold the portfolios of Consumer Affairs, Food and Public Distribution, and New and Renewable Energy. Kargil Vijay Divas is being observed today. Entire nation salutes the indomitable courage and supreme sacrifice of our soldiers who sacrificed their lives during the Kargil War of 1999. The day marks the 27th anniversary of India's victory over Pakistan in the conflict and the successful conclusion of Operation Vijay. During this operation, the Indian Armed Forces reclaimed territories in the Kargil district of Jammu and Kashmir that had been infiltrated by Pakistani soldiers and militants. On the occasion, President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan, PM Modi, Home Minister Amit Shah and Lok Sabha Speaker Om Birla paid tributes to the brave soldiers who laid down their lives in defense of the motherland. The main function of the Kargil Vijay Divas was held today at the Kargil War Memorial in Dras, Ladakh. Addressing the event, Defense Minister Rajnath Singh reiterated that there will be no talks with Pakistan other than that for return of Pakistan-occupied